நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 ஆஷாட மாதம் முதல் நாள், 2026 ஜூன் திங்கள், 22 நாள் இன்று திங்கட்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம்.

நாளொரு குறள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதிகாரம் செய் நன்றி அறிதல், குறள் எண் 108. பொருள்: ஒருவர் செய்த நன்மையை மறப்பது அறம் அன்று, அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம் ஆகும். இனி இன்று நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. கால மேலாண்மை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தக்காளி, கத்தரி, மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் குறித்து சிற்றுரை வழங்குபவர் கே குணசேகரன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 சாஃப்ட் பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவருடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ யோகாவின் பயன்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தருமபுரி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி சீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு KS நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி ஸ்ரீராம் அவர்கள் மோர்சிங், சென்னை அஞ்சல். 6:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு ஒப்புரவு அறிதல், நெறிப்படுத்துபவர் அனிதா அவர்கள். 12:00 டெக்குரு அறிவியல் முத்துக்கள் கண் சிமிட்டும் விண்மீன் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து சூப்பர் எல் நினோ சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சந்துருவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்துறர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் ஹிந்தி மொழி பாடம் சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எம் லலிதா அவர்களின் வயலினிசை கேட்கலாம். 4:00 அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஏ ராஜேந்திரராவ் ராஜேஸ்வரராவ் அனுமந்தராவ் இயக்கம் TR ரகுநாத். 5:00 பொன்மாலை பொழுது நிலவு என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராணசிங்கப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 8:00 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் பிளே அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 தேன்மழை. 11:10 நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: digital vulnerabilities, and artificial intelligence-driven threats. The National Testing Agency, NTA, will commence the UGC NET June 2026 examination from today. The national-level eligibility test will be conducted in computer-based test mode until 30th of this month, in two shifts each day. The UGC NET exam is conducted for candidates aspiring to qualify for the Junior Research Fellowship, Assistant Professor positions, and admission to PhD courses. The NTA has advised candidates to download their admit cards and carefully verify all examination details. CBSE has commenced the release of Class 12 verification of issues observed and re-evaluation outcomes. In a statement, it said that the outcomes are being released in a phased manner, with over 87% of the total applications received was declared yesterday. The outcomes of the remaining applications will be made available in phases, and the entire process is expected to be completed soon. The status of application can be checked at results.digilocker.gov.in. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marie-Jeanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. Chasing a target of 159 runs set by India, South Africa scored 161 for 4 with 5 balls to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்று பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக்கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடிவிதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளையெல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்து கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும், அதை கால

0: சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியம் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதேபோல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவைக்கும் ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை நேரம் 6:15. நேர்கள் இல்லங்களில் பக்தி அலை வீச வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் குரலில்.

இதுவரை காற்றலையில் பக்தி அலை வீசியது தெய்வீக ராகம். இனி சேவை செய்தியில், சிதம்பரம் காசிம்கான்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாதானத்து அம்மன் ஆலய ஜீர்ணோதார மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், இரவு முதல் காலையாக பூஜை, மகா பூரணாதி, தீபாராதனை. சிதம்பரம் மற்றும் ஸ்ரீ

இதுவரை காற்றலையில் பக்தி அலை வீசியது தெய்வீக ராகம். இனி சேவை செய்தியில், சிதம்பரம் காசிம்கான்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாதானத்து அம்மன் ஆலய ஜீர்ணோதார மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், இரவு முதல் காலையாக பூஜை, மகா பூரணாதி, தீபாராதனை. சிதம்பரம் வட்டம் ஸ்ரீ சிவகாமசுந்தரி அம்பாள் ஸ்ரீமத் ஆனந்த நடராஜமூர்த்தியின் ஆணி திருமஞ்சன உற்சவத்தின் காலை திருவாபரண அலங்காரம், பஞ்சமூர்த்தி வீதி உலா. விழுப்புரம் சொர்ணாவூர் மேல்பாதி கிராமம் பெருந்தேவி தாயா ஸ்ரீமதி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மகா சம்ரோக்ஷண விழாவில் மூன்றாம் கால சித்தயோகம், சித்தி ஹோமம், திரவிய ஹோமம், மாலை நான்காம் கால ஹோமம், பூரணாதி, மகாசாந்தி ஹோமம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளூர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தக்காளி, கத்தரி, மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சரி, மார்க்கெட்ல விதைகள் எல்லாம் வாங்கி மூட்டை கட்டிட்டோம். அழுப்பு தெரியாம இருக்கு, பாட்டு பாடிக்கிட்ட ஒரு தடவை வீடு போய் சேருவோம்.
1: கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
2: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
0: யாரு காத்தமுத்து போல இருக்கு?
2: என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா? சைக்கிள்ல பின்னாடி ஒரு பெரிய பைய இருக்குது, மூட்டை கட்டின மாதிரி இருக்குது. என்ன இருக்கு அந்த மூட்டையில?
0: தக்காளி, கத்திரி, மிளகாய் விதைகளை வாங்கிட்டு வரப்பா.
2: ஓஹோ, விதைகளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ண போற? ஏன் இந்த பாட்டு படிச்சப்ப?
0: என்ன காத்த மூத்து இப்படி கேட்டுட்ட? காய்கறி பயிர் பண்ண போறோமா?
2: ஓஹோ,
0: நம்ம ஊரு, பக்கத்து ஊரு, அடுத்த ஊரு, எல்லா ஊருக்கும் இனிமே நான் தான்பா கல்யாணத்துக்கு காய்கறி சப்ளை பண்ண போறேன்.
2: ஓஹோ, கல்யாணங்களுக்கு காய்கறி சப்ளை பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பண்ண போற.
0: ஆமாமா.
2: ஓஹோ,
0: அந்த சந்தோஷம் தான்.
2: இப்ப என்னென்ன விதை வாங்கிட்டு வந்த?
0: அதான் சொன்னேன்பா, தக்காளி, கத்திரி, மிளகாய் விதை.
2: ஓஹோ, எப்படி பயிர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கியா?
0: அதான் நீ இருக்கிறியா, நீ தான் அந்த தொழில்நுட்பம் எல்லாம் சொல்லுவ. உன்னை நினைச்சுதான் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்.
2: ஓஹோ, விதையை வாங்கிட்டு வந்துட்ட.
0: ஆமா.
2: தக்காளியில என்ன விதை வாங்கின?
0: காத்தமுத்து, ஏதோ ஹைபிரிட் ரகமா, நிறைய தக்காளி காய்க்கும்னு சொன்னாங்க.
2: ஓஹோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூசா ரூபின்னு ஒரு ரகம் இருக்குது, அதுதான் செடி ரொம்ப பெருசா இருக்கும், நிறைய காய் காய்க்கும், அதுதான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா காத்தமுத்து, கடைக்காரன் அதான் சொன்னாரு, நிறைய காய் காய்க்கும், அதை வாங்கிட்டு போனாரு. சரி சரி, இன்னும் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்கோ.
2: ஒண்ணு இல்லப்பா, தக்காளியில பையூர் ஒன்னு அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு.
0: சரி,
2: கோத்ரி அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு, அத மருதம் ரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்புறம் பிகேஎம் 1 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் கோ டிஹெச் 3 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. கோ டிஹெச் 4 அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. அப்புறம் அர்கா சாம்ராட் அப்படின்னு ஒரு ரகம். அப்புறம் அர்கா ரசாக் அப்படின்னு ஒரு ரகம். சிவம்னு ஒரு ரகம். அப்புறம் லட்சுமி, சகாதா, இப்படிலாம் பல ரகங்கள் இருக்குப்பா.
0: ஐயோ, என்னப்பா ஒரே குழப்பமாகுது. எனக்கு தெரிஞ்சது தக்காளி ஒண்ணுதான், நீ இவ்வளவு ரகம் சொன்னா எதை தான் பயிர் வைக்கிறது?
2: நீ தான் வாங்கிட்டு வந்திருக்கிய பூசா ரூபி, அதுவே நல்ல ரகம் தான்ப்பா.
0: ஓஹோ,
2: சரி, இத எந்த பருவத்துல நடுறது, எவ்வளவு விதை ஒரு ஹெக்டருக்கு தேவைப்படும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா?
0: அதான் நீ இருக்கிற, நீ சொல்ல போற.
2: சரிப்பா கருத்தமுத்து, நானே சொல்றேன் உனக்கு. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள்லாம் வந்து தக்காளி பயிரிட ஏற்ற மாதம். இத விட்டாச்சுன்னா மே, ஜூன் அப்பயும் பண்ணலாம், மார்ச்ல கூட பண்ணலாம்ப்பா.
0: காத்தமுத்த, கடைக்காரு 1.5 கிலோ 1 கிலோன்னு சொன்னாரு, நான் கொஞ்சமா தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீ இவ்வளவு சொல்ற எப்படிதான்? அது
2: அப்பா, ஒரு ஹெக்டருக்கு அளவு

0: அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண ரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 350 to 400 gram தேவைப்படுது. வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 150 gram போதும். இடைவெளின்னு பார்த்தோம்னா சாதாரண ரகங்களுக்கு 60 to 45 cm செடிக்கு செடி இடைவெளி இருக்கணும்.
1: சரி,
0: ஆனா நீ பூசாரூபியில வாங்கிட்டு வந்திருக்க,
1: ஆமா,
0: அது 80 to 75 அவ்வளவு இடைவெளி தேவைப்படுதுமா அதுக்கு?
1: ஓஹோ,
0: ஏன்னா செடி நல்லா பெருசா வளரும் பாது.
1: ஓ, படர்ந்து வளருமா?
0: ஆமாப்பா.
1: அப்ப நிறைய காய் காய்க்கும்.
0: ஆமா ஆமா ஆமா, நிறைய காய் காய்க்கும். அப்புறம் ஊட்டச்சத்து எல்லாம் நீ கொஞ்சம் குடுக்கணும்பா.
1: கண்டிப்பா குடுக்கறேன்.
0: போராக்ஸ் ஒரு 10 kg, அப்புறம் துத்தநாக சல்பேட் ஒரு 50 kg, இதெல்லாம் போட்டினா அருமையா தக்காளி காய்க்கும்பா.
1: சூப்பர்பா.
0: வீரிய ரகம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது 80 to 95 tons வரைக்கும் தக்காளியில கிடைக்கும். சாதாரண ரகங்கள்னா 30 to 40 tons கிடைக்கும்பா. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர் தான் இது.
1: கிடைக்கட்டும் கிடைக்கட்டும்,
0: தாராளமா பண்ணலாம்.
1: சரி,
0: அடுத்து கத்திரி விதை, அது என்ன ரகம் வாங்கின?
1: கடகாரு பாலூர் கத்திரி ரகம்னு சொல்லி கொடுத்தாரு.
0: ஓஹோ, பாலூர் கத்திரி, அதாவது PLR 1.
1: அதேதான்பா, அதேதான்.
0: இது போக கத்திரியில கோ 2, அப்புறம் MDU 1, VRM 1, அப்புறம் கோபி H1, கோபி H2, அப்புறம் அண்ணாமலை கத்திரி, உனக்கு தெரியுமே, நல்லா பல பழம் இருக்குமே. அப்புறம் இந்த வெள்ளை கலர்ல கூட சொல்லுவாங்களே, இந்த லைட்டா மஞ்சள் மாதிரி இருக்கும், பவானி கத்திரிக்கு சொல்லுவாங்க.
1: பவானி கத்திரிக்கா, கரெக்டா சொன்னவா.
0: இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட நம்ம பயிர் பண்ணலாம்பா. ஆனா நீ பாலூர் கத்திரி சொன்ன, அதுவும் அருமையான ரகம்பா,
1: நல்ல டேஸ்டா இருக்கும்.
0: ஆமா ஆமா, நீ கல்யாணத்துக்கு வேற சப்ளை பண்ண போற. இது ரொம்ப ஏத்த ரகம்பா, இது
1: சாப்பிடறவங்களாம் பெருமையா சொல்லணும்ல சமையல்காரப்பா.
0: ஆமாப்பா, இந்த டிசம்பர் ஜனவரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதங்கள் இந்த கத்திரி பயிர் செய்யறதுக்கு ஏற்ற மாதங்கள் பா. இத விட்டோம்னா அடுத்து மே ஜூன்ல போய் பண்ணலாம், அதுவும் நல்ல மாதம் தான். பலன்னு பார்த்தோம்னா 25 to 30 tons சாதாரண கத்திரியில கிடைக்கும். வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 60 tons வரைக்கும் நம்ம சாகுபடி பண்ணலாம்பா,
1: பரவாயில்ல.
0: அப்புறம் உரம்னு பார்த்தோம்னா இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இத வந்து 100 kg, 50 kg, 30 kg, இந்த அளவுல இது கூட வேப்பம் புண்ணாக்கு ஒரு 200 kg கலந்து, 2 kg அசோஸ் பயிரிலமும் அது கூட கலந்து நம்ம உரமா பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தணும்னா கத்திரி வந்து அமோக விளைச்சல கொடுக்கும்பா.
1: சூப்பர்பா.
0: அடுத்து நீ என்ன சொன்ன, மிளகாய் வாங்கிட்டு வந்தியா?
1: ஆமா, மிளகாய்.
0: ஓஹோ, இது என்ன ரகம் வாங்கின?
1: இது பாலூர் ரகம் தான்பா.
0: ஓஹோ, பாலூர் ரகம் தான் வாங்கினியா? சரி சரி. இது போக கோயம்புத்தூர் 1, கோயம்புத்தூர் 2, கோயம்புத்தூர் 3, PKM 1, அப்புறம் US 601, US 612, அப்புறம் அனன்யா, இப்படி பல ரகங்கள் இருக்குப்பா.
1: ஓஹோ,
0: பிப்ரவரி, மார்ச், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இதெல்லாம் ஏற்ற மாதங்கள்ப்பா இந்த மிளகாய் சாகுபடிக்கு. இதுக்கு விதைன்னு பார்த்தோம்னா 1 hectare 1 kg விதை தேவைப்படும்பா. வீரிய ஒட்டு ரகமா இருந்ததுன்னா வேணா 250 gram
1: பரவாயில்ல,
0: அது போதும்.
1: சரி,
0: 1 acre நம்ம நாத்தா வாங்கி நட்டோம்னா 20,000 naat தேவைப்படும்பா.
1: 20,000?
0: ஆமாப்பா, அந்த மாதிரி தேவைப்படும். இடைவெளியை பார்த்தோம்னா சாதாரண ரகமா இருக்கும் போது 60 to 45 சென்டிமீட்டர் இடைவெளியும், வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 75 to 60 cm இடைவெளியும் தேவைப்பா. அப்புறம் இது மத்த 2 பயிரை விட கொஞ்சம் வயசு அதிகம்.
1: ஓஹோ,
0: 165 நாள் வயசுப்பா இது.
1: தக்காளி கத்திரியை விட வயசு இது அதிகம்.
0: ஆமாப்பா, மிளகாய்க்கு 165 நாள் வயசு. அப்புறம் நமக்கு அறுவடைன்னு பார்த்தோம்னா 10 to 15 tons சாதாரண ரகத்திலையும், வீரிய ஒட்டு ரகமா இருந்தா 25 tons வரைக்கும் மிளகாயில நம்ம மகசூல் எடுக்கலாம்ப்பா. அப்புறம் கருத்தமுத்து, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
1: சொல்லுப்பா.
0: இந்த காய்கறி பயிர்ல நம்ம 3 பயிர் பார்த்தோம் இல்லையா, இதுல மணிச்சத்தை மட்டும் நம்ம அடி உரமாவே 75% போட்டுணும்பா.
1: ஓஹோ,
0: அப்பதான் நமக்கு நல்ல காய்ப்பு வருது. மிச்சம் இருக்கிற அந்த 25% மணிச்சத்தை மட்டும்தான் நாம பிரிச்சு பிரிச்சு தழைச்சத்து, சாம்பல் சத்து கூட கலந்து போடலாம்பா.
1: பரவாயில்ல,
0: இதெல்லாம் நீ கடைபிடிச்சினா தக்காளி, கத்திரி, அப்புறம் மிளகாய் சாகுபடியில அமோக விளைச்சல கண்டு நம்ம ஊரு பக்கத்து ஊர் மட்டும் இல்ல, டவுனுக்கு போய் கூட நீ இருக்கிற கல்யாணத்துக்கு எல்லாம் சப்ளை பண்ணலாம்பா.
1: நீ சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குப்பா.
0: நிச்சயமா நீ செய்வப்பா.
1: கண்டிப்பா செய்யறேன்.
0: சரிப்பா கருத்தமுத்து, என்ன கொண்டு வந்த எனக்கு?
1: கருத்தமுத்த
0: சொல்லுப்பா,
1: நேத்து கொள்ளையில பணம் கிழங்கு பறிச்சேன்.
0: சரி சரி,
1: அது உனக்கு கொடுக்கலான்னு ஒரு 50 கிழங்கு வீட்டுல இருந்து அவிச்சு எட்டு வந்துக்கிறேன்பா. இந்த பனங்கிழங்கு
0: கொண்டப்பா கொண்டப்பா. பனங்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. பனங்கிழங்குல நிறைய நார் சத்து இருக்குது, இது போக வைட்டமின் சத்து எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கணும்பா. அவங்களுடைய சீரான வளர்ச்சிக்கும் பனங்கிழங்கு ரொம்ப நல்லது.

0: கரெக்டா சொன்னப்பா.
1: ஆமாப்பா, பனங்கிழங்க மவிச்சு நீ சாப்பிட்ட, நிறைய வேற என்கிட்ட கொடுத்துட்டியா?
0: ஆமா.
1: இதனை கொஞ்சம் காய வச்சு அத பவுடர் ஆக்கி அத புட்டு செஞ்சு சாப்பிட போறோம்பா.
0: புட்டா?
1: ஆமாப்பா, பனங்கிழங்குல வந்து நம்ம புட்டும் செய்யலாம்பா.
0: ஓஹோ,
1: அத பல வகையில நம்ம பயன்படுத்தலாம்பா.
0: பரவாயில்லையா, எனக்கு ஒரு புது செய்தி நீங்க சொல்லிருக்க, நானும் அது போல புட்டு செஞ்சு சாப்பிடுறேன்.
1: கட்டாயம்பா, சாப்பிட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு.
0: கண்டிப்பா சொல்றேன்.
1: சரி சரி, நான் கிளம்புறேன்பா.
0: நானும் கிளம்புறேன்பா.

0: இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்ற

0: என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000+ அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டர்

0: நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே குணசேகர் அவர்கள்.
1: உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் மாசற்ற நீர் பருகுவதால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் அளவுக்கு அதிகமான இரசாயன உரங்கள் நைட்ரேட் கலப்பு நிலத்தடி நீரில் அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. இது குழந்தைகளுக்கு ப்ளூ பேபி சிண்ட்ரோம், குருதியில் உயிர்காற்று குறையும் நோய் என பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதாவது நீளம் பாஞ்ச பச்சிளங்குழந்தை என கிராமத்தில் கூறுவார்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறதா? பயம் தேவையில்லை, விழிப்புணர்வு தான் தேவை. இந்தியாவில் தண்ணீரை பாதுகாக்க போதுமான சட்டங்கள் உள்ளன. அவற்றை நாம் அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், நீர்நிலை பாதுகாப்பு சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 குடிநீரின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தரக்கட்டுப்பாடு உறுதி செய்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உபயோகித்த கழிவுகளையோ நெகிழி குப்பைகளையோ கழிவுநீர் வாய்க்காலில் திறந்தவெளி நீர்நிலைகளில் வீசாதீர்கள். நீங்கள் போடும் ஒரு நெகிழி பல ஆண்டுகளுக்கு நிலத்தடி நீர் ஊறுவதை தடுக்கும், மேலும் கெடுக்கும். தொழிற்சாலை கழிவுகளையும் நச்சு கழிவுகளையும் ஆறுகள், ஏரிகள், குளம், குட்டை ஆகிய நீர்நிலைகளில் விடுவதால் அங்குள்ள தண்ணீர் நச்சாக மாறுகிறது. அதுவும் நம்மையும் பிற உயிரினங்களையும் பெருமளவில் பாதிப்பு அடைய செய்கிறது. உங்கள் வீட்டு ஆழ்துளாய் கிணறு, போர்வெல் தண்ணீரை ஆண்டுக்கு ஒரு முறையாவது அரசு நீர் பரிசோதனை மையத்தில் கொடுத்து பரிசோதித்து பாருங்கள். குடிநீர் சேமிப்பு தொட்டிகளை ஆண்டுக்கு ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள். தண்ணீரை சிக்கனமாக சேமிப்பது தண்ணீரை உருவாக்குவதற்கு சமம். தண்ணீர் நமது வாழ்க்கையில் அமிர்தமாக கருதப்படுகிறது. உடல் உறுப்புக்கு உயிர் கொடுக்கும் சக்தி தண்ணீர். நீர் போதிய அளவு குடித்தால் தான் உமிழ்நீர் நன்றாக சுரக்கும். அப்படி போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் உமிழ்நீர் சுரப்பில் குறை ஏற்பட்டு உணவு விழுங்குவதில், பேசுவதில், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். மலச்சிக்கல் போன்ற நோய்களும் ஏற்படுவதோடு மிதமான முதல் கடுமையான வயிற்றுவலி ஏற்படும். நம் எதிர்கால சந்ததிக்கு சுத்தமான குடிநீரை விட்டு செல்வோம். நாம் எடுக்கும் ஒவ்வொரு துளி நீரும் அனைவருக்கும் பொதுவானது. நாம் குடிநீர் விரயமாக்கினால் அது பிறரையும் பாதிக்கும். தண்ணீரை மிகச் சரியாக சிக்கனமாக பயன்படுத்துவது மிக அவசியமான ஒன்று என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போது மனித இனத்துக்கு

0: முன்னுள்ள சவால்கள் தண்ணீருடன் பிணக்கு ஏற்படாமல் எப்படி வாழ்க்கை நடத்துவது என்பதுதான். இன்று கடைசி பாலைவனத்தை காப்பாற்ற நாம் அனைவரும் மேற்கொள்ளும் நீர் சேமிப்பு, சிக்கனம், மறுசுழற்சி, மறுபயன்பாடு போன்ற நமக்கு சிறிது கால தாமதப்படுத்துமே ஒழிய முழு தீர்வு அல்ல. தண்ணீர் என்பது வெறும் திரவம் அல்ல, அது இயற்கை உயிர். ஆரோக்கியம், அறிவியல், பொருளாதாரம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான நாம் அனைவரும் இணைந்து தண்ணீரை சேகரிப்போம். நீர் மாசுபாட்டை தடுக்கலாம், தண்ணீரை காப்போம், உலகை காப்போம், குடிநீர் ஆபத்தை அழிப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். குடிநீரில் மறைந்திருக்கும் ஆபத்துக்கள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே. குணசேகர் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. புதுவை புதுமை சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை: அரசியல் வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒருவன் சுதந்திரம் பெறலாம், ஆனால் விருப்பங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் அவன் அடிமையாய் இருப்பின் உண்மையான சுதந்திரத்தின் தூய இன்பத்தை உணர இயலாது. சிந்தனை: விவேகானந்தர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:02.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம். இன்றைய நிகழ்ச்சியில் சாஃப்ட்பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சாஃப்ட் பால் எப்படி விளையாடணும், விதிமுறைகள், ரன் ரேட்டு இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார்.
3: ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர் வந்து அடிக்க போகிறாருனாக்கா ரெண்டு டீம் இருக்கும் சார், பேட்டிங் டீம்மு ஃபீல்டிங் டீம்மு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 9 பேர் இருப்பாங்க. அதில் வந்து பால் போடுறவரும் அடங்குவார், பால் பிடிக்கிறவரும் அடங்குவார். அதேமாதிரி இது வந்து 4 மூலையில் ஓடி ரன் எடுக்க மாதிரி இருக்கும் சார். எங்கே ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே இடத்துக்கு வந்து முடித்தாதான் ஒரு ரன்னு. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. மற்ற 3 இடத்துல போய் இவங்க தொட்டுட்டு வரணும், அது வர்றதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வழியிலே அவுட் ஆகிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திறமை வெளிப்படுத்துகிறேன், நீ திறமை வெளிப்படுத்துகிற காம்படிஷன் தானே, அதனால் அவங்களும் பாலை பிடிக்க ரெடியாகுவாங்க, இவங்களும் அடிக்க ரெடியாகுவாங்க. அப்படி தான்
2: கிரவுண்டெல்லாம் எப்படி கிரிக்கெட் விளையாடுறோம் இல்லையா, அது போல் இருக்கணும். இது வேறு மாடலாம்
3: இல்லை சார், வந்து டைமண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. 4 கார்னர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிளேஃபீல்டு லென்த்தி இதெல்லாம் இருக்குது. 220 அடி வந்து லென்த்து ரெண்டு பக்கமும், அது அப்படியே ஆர்ச் அடிச்சு டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கும் சார்.
2: யாரெல்லாம் எங்கெங்கே நிற்பாங்க?
3: பால் போடுறவர் ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க 8 அடிக்குள்ளே, அதுலேருந்து அவர் வந்து பால் போடணும். பால் போடுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36 அடி வரும் சார். அதுக்கப்புறம் வந்து அவர் நின்று அடிக்கிறது ஒரு 10 அடி தான் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 25 அடி வந்து பால் பின்னாடி போகலாம், பின்னாடி நெட்டு கட்டியிருக்கும். அவர் அடிக்கிற பின்னாடி வந்து ஒரு கேச்சர் ஒத்துக்கும், பாலை ஒத்த போடுறாரு இல்லைங்களா, அவர் பேர் பிச்சரு, பிடிக்கிற பேர் கேச்சரு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு இடம் இருக்குது, பேஸுன்னு சொல்லுவாங்க, 3 பேஸ் இருக்கும். பேஸுனாக்கா ஒரு 24 இன்ச்சில் ஒரு சின்ன பஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த பில்லோ மாதிரி இருக்கும். இவர் அடிக்கிறவர் போய் என்னப்போ அதை போய் தொடணும்,

0: தொட்டுணும், தொட்டுட்டு அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளாக பின்னாடி வருவாங்க, அதை சொல்கிற அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிச்சர் கேச்சர், அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறப்ப பேஸு, ஃபஸ்ட் பேஸு, செகண்ட் பேஸு, தேர்ட் பேஸு. இப்போ அவுட் ஃபீல்டர் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, சென்டர் அவுட்டு, இவங்கெல்லாம் லாங்கில் ஃபீல்டிங் பண்ணுறோம். இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓவருக்கு 6 பால் போடுறோம், ஆனால் இங்கே வந்து ஓவர் கணக்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டர் வராங்களா, அவங்களுக்கு பால் போடுவாங்க. பால் போடுவாங்கன்னு ஸ்ட்ரைக் ஜோன் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பேட்டர் வராங்களோ, இப்போ ஒருத்தவங்க வந்து உயரமாக வருவாங்க, குள்ளமாக வருவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பால் போடணும். பால் போடணும் எப்படின்னாக்கா அந்த பேட்டர் யார் அடிக்க போகிறாங்களோ அவங்களோட முட்டிக்கு மேலே, மார்புக்கு கீழே. அது இல்லாமல் 3 பேஸ் ஒன்றும் இல்லை, 4வது பேஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஹோம் பேஸ்ன்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆர்ச்சி மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க ஷார்ப்பாக. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடப்பட்ட இடையில தான் என்ன பண்ணணும், ஒரு 1.5 ஃபீட்ஸ் இருக்கும் கேப்பு. இந்த கேப்பில் தான் என்ன பண்ணணும், அவர் பிச்சர் வந்து பாலை அடிக்கிறவங்களுக்கு பாலை போடணும். இதை போடும்போது இந்த பேட்டர் என்ன பண்ணுவார், அடிக்கலாம், அடிக்காமல் பாலை மிஸ் பண்ணாக்கா ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கணக்கு. இதேமாரி ஒரு 3 ஸ்ட்ரைக் மிஸ் பண்ணார்னாக்கா இந்த பேட்டர் அவுட்டு. அதே மாதிரி பால் போடுறவர் இந்த ஸ்ட்ரைக் ஜோன் சொன்னால முட்டிக்கு மேலே செஸ்ட் லெவலுக்குள்ளே அந்த லைனு, அதை விட்டுட்டு இவர் வெளியில் போடுறது மேலே கீழே போட்டார்னாக்கா 4 பால் போட்டார்னா இவர் அடிக்காமல் பேட்டர் என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் பேஸ் சொல்கிற இடத்துக்கு போயிடலாம், அடிக்காமல் போயிடலாம். இவர் மிஸ் பண்ணாக்கா அவுட் ஆகிடும், அவர் மிஸ் பண்ணாக்கா அடிக்காமல் அந்த இடத்துக்கு போயிடலாம். இது ஒன்று.
1: டீம் வந்து 2 டீமாக இருக்குமா?
0: ஆமாம் சார்.
1: அது ஒரு டீம் வந்து 9 பேர் விளையாடணும்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: இன்னொரு டீம் அவங்க
0: வந்து பேட்டிங் பண்ணுவாங்க, அவங்க வெளில இருப்பாங்க.
1: எதிர் அணியினர்.
0: ஆமாம், வெளில இருப்பாங்க. இவங்க அடிக்கடிக்கு உள்ள வந்துட்டே இருப்பாங்க.
1: உள்ள வந்துட்டே இருப்பாங்க.
0: ஆமா. ஃபீல்டிங் டீம் பார்த்தா 9 பேர்.
1: அவங்க எல்லாமே இருப்பாங்க.
0: அவங்க உள்ள
1: இடத்துல இருப்பாங்க.
0: 9 பேர் உள்ள இருப்பாங்க.
1: எதிர் அணியினர்
0: அவங்க 9 பேர் வெளியில இருப்பாங்க. ஒரு ஒரு ஆளா அடிச்சுட்டு உள்ள வரணும்.
1: கிரிக்கெட் மாதிரியே தான்.
0: ஃபர்ஸ்ட் அடிக்கிறது என்ன பண்ணும், அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் போய் சொல்றோம்ல அங்க போய் நின்னு, ஃபர்ஸ்ட் அடிச்சவர் எங்க ஸ்டார்ட் பண்றாரோ அங்க முடிச்சாதான் ஒரு ரன்னு. இன் பிட்வீன் கேப்ல இவர் அடிக்கும்போது எந்தெந்த வகை அவுட்டுனாக்கா அடிச்சு டைரக்டா கேட்ச் ஆகுனா அவுட்டு, ஒரு அவுட். இப்ப அடிக்கிற பால் தரையில பட்டு அந்த ஃபீல்டர் இருக்காங்கல்ல மற்ற 9 பேர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் அடித்தவர் கிரிக்கெட்டில் வந்து என்ன பண்ணால் அடிச்சுட்டு ஓடனா ஓடாட்டி
1: நிற்கலாம்.
0: ஆனால் இது அப்படி கிடையாது. ஒன்ஸு அந்த ஸ்லக்கில் பால் பட்டாலே நீங்கள் கம்பல்சரி ஓடி ஆகணும். அப்போ நீங்கள் ஓடும்போது ஃபீல்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை பிடிச்சி அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் சொன்னல அதில் ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க ஃபீல்டர், அவங்களுக்கு பாலை த்ரோ பண்ணி அவங்க அந்த பேஸில் காலை வச்சு நின்னாக்கா இவர் ஓடுறதுக்குள்ள பால் வந்தனாக்கா அடிச்சுட்டு ஓடுற அவுட்டு, கேட்ச் ஒரு அவுட்டு, இது ஒரு அவுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கே வந்து முடித்தாதான் ஒரு ரன்னு. இப்போ எல்லோரும் வந்து ஓடான்னு சொல்ல முடியாது, எல்லோரும் அடிப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்ட்ராங் டீம், வீக் டீம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ கேம் ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு ஸ்டாப் பண்ணுறது என்னன்னாக்கா ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் அவுட் ஆனால் ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த 3 இன்னிங்ஸ் வந்து அவர் இந்த பிச்சர் பால் போடுறாருங்களா, 9 பாலில் ஒரு இன்னிங்ஸை முடிக்கலாம் திறமையில இருந்தாக்கா. அதை 3 பால் மிஸ் பண்ண அவுட்டு இல்லை.
1: ஆமாம்,
0: நல்ல பால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறோம்ல, அதை மிஸ் பண்ணாக்கா அவுட்டு. அதான் 9 பால் எங்கே ஆரம்பிக்கணுங்களா அங்கேயே முடிக்கலாம். இல்லை இவருக்கு திறமையில இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, 10 ரன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணாங்கனாக்கா ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் டீம் உள்ளே வருவாங்க ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு, ஃபீல்டிங் டீம் வெளில போயிட்டு பேட்டிங் பண்ண வருவாங்க. இப்போ பேட்டிங் டீம் பார்த்தாக்கா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஃபீல்டிங் டீம் வீக்காக இருந்தாக்கா 3 பேர் அவுட் ஆனாக்கா அந்த மேட்சே முடிஞ்சிருச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னாக்கா 7 இன்னிங்ஸ் வைப்பாங்க, நேஷ்னல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 இன்னிங்ஸ், நம்ம லோக்கல் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்னிங்ஸ். இது இருக்குது. இது அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா 1 கேட்ச் அவுட்டு, இன்னும் வந்து ரன் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து மாற்றி மாற்றி ஏமாற்றி ஓடுறதுலாம் இருக்குது. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பால் போடும்போது ஓடுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேட்டர் அடிக்கிறோம்ல, அடிக்கும்போது தெரியாமல் அந்த ஸ்லக் உரியிடும், யார் மேலே பட்டுனாக்கா ஒரு பேட்டர் அவுட்டு, அதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி பால் போடுறவர் கரெக்டாக போடாமல் மேலக்கெல்லாம் போட்டாங்கனாக்கா தெரியாமல், ஏன்னா எல்லாமே பால் வந்து ஒழுக்கும், அப்போ ஏதாவது தெரியாமல் நடக்குது.
1: இப்போ கிரிக்கெட்லாம் பவுலிங்ன்றாங்களா, அது மாதிரி என்ன இருக்குது?
0: அதான் சார், இப்போ தான் பால் போடுறோம்ல, அதான் பிச்சர். பால் போடுறவர் பிச்சர், அடிக்கிறவர் பேட்டரு, பிடிக்கிறவர் கேச்சர். கிரிக்கெட்ல என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா பவுலிங் போடுங்க, ஒன்று பவுலரு, ஸ்டம்புக்கு பின்னி பார்த்தீங்கன்னாக்க விக்கெட் கீப்பர் சொல்லும், அது போல இவர் கேச்சரு, நம்ம பேட்ஸ்மேன் சொல்லுவோம், பேட்டர். பெரிய சேஞ்சஸ் கிடையாது, பிளே ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்.
1: இப்போ நடுவர்கள் எத்தனை பேர் சார்?
0: நடுவர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அந்த 4 பேஸ் சொன்ன இந்த ஹோம் பேஸில் ஒருத்தர் நிற்பார், அவர் வந்து மெயின் அம்பையர். அவர் தான் என்ன பண்ணுவார், பாலு, ஸ்ட்ரைக்கு, அவுட்டு எல்லாம் கணக்கு பண்ணுவார். அதுவாக ஃபஸ்ட் பேஸில் ஒரு அம்பையர் இருப்பாங்க, தேர்ட் பேஸில் ஒரு அம்பையர் இருப்பாங்க, மொத்தம் 4 அம்பையர் ப்ளஸ் ஸ்கோரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிரிக்கெட்டில் 6 அடித்தாக்கா பேட்ஸ்மேன் ஓட மாட்டாங்க, இது எதை பண்ணாலும் கம்பல்சரியாக நீங்கள் அடித்தா கூட

0: அந்த எல்லை கூடுறது இல்லைங்களா, அதை தாண்டி போயிட்டு பால் நேராக வந்தால் ஹோமர்னு சொல்லுவாங்க. அந்த ஹோமர்னாலும் என்ன பண்ணுவாங்க, இவர் உள்ளே அடிக்கும்போது எத்தனை பேர் உள்ளே இருந்தால் அத்தனை கவுண்டர்னு கவுண்ட் ஆகிடும். இப்போ நாலு பேர் சொன்னோம்ல, நாலு பேர் ஸ்டால் இருந்தாக்கா இவர் அடித்தாரு வச்சுக்கலாம், எல்லாம் சுற்றி வந்து போல நாலு ரன் கவுண்ட் ஆகணும் ஒரே ஹிட்டில்.
1: விளையாடும் முறைகளை பற்றி நல்ல தெளிவாக அழகாக சொன்னீங்க சார்.
0: நம்ம சொல்கிறத விட பிளான்ட் பார்த்தா தான் இது தெரியும்.
1: தெரியும். இப்போ நம்ம புதுச்சேரியில் நம்ம சாஃப்ட் பால் கேம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது சார்?
0: சார், நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு விளையாடும் போது ஒன்றும் அந்தளவுக்கு எங்களுக்கு எக்யூப்மெண்ட் அதிகமாக கிடையாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து அவனை சொந்தமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கேம் டெவலப் ஆகி தான் இருக்குது.
1: இப்போ சாஃப்ட் பால் விளையாடும் விளையாட்டு வீரர்களுக்கு கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளும் சரி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்களா சார்?
0: ஆமாம் சார்.
1: அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா சார்?
0: சார், நிச்சயம் இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிரிக்கெட்டு, ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், பாஸ்கெட் பால், ஸ்விம்மிங் இது மாதிரி சொல்கிறோம்ல, இதில் என்னென்ன கேட்டகரியில் வந்து என்னென்ன அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக் இருக்குது, ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் லெவல்ஸு, அவங்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட்டோட விதிமுறைகள், ஆமாம்
1: விதிமுறைகளை,
0: ஆமாம் இதுமாரி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதேமாரி இந்த கேம்
1: சாஃப்ட் பால் கேம்.
0: ஆ, உண்டு சார்.
1: இப்போ அந்த இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சார், சரி இப்போ நம்ம தமிழகம் புதுச்சேரியில் கூட குறிப்பிட்டு சாஃப்ட் பால் கேமில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறாங்களா சார்?
0: ஆமாம் சார். இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, மூணு பேர் பார்த்தீங்கன்னா
1: பிலிப்பைன்ஸு,
0: ஒருத்தவங்க ஜப்பானு, இதில் விளாண்டவங்க சார்.
1: இப்போ எல்லாருக்கும் வேலை கிடச்சி அரசு துறையில் வேலை பார்க்குறாங்க,
0: எல்லாம் இருக்கிறாங்க
1: சார். பொதுவாக விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாமல் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிற பெற்றோர்களும் சரி, இனி வளர்கின்ற இந்த விளையாட்டுக்கு ஆர்வம் செலுத்தி விளையாட வருகின்ற இளைஞர்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கோச்சர் என்ற முறையில் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள் சார்?
0: இப்போ நான் வந்து முதல்ல வந்து பெற்றோர் பற்றி சொல்லிடுறேன்
1: சரி.
0: ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பசங்களை வந்து படிக்க சொல்கிறோமோ அதில் பாதியாவது கொஞ்சம் இப்போத்தி காலகட்டத்துக்கு என்ன பண்ணுறீங்க, பசங்களை கொஞ்சம் விளையாட சொல்லுங்கள். அவன் விளையாண்டானாக்கா மைண்டு ஃப்ரீ ஆகும், அவனுக்கு எந்த மன அழுத்தமும் வராது, நல்லா படிப்பான், அவன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சுய சிந்தனையோட செய்வான். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணுனாக்கா கேம்ஸு எதை வேணால் விளாடலாம், இந்த கேமு கிடையாது, ஏதாவது ஒரு கேமு உடல் உழைப்பு ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நம்மளால் படிக்கவும் முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு பழமை சொல்லுவாங்களே, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். இப்போ சுவர்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு தான், நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எந்த வேலை செய்ய முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்ட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, அப்புறம் பாதினாலும் ஹாஸ்பிட்டலு மருந்து சாப்பிட்ருந்தாக்கா சரியாக இருந்துங்களா? ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் வந்து ஒரு உடல் உழைப்பு ஏதாவது ஒரு கேம், இந்த கேம் இல்லை எந்த கேமாவது, காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி, பசங்க நீங்கள் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அழைச்சிட்டு போங்க. ஏன்னா நீங்களாம் விளையாண்ட விளையாட்டு உங்கள் பசங்களுக்கும் விளையாட கொடுங்க. நீங்கள் மட்டும் விளையாண்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தீங்க, இப்போ மற்ற பசங்களை மட்டும் நீங்கள் படிங்க, இந்த வேலை நீங்கள் ஆர்டர் போடாதீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு அதிகமாக பண்ணலை, ஏன்னா இப்போதைக்கு பொழுதுபோக்கு நிறைய சாதனம் வந்துருச்சு, ஈஸியாக இருக்கவே இருக்குது கையில் ஃபோனு, அதை கொடுத்து நீங்கள்னாக்கா போக மாட்டோம். நீங்களே வலுக்கட்டாயமாக அவங்கள என்ன பண்ணுறீங்க, கிரவுண்டுக்கு அழைச்சிட்டு போங்க, டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஆட விடுங்க, மைண்டு ஃப்ரீயாகும். ரெண்டாவது பேரண்ட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இப்போதைக்காவது பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு தான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பும் முக்கியம். அது இல்லாமல் இப்போ சொல்லிக் கொடுக்குற கோச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான் தேடி போகணும், அதிகமாக ஆள் கிடையாது. நீங்கள் போயிட்டு நம்ம பசங்களுக்கு தேவையானதை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க.
1: குழந்தைகள் வளர்ச்சியில் பெற்றோர்கள் பங்கு அதிகமாக இருக்கும்.
0: ஆமாம் சார். அதேமாரி நல்ல சாப்பாடும் கொடுக்கணும், பசங்க கிரவுண்டு போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டும் கொடுக்கணும், அப்போ தான் அவரோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏதோ நோய் இருந்தால் கூட சாதாரண ஒரு சின்ன ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவன் கிரவுண்டு ரெகுலராக வந்தேனாக்கா சரியாயிடும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், கிரவுண்டு ரெகுலராக ஓடியாட விளாமிச்சு ஆட்டோமேட்டிக் சரியாயிடலாம். இப்போ விளையாட வீரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எந்த ஒரு செயலும் வரும். இப்போ விளையாட்டு ஆர்வமாக இருக்கிறீங்களா, விளையாட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மேலே போக போக நீங்கள் பார்க்குறீங்களா மொத்தம் டிவியில், உங்களையும் ஒரு நாள் பார்ப்பாங்க, உங்களுக்கு அந்த கைத்தல் கிடைக்கும். பேரண்ட்டு நீங்கள் கொஞ்சம் பசங்க சப்போர்ட் பண்ணினாக்கா அவங்கள ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அதேமாரி அவங்கள நம்பி வர பயிற்சியாளர் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியாத விஷயத்தை கூட என்ன பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாக்கா வீரர்களும் நல்லாயிருக்கும், பெற்றவங்களுக்கும் மன திருப்தி, சொல்லிக் கொடுத்த நம்மளுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்.
1: சார், இது வரைக்கும் சாஃப்ட் பால் பற்றி நிறைய தகவல்களை அழகாக சொன்னீங்க. கேட்ட விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம்

நிகழ்ச்சியில் சாஃப்ட்பால் விளையாட்டு குறித்து அதன் பயிற்சியாளர் ஆர் ஸ்டாலின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர் அவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சி மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு

0: முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 7 லட்சம் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனோ, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.

0: உள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் நலவாழ்விற்கு யோகா குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. மனிதனின் நலவாழ்விற்கு யோகா என்பதனை பற்றி இன்று பார்க்கலாம். யோகா என்பது இந்தியாவின் பாரம்பரியமான கலை. இது மனிதனின் நலவாழ்விற்கான பயிற்சி என்றும் கூறலாம். இதனை தொடர்ந்து செய்யும் போது இந்த பயிற்சியை மன உடல் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட் பாடி அவேர்னஸ், பிசிக்கல் ஃபிட்னஸ் உடற் தகுதி, சுய கட்டுப்பாடு செல்ஃப் ரெகுலேஷன் கிடைக்க பெறுகிறது. நம் உடலில் நோய் தடுப்பு, அதாவது டிசீஸ் ப்ரிவென்ஷன், சுகாதார மேம்பாடு ஹெல்த் ப்ரமோஷன் ஏற்படும். இதனால் இந்த பயிற்சியை அனைவரும் செய்வதற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. யோகானா என்ன? யோகா என்கிறது ஒரு சமஸ்கிருத சொல். இதற்கான பொருள் இணைதல், உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றை ஒருங்கிணைத்த ஒரு பயிற்சி. இதனால் மனிதனுக்கு மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் தருகிறது, அதாவது பீஸ் அண்ட் ஹார்மோனி. யோகாவில் பல வகை உள்ளது. அடுத்த கேள்வி, நம்ம என்ன யோசிக்கணும்னா எந்த யோகாவை பண்றது? ஏன்னா யோகாவில் பல வகை உள்ளது. ஞான யோகா, பக்தி யோகா, ராஜயோகா, குண்டலினி யோகா என்று பல வகை இருந்தாலும் அறிவியல் ஆராய்ச்சி ஹத யோகா மற்றும் ராஜயோகாவிற்கே அதிகமாக உள்ளது. எனவே மனிதனின் நல்வாழ்விற்கு இதனையே பரிந்துரைக்கப்படுகிறது. ராஜயோகா என்பதை மனதை கட்டுப்படுத்தும் ஒரு கலை. இதனை அஷ்டாங்க யோகா என்றும் கூறப்படுகிறது. இது மகரிஷி பதஞ்சலி அவர்களால் இயற்றப்பட்டது. இவருடைய யோக சூத்திரத்தில் இதனை பற்றிய முழு விளக்கம் உள்ளது. அஷ்டாங்க யோகா என்பது 8 அங்கங்கள், அதாவது 8 படிகளை கொண்டது. இவை யமம், அதாவது சமூக ஒழுக்கம், அகிம்சா சத்யா இதெல்லாம் யமம். நியமம் தனி மனித ஒழுக்கம், சுத்தமாக இருத்தல், மன நிறைவோடு இருத்தல், இதெல்லாம் நியமம். மூணாவது என்ன என்றால் ஆசனம். ஆசனம்ங்கிறது ஒரு போஸ், ஒரு நிலை, ஒரு போஸ்டர். நாலாவது பிரணயமம், மூச்சு பயிற்சி. ஐந்தாவது தாரணம், ஒருமுகப்படுத்தல். 6 தியானம், மெடிடேஷன், தியான நிலை. அடுத்தது சமாதி, ஒரு பேரின்ப நிலை, அதாவது முக்தி என்று இந்த 8 படிகளை கொண்டது அஷ்டாங்க யோகா. இதில் முக்கியமாக அறிவியல் ஆராய்ச்சி, ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம் பற்றியே அதிகமாக உள்ளது. இந்த மூன்றையும் தொடர்ந்து செயல்படுத்தினால் ஆரோக்கியமான உடல் மனம் கிடைக்கப்பட்டு மனிதன் நல்வாழ்விற்கு அது ஏதுவாக இருக்கும். மற்ற அங்கங்களுக்கான அறிவியல் ஆராய்ச்சி இன்னும் குறைவாகவே உள்ளது. அதனாலதான் இப்பொழுது மக்களுக்கு பரிந்துரைக்கப்படுறது ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, தளர்வு பயிற்சிகள். இதைதான் நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் வெளியில இடத்துலயும் இல்ல மனிதனோட நல்வாழ்க்காகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தில் அனைவரும் யோக பயிற்சியை முறையாக கற்று இதற்காக சிறிது நேரம் ஒதுக்கி செய்தால் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மனிதனின் நலவாழ்விற்கு யோகா குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள்.

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
2: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: இந்த உலகத்தில் 7 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். டாக்டர் எட்வர்டு பாஷ் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மனிதர்களோட மனோநிலை அடிப்படையில் அவங்கள 7 வகையாக பிரிக்கலாம்ங்கிறார் அவர். அது எப்படி தெரியுமா? முதல் வகை பயந்த குணம் உள்ளவர்கள். சார் ரொம்ப பயந்த சுபாவம், வீட்டில் கூட வாயை திறக்க மாட்டார், சாப்பிட போகிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்படிங்கிறோம்ல, அவங்களாம் இந்த ராகம். ரெண்டாவது வகை எப்படின்னா சஞ்சலப்படுகிறவர்கள், எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளுறவங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இந்த ராகம். மூணாவது வகை எப்படின்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க, இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்திலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி உங்களை பார்ப்பாங்க. அதுவும் அந்த வானத்து நிலா என்னை வாவென்று அழைக்கிறது, எனக்கு விரைவில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும், சிறகடித்து பறந்து செல்வேன், என் செல்ல நிலாவை கொஞ்சி விட்டு திரும்பி வருவேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும்ப்பா, இப்போ கஞ்சிக்கு வழியை பாருடா அப்படின்னா அதை காதல வாங்க மாட்டான். நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா தனிமை உணர்வு மிக்கவர்கள். இவங்கள்லாம் மற்றவங்களோட சகஜமாக நெருங்கி பழகிறதில்ல, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு போகிறவங்க. அடுத்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அவங்கக்கிட்ட மேற்கொண்டு என்னத்தை பேசுறது. ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா மற்றவர்கள் செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள். அடுத்தவங்க செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்லை, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிம்பாங்க. ஆறாவது வகை எப்படின்னா எப்பவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க, இது ஒரு துறவு மனப்பான்மை. இயல்பாகவே சில பேர் இப்படி இருக்கிறது உண்டு, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது. ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க, இவங்க வந்து மகாத்மாக்கள், தான் வேற அடுத்தவங்க வேறேன்னு நினைக்கிறதில்ல இவங்க, அப்படிப்பட்ட எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்லை. அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை தன்னுடைய கஷ்டமாகவே எடுத்துக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்க. ஆக கூடி இப்படி 7 வகையான மனிதர்களை வந்து அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர். நாம் இதில் எந்த ரகத்தில் வர்றோங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு, அவர் ஒரு வித்தியாசமான டைப்பு, எதையும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறவர், எப்பவும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் நினைக்கிறது என்னென்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சோகம் இல்லாமல் போயிட்டுது, டாக்டர் கிட்டத்தில் போனார், பணம் கொடுத்தார், வைத்தியம் பார்த்தார், அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கிக்கிட்டார், மருந்து கடைக்கு போனார், பணம் கொடுத்தார், மருந்து வாங்கினார், அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் அந்த மருந்தை சாப்பிடணும்ல சாப்பிடலை, அப்படியே சும்மா வச்சுட்டார். அவரை பார்த்து கேட்டோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வீண் செலவு தானே இது, நீங்கள் எதுக்காக டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சொல்கிறார், டாக்டர் வாழணும் இல்லையா அதுக்காகன்னார். சரி அதுக்கப்புறம் என்னத்துக்கு மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால், மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னார். சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்தை சாப்பிடாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் வாழணும் இல்லையா அதுக்காக அப்படின்னாராம் அந்த ஆள்.
2: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ்

15 என்றும் இனிவை. நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35. இனி நேயர்களுடன் நாமும் சேர்ந்து செல்ல இருப்பது நகர் உலா. இன்றைய நகர் உலாவில் நாம் செல்ல இருப்பது தீவு நாடு என்ற பெருமை கொண்ட இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்கள் தாங்க. இங்கு பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆபரேட்டர் வேலை, கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகுள்ளது. ஸ்டைஃபன்டி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உள்பட மொத்தம் 266 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி +2 மற்றும் ஐடிஐ. வயது 18 முதல் 24 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப கட்டணமாக ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. மேலும் விவரங்களுக்கு NPCIL careers.co.in என்ற இணையதள முகவரியில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29 தேதி.

ஒழித்த பாடல் ஏழாம் அறிவு என்ற படத்திற்காக ரோஷன், ஜெரி ஜான், பெனிதியா, சுசித்ரா ஆகியோர் இணைந்து பாடியது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர் உலா. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா பேராதனை தாவரவியல் பூங்கா ஆகும். இது இலங்கையின் சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக உள்ளது. ஏராளமான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாகவும் உள்ளது. மத்திய மாகாணத்தில் இருக்கும் கண்டி நகரத்தின் மேற்கு திசை நோக்கி 5.5 கிலோமீட்டர் சென்றால் இந்த பூங்காவை அடையலாம். இதன் மொத்த பரப்பளவு 147 ஏக்கர் ஆகும். இங்கு ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தாவரவியல் தாவர வகைகள் உள்ளன. இங்குள்ள ஓக்கிட் பூங்கா புகழ்பெற்றது. மேலும் இங்குள்ள வாசனை திரவிய தோட்டம், கற்றாழையகம், அந்தூரியம் வளர்ப்பகம் என்பன இங்குள்ள சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. அத்துடன் பூங்காவிலிருந்து மகாவலி ஆற்றை கடந்து செல்லும் தொங்கு பாலமும் இந்த பூங்காவின் சிறப்பம்சமாகும். பூங்காவின் ஓரத்தை ஒட்டி செல்லும் மகாவலி ஆற்றின் கரையில் எல்லை போல் மூங்கில் மரங்கள் காணப்படுகின்றன. தாவரவியலில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பூங்கா ஒரு வரமாகும். மேலும் பார்க்கலாம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு என்சிவிடி சான்றிதழுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇ ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய

பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 வரை மற்றும் கணினி மென்பொருள் கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள் எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சி மூலம் தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N 5 3 குறுக்குத்தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி. தொலைபேசி எண் 0413-2200-115 அலைபேசி எண்கள் 8870-00736-22 மற்றும் 9629-342-446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

ஒலித்த பாடல் வேலாயுதம் என்ற படத்திற்காக சங்கீதா ராஜேஸ்வரன் பாடியது. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இப்பொழுது நாம் பார்க்க போகும் இடம் இலங்கையில் அமைந்துள்ள சிகிரியா. சிகிரியா என்பது இலங்கையின் மத்திய மாத்தளை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான பாறை கோட்டை மற்றும் அரண்மனை இடிபாடுகள் ஆகும். இது விரிவான தோட்டங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகளின் எச்சங்களால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். மேலும் இந்தியாவின் அஜந்தா குகைகளில் உள்ளதைப் போன்ற அதன் பழமையான ஓவியங்களுக்காகவும் இது அறியப்படுகிறது. சிகிரியா முதலாம் காசப்ப மன்னனின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. மேலும் இது இலங்கையில் 7 உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரத்னபுரா பற்றி. இலங்கையின் சபரகமுவ மாகாணத்தில் தலைநகரமும் அந்நகரம் அமைந்துள்ள மாவட்டத்தின் பெயரும் ரத்னபுரா என்பதாகும். கொழும்பிலிருந்து சுமார் 101 கிலோமீட்டர் தென்கிழக்கில் அமைந்துள்ள இது மாணிக்கங்கள், நீலக்கற்கள் மற்றும் பிற ரத்தினங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த கற்களை அகழ்ந்தெடுக்கும் நீண்டகால தொழிலின் மையமாக விளங்குகிறது. இரத்தினங்கள் அகழ்ந்தெடுப்பதை தவிர இந்நகரம் நெல் மற்றும் பழப்பயிர் சாகுபடிக்காகவும் அறியப்படுகிறது. மேலும் பார்க்கலாம் சிறு இடைவெளிக்கு பிறகு. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044249984458. விண்ணப்பங்கள் மின்னஞ்சல் வாயிலாக முகவரி agncn1@gmail.com.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். நேஷன்ஸ் ஹாக்கி கோப்பையை கைப்பற்றிய இந்திய மகளிர் அணிக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த வெற்றி அணியின் கடின உழைப்பு

அர்ப்பணிப்பு மற்றும் ஒற்றுமையான குழு செயல்பாட்டிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று தெரிவித்துள்ளார். நவீன உலகில் கடல்சார் வலிமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், வலுவான கடல்சார் திறன்களே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட 3 கடற்படை கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்குகிறது. இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பின் 11 உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். தேசிய தேர்வு முகமை நடத்தும் 2026 ஆண்டிற்கான யுஜிசி நெட் தேர்வு இன்று தொடங்கி இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. JRF என்னும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளில் சேர விரும்புவோருக்காக இந்த யுஜிசி நெட் தேர்வு நடத்தப்படுகிறது. CBSE 12 வகுப்பு தேர்வுக்கான மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டு முடிவுகள் நேற்று முதல் வெளியிடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்பம் குறித்த முடிவுகளை results.digilocker.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஹாக்கி ப்ரோ லீக் தொடரில் ரோட்டர்டாமில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. நேர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது, புதுச்சேரி பிரெஞ்சு காலனித்துவ தாக்கத்தை கொண்டுள்ளதால் இன்றும் பல வீதிகளில் பிரெஞ்சு பெயர்களான ரூ என்றே அழைக்கப்படுகின்றன. பிரெஞ்சு ஆளுநர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் பெயர்களை கொண்ட இந்த வீதிகள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ் மற்றும் தேசிய தலைவர்களின் பெயர்களுக்கு மாற்றப்பட்டன. அவ்வாறான புதுச்சேரி வீதிகளின் பழைய பெயர் மற்றும் புதிய பெயர்களை தெரிந்து கொள்வோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள வீதிகள் தற்போதைய பெயர்கள் மற்றும் பழைய பெயர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். இன்றைய ஜவஹர்லால் வீதியின் பழைய பெயர் ரியூ டியூப்ளக்ஸ். இன்று அண்ணா சாலை, அன்று ரியூ தி புசி. மகாத்மா காந்தி சாலையின் பழைய பெயர் ரியூ தி லா மெரேன். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சாலையின் பழைய பெயர் ரியூ தி லா இங்கிலீஷ். இன்றைய காமராஜ் சாலை அன்று ரூ திஸ் மிஷின்ஸ். லால் பகதூர் சாஸ்திரி வீதியின் பழைய பெயர் ரியூ தி சஃப்ரன். வாவு சிதம்பரனார் சாலையின் பழைய பெயர் ரியூ திஸ் கேப்பச்சின்ஸ். இன்றைய பாரதி வீதியின் பழைய பெயர் ரியூ தி பசார். சரி, பிரெஞ்சு காலத்தில் வைக்கப்பட்ட வீதிகளின் பெயர்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். நம் புதுச்சேரியினை பாண்டிச்சேரி, பாண்டி, புதுவை இப்படி சொல்லித்தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் முற்காலத்தில் எப்படி இருந்தது என்று, என்னென்ன பெயர்கள் இருந்ததென்று இப்போ சிலவற்றை பற்றி பார்ப்போம். 10ஆம் நூற்றாண்டில் நம்ம புதுச்சேரியை சோழர்கள் ஆண்டார்கள். அப்போது அவர்கள் வைத்த பெயர்கள் வேதபுரி, வேதவனம், வேதபுரம் என்பதாகும். அதற்கு சான்றாக இன்றும் நாம் அனைவரும் பக்தியோடு அழைக்கும் மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரி ஈஸ்வரர் கோயில் இதற்கு சான்றாக உள்ளது. என்ன நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி வீதியின் பழைய பெயர்கள் பற்றி சிலவற்றை தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் ரஜினி முருகன் என்ற படத்திற்காக வி எம் மகாலிங்கம், கோபி ஆகியோர் குரலில்.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கடை
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ குடுக்க சொன்ன.

இதுவரை கேட்டது தகவல் தளம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் தகவல் தளம் தொடரும்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 400,000 வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்டு? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் தகவல் தளம். பிரண்டையனை வஜ்ரவள்ளி என்று அழைப்பது ஏனென்றால்

இது வைரத்தைப் போலவே உடலையும் எலும்புகளையும் உறுதியாக மாற்றும் ஆற்றல் கொண்டது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பிரண்டை ஏற்றுமதியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் இந்த

0: தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் இருந்து மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 400 டன்கள் பிரண்டை செடிகள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பிரண்டையானது பச்சையாகவும் பிரண்டை பொடி, பிரண்டை உப்பு, பிரண்டை சீவல், பிரண்டை சாறு போன்ற வடிவில் மதிப்பு கூட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், பிரேசில் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகள் இந்திய பிரண்டை மற்றும் அதன் மதிப்பு கூட்டப்பட்ட முக்கிய சந்தைகளாக விளங்குகின்றன. ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்வோம்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
2: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

இனி நாம் பிரண்டையின் வகைகள் மற்றும் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரண்டையின் முக்கிய வகைகள் சதுர பிரண்டை, உருட்டு பிரண்டை, ஓலைப்பிரண்டை அல்லது தட்டை பிரண்டை, முப்பிரண்டை, புளிப்பு பிரண்டை, களிப்பிரண்டை அல்லது இனிப்பு பிரண்டை மற்றும் தீப்பிரண்டை ஆகியவை ஆகும். இனி பார்க்கலாம் பிரண்டையின் மருத்துவ குணங்கள் பற்றி. இது வைட்டமின் சி மற்றும் கால்சியம் சத்துக்களின் களஞ்சியமாக உள்ளது. எலும்பு முறிவுகள் விரைவில் குணமாகவும் மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கும் இது சிறந்த மருந்தாகிறது. நன்கு பசியை தூண்டும், அஜீரணம், வயிற்றுப்புண் மற்றும் வாய்வு தொல்லைகள் நீங்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கும், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்ய உதவுகிறது, உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைக்க பெரிதும் உதவுகிறது. நேர்களே, எளிதாக கிடைக்கக்கூடிய பிரண்டைக்கு வெளிநாட்டில் கிடைக்கும் வரவேற்பையும் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். இன்றைய தகவல் தளத்தை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல்.
5: நேரம் 8:45.
6: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. இன்றைய வேகமான உலகில் மனிதன் பல சாதனைகளை படைத்திருந்தாலும் மன அமைதியையும் வாழ்க்கை சமநிலையையும் தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய, இயற்கையான மற்றும் காலத்தால் சோதிக்கப்பட்ட வழிமுறையே யோகா.

யோகா உடலை வளைப்பதற்கான பயிற்சி மட்டுமல்ல, மனதை ஒருமுகப்படுத்தும் கலையும் கூட. உணர்வுகளை ஒழுங்குபடுத்தும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக பாதையும் ஆகும். உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக விளங்கும் யோகா அமைதியான தனி மனிதனையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்கும் வல்லமை கொண்டது. உலக நலனே தனி மனித நலனின் அடித்தளம் என்ற உயர்ந்த சிந்தனையை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் June 21 அன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உடலின் மொழியையும் மனதின் அமைதியையும் புரிந்து கொள்ள உதவும் யோகாவின் மகத்துவத்தை பகிர்ந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர

0: யோகா தரும் ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள்.
1: முதலில் ஒரு சிறிய கேள்வி. இன்று மனிதன் எதையும் வேகமாக செய்து முடிக்கின்றான். உணவு சாப்பிடுவதில் வேகம், தான் செய்கின்ற வேலைகளில் வேகம், தகவல் தொழில்நுட்பத்தில் வேகம், தன்னுடைய வாழ்க்கை முறையில் வேகம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, மனம் அமைதியாக இருக்கின்றதா, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா? இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. என்னதான் அனைத்துலேயுமே வளர்ச்சி இருந்தாலும் அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அவன் மனம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, இந்த கேள்வியோட பாதையில் அவன் போய்கொண்டே இருக்கின்றான். முன்பு மக்கள் அதிகம் நடந்தார்கள், உடல் வேலை எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பமாக பேசினார்கள், இயற்கையோடு வாழ்ந்தார்கள். இன்று குறைந்த இயக்கம், உடல் உழைப்பு வந்து மிக குறைந்த போயிடுச்சு. வேகமான வாழ்க்கை, அதிக தகவல், குறைந்த கவனம், இதனால் உடலிலும் மனதிலும் மெதுவான மாற்றங்கள் ஆரம்பமாகின்றன. முதிர்வு வயது கூடுவது மட்டுமல்ல, முதிர்வு என்பது பிறந்த நாளில் மெழுகுவர்த்தி கூடுவதல்ல. உடல், மனம், உறவுகள், வாழ்க்கை தரம், இவை எப்படி பாதுகாக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். ஒருவர் 70 வயதிலும் உற்சாகமாக இருக்கலாம், மற்றொருவர் 40 வயதிலேயே சோர்வு இருக்கலாம். இன்று கழுத்து வலி, முதுகு வலி, கண் சோர்வு, மன சிதறல் இவை அதிகரிக்கின்றன. உடல் ஓய்வில் இருக்கிறது, மனம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உலகம் யோகாவை மீண்டும் பார்க்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இயக்கத்துடன் எதிர்பார்க்கும் தங்களுடைய மதத்திற்காக அல்ல, தங்களுடைய இனத்திற்காக அல்ல, தங்களுடைய மனம் ஒரு அமைதியை நோக்கி செல்கின்றதா, அதற்காக நம்மளோட இந்தியா உருவாக்கிய உலகளாவிய யோகா தினம். இங்கு மதம் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மட்டுமல்ல, இது வாழ்க்கையை சமநிலைப்படுத்தும் ஒரு நடைமுறை. யோகா உடல், மூச்சு, மனம், இந்த மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். யோகா மூன்று கதவுகளையும் திறக்கின்றது. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆசனம், பிராணாயாமம் மனதனை தெளிவுபடுத்துகின்ற முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்றது. ஆசனம் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றது. இன்று பலருக்கு உடல் வலி இல்லை, உடல் விழிப்புணர்வு இல்லை. சில நிமிட ஆசனம் உடலை இயக்குகிறது, நெகிழ்வை அதிகரிக்கின்றது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றது. உடல் நமக்காக தினமும் வேலை செய்கிறது. நாம் உடலுக்கு நேரம் தருகிறோமா? பிராணாயாமம் மறந்து போன மருத்துவம். ஒரு மனிதன் கோபமாக இருக்கும்போது மூச்சு எவ்வளோ வேகமாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாக இருக்கும். அதனால் யோகா சொல்கிறது, மூச்சை மாற்றினால் மனதின் அனுபவமும் மாறலாம். சில நிமிட அமைதியான சுவாசம் நாளையே மாற்றக்கூடும். மனிதனின் புதிய நோய் லோன்லினஸ். இன்று மக்கள் தனியாக இல்லை, ஆனால் தனிமையில் இருக்கிறார்கள். நண்பர்கள் இருக்கிறார்கள், தொடர்புகள் இருக்கின்றன, ஆனால் மனம் கேட்கின்றது, என்னை யார் உண்மையாக புரிந்து கொள்வார்கள்? லோன்லினஸ் அல்லது அலோனினஸ். லோன்லினஸ் என்பது என்னிடம் யாரும் இல்லை, அலோனினஸ் என்பது என்னுடன் நான் இருக்கிறேன். ஓசோ கூறுகிறார், தனிமை என்பது மற்றவர்களின் இல்லாமை அல்ல, உங்களோடு நீங்கள் இல்லாத நிலை. அவர் கூறுவது, சிறிது நேரம் அமைதியாக இருங்கள், மூச்சை கவனியுங்கள், உங்களை சந்தியுங்கள். யோகா உடலை மட்டும் மாற்றாது, யோகா உடலை மென்மையாக்கும், மூச்சை அமைதிப்படுத்தும், மனதை மெதுவாக்கும், வாழ்க்கையை உணரவை. இன்றே தொடங்கலாம். தினமும் 10 நிமிட நடை, 10 நிமிடம் ஆசனம், 5 நிமிட மூச்சு, 5 நிமிடம் அமைதி. இது பெரிய மாற்றம் போல் தெரியாது, ஆனால் ஆண்டுகள் கழித்து அதன் மதிப்பு தெரியும்.

குழந்தைகளுக்கு எப்படி யோகா சொல்லித்தரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் ஒரு 6 வயதில் அடைந்திருந்து அவங்களுக்கு யோகாவை ஒரு முக்கிய வாழ்க்கை முறையாக கொண்டு வரலாம். எளிய உடல் பயிற்சி, மொபிலிட்டி எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை, கால், கழுத்து, முதுகெலும்பினுடைய வளைவு திசைகளை நாம் கொண்டு வந்து விளையாட்டுத்தனத்தினுடைய ஒரு யோகா முறைகளை அவங்களுக்கு பயிற்சியாக வழங்கலாம். அது வந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய விளையாட்டு இதுலேயே அது வந்து பார்த்தீங்கன்னா யோகாவும் அப்படியே ஒரு அணிச்சை செயல் போல் அவங்களுக்கு பயணத்தை மேற்கொள்ளும். அதே மாதிரி சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயது ஆனவர்கள் வீக்கான பாடியாக இருக்கும், அவங்களுக்கு நடக்கிறதோ உட்காந்து எந்திரிக்கிறதோ சிரமமாக இருக்கும், அவங்க எப்படி யோகா பண்ணலாம், அவங்களுக்கு வந்து மூச்சு பயிற்சி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் எந்த பொசிஷனில் இப்போ வந்து உட்கார்ந்த நிலை இருக்காங்கன்னா அந்த உட்கார்ந்த நிலையிலேயே சில ஆசனங்கள் இருக்கின்றது. சேரில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே கைகளை மேலே தூக்கிறது, அந்த மேலே கையை மேலே தூக்கும் பொழுது அதனுடன் மூச்சை உள்ளே இழுக்கணும், கையை கீழே கொண்டு வரும் பொழுது மூச்சை வெளியே விடணும், இதில் கவனத்தை கொண்டு வந்து அந்த யோகாவை செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை முன்ன மெதுவாக கொண்டு வந்து அதில் வந்து காற்றை வெளியே விட்டுக்கிட்டே முன்னே கொண்டு வரணும், காற்றை உள்ளே இழுத்துட்டு கழுத்தை பின்னாடி கொண்டு வரணும். இப்போ செய்யும் பொழுது மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சில ஆசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையிலேயே பாதத்தை தொடுறது, உட்கார்ந்த நிலையிலேயே கையை மேலே தூக்குறது, இது வந்து பாதாசனம் இல்லாத அர்த்த சக்கராசனம், இது வந்து நின்றுட்டு செய்யறது, அதை உட்காந்துட்டே செய்யும் பொழுது அதே பொசிஷனில் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்குது. இது மாதிரி அவங்க செய்யலாம். பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்களோட உதவியுடன் காலை மேலே தூக்குறது, அது வந்து பார்த்தீங்கன்னா விபரீத கரணி என்ற ஆசனத்தை செய்யலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாவு காசனம் என்பது படகு போல் இருக்கிற ஆசனம், அதே வந்து கையை மட்டும் மேலே தூக்கி கையை கீழே கொண்டு வந்து செய்யும், ரெண்டுக்குமே வந்து சேம் எஃபெக்ட் கிடைக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயப்பட தேவையில்லை, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்களோ அதே சூழ்நிலையில் அந்த ஆசனங்களை செய்யலாம். சில மூச்சு பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சிகள் சில பேருக்கு வந்து சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும், வயது வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி அதிகமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா காற்றை உள்ளே இழுக்கிறது வெளியிடுறதுல சிரமம் ஏற்படும். அப்போ என்ன செய்யலான்னா அவங்களால் என்ன முடியுமோ அதை எண்ணிக்கையின் அடிப்படையில், இப்போ காற்றை உள்ளே இழுக்கிறது, இப்போ 10 எண்ணிக்கை காற்றை நான் உள்ளே இழுக்கிறேன், அந்த 10 எண்ணிக்கையில் காற்றை வெளியே விடுறேன், இதை வந்து மனதில் வைத்து கொண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க சுவாசம் பண்ணும் பொழுது அந்த பிராணாயாமத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே சேம் எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைக்கின்றது. சில இதை வந்து பார்த்தீங்கன்னா விரல்களை மடக்கி காற்றை உள்ளே இழுக்கிறது, விரல்களை நீட்டி காற்றை வெளியே விடுகிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தான். பெரியவர்கள் லைட்டான யோகாசனம் செய்யும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் நன்றாக அடைந்து அவங்களுக்கு இரத்தத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் வந்து சர்க்கரையின் அளவு குறைந்து ஒரு நல்ல சக்தியை உண்டு பண்ணுகின்றது. அதனால் உங்களுடைய யோகாவை உங்கள் பயணத்தில் தொடருங்கள்.

இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தகவல் தொழில்நுட்பம், அதனால் வந்து மீடியா திரை, இதில் தான் அவங்க வந்து அதிக கவனத்தை கொண்டு போகின்ற சூழல் கட்டாயம் இருக்கின்றது. இதிலிருந்து நாம் விடுபடவே முடியாது. ஆனால் ஆரோக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 6000 ஸ்டெப்ஸ் அவங்க நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ, அது வந்து பார்த்தீங்கன்னா லங் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த ஏர் பில்லோ வாங்கி டெய்லி காலையில் அதை வந்து ஃபில்லப் பண்ணி காற்றை உள்ளே ஃபில்லப் பண்ணி காற்றை வெளியே விடணும், திருப்பியும் காற்றை உள்ளே இது பண்ணி ஃபில்லப் பண்ணலாம். இது மாதிரி 3 முறை, காலையில் ஒரு தட்டி, மதியானம் ஒரு தட்டி, சாயந்தரம் இரவு. இது செய்யும் பொழுது அவங்களுடைய லங் வால்யூம் நல்லா இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கையில் படுக்கும் பொழுது ஒரு 20 சுவாசமாவது 2 கால்களையும் சுவரில் வைத்து செங்குத்தாக வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மூளைக்கு தேவையான பம்பிங் ஆக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் அவங்க செய்யலாம். அதே மாதிரி வந்து டெய்லி ஒரு 10 நிமிடம் அவங்க வந்து வீட்டை துடைக்கலாம் ஃபர்ஸ்ட். அந்த வீட்டை துடைக்கும் பொழுது அவங்களுடைய அப்டமனுடைய ஃபேட் வந்து லூஸ் ஆகி அந்த அப்டமனுடைய ஃபேட் கம்மியாகுது. இது மாதிரி சில கர்ம யோகத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஃபஸ்ட்டு யோகாவை தொடங்குவதற்கு இப்பொழுது டைம் இருக்கா, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, எப்படின்னு யோகாக்காக டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. உங்களுடைய குளியல் அறையில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா அதில் ஒரு 2 நிமிஷம் யோகாக்காக ஒதுக்குங்க. அந்த 2 நிமிஷம் கையை காலை மேலே தூக்குங்க, உங்களுடைய பாதத்தை தொடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. அதில் வந்து உங்களுடைய கவனத்தையும் உங்கள் மூச்சையையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியுதான்னு பாருங்க. அவ்வாறு செயல்படுத்த முடிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மனம் உற்சாகத்தை அடைந்து நீங்கள் அதிலிருந்து அந்த

0: பயணத்தை ஈஸியாக தொடங்கி இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களை அறியாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில் ஒட்டிக்கொள்ளும் என்பதை நான் உறுதியுடன் கூறுகின்றேன். நண்பர்களே, வயதை நிறுத்த முடியாது, ஆனால் வயதை அனுபவிக்கும் முறையை மாற்ற முடியும். வாழ்க்கை நீளமாக இருப்பதை விட வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்க வேண்டும். திரையில் உலகத்தை பார்த்தோம், இனிமேல் உள்ளே இருக்கும் உலகத்தை பார்ப்போம். இத்தனை நாள் வெளியில் சுவையை தேடினோம், இனிமேலாவது உங்கள் இயற்கை தன்மையினை ருசியுங்கள். ஒரு ஆசனம், ஒரு மூச்சு, ஒரு அமைதி, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். தினமும் யோகா தினத்திலிருந்து உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒரு ஆசனத்தையும் ஒரு மூச்சு பயிற்சியையும் செய்து உங்களுடைய வயதினுடைய சுவையினை முழுவதுமாக அனுபவித்து உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய பாதையில் அனுபவிக்க உதவுங்கள்.
1: யோகா என்பது சில ஆசனங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனிதனை அவனுக்குள்ளேயே பயணிக்க செய்யும் வாழ்வியல் நெறி. உடலின் ஆரோக்கியம், மனதின் அமைதி, சிந்தனையின் தெளிவு மற்றும் வாழ்க்கையின் சமநிலை ஆகியவற்றை ஒருங்கே வழங்கும் அரிய வரமாக யோகா திகழ்கிறது. இயந்திரமயமாகி வரும் இக்காலத்தில் நம்மை நாமே சந்தித்துக் கொள்வதற்கான நேரம் மிகவும் குறைந்து வருகிறது. அத்தகைய சூழலில் சில நிமிட யோகா பயிற்சி நம்மை நமக்கே அறிமுகப்படுத்தும். வெளி உலகை வெல்வதை விட தன்னை தானே வெல்வது உயர்ந்த சாதனை என்பதை யோகா உணர்த்தும். ஆரோக்கியமான உடலும் அமைதியான மனமும் அன்பு நிறைந்த உலகமும் உருவாகட்டும் என்ற நம்பிக்கையுடன் யோகா குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நவீன யுகத்தில் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு துணை நிற்கும் யோகா. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே.எஸ். நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். ஐயனே நடனமாடிய பொற்பாத என்ற முத்துதாண்டவர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாவேரி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:17:25. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு KS நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலடுத்து சரவண பவகுகனே என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மத்தியமாவதி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக பெற்ற தாயும் என்ற விருத்தம், அதனை தொடர்ந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராகம் அமிர்தவர்ஷினி ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள குனோ தேசிய வனவிலங்கு பூங்காவிற்கு செல்கிறார். அங்கு சிறுத்தை புலிகள் மீள் அறிமுக திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்கிறார். சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பது யோகா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் வாழ ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி தமது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவாவில் இரும்பு தாது சுரங்க வழக்கில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சால்காவ்கர் குழுமத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களின் சுமார் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது.

0: அது நீதியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதில் நீதித்துறை அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். டெலிலா, நியாயபந்து போன்ற திட்டங்கள் மூலம் மக்கள் குறைந்த செலவில் எளிதாக சட்ட உதவிகள் மற்றும் சேவைகளை பெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானின் உயர்மட்ட பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் மேற்காசியாவின் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற இப்பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் டி20 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரூப் ஹச் பிரிவில் இன்று நடைபெற்ற கேப் வர்தே மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02. நேயர்கள், இனி கேட்க இருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடலை முகநூலில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற தலைப்பில் கேட்டாலே இனிக்கும் என்ற நிகழ்ச்சிக்காக உள்ள இடத்தில் உங்கள் விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். இன்றைய விருப்ப பாடலை தெரிவித்திருக்கும் முதல் நேயர் ராஜபாளையம் பிரபுவீரா. விரும்பி கேட்ட பாடல் பாண்டித்துறை என்ற படத்திற்காக மனோ சொன்னலதா குரலில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வில்லு என்ற படத்திற்காக அமல் கோவை சரளா அவர்கள் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத் இவர்களுக்காக இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இந்தியன் என்ற படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி குரலில்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கி முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து விரும்பி கேட்டிருக்கும் பாடல் மதுரை வீரன் என்ற படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. இதோ உங்கள் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்றைக்கி முகநூல் வழி நேர் விருப்பம். நேயர்கள் அவரவர் விருப்ப பாடலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வரும்

நேயர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு அவர்கள் பாடலை முதலில் ஒளிபரப்பு செய்ய காத்திருக்கிறோம். அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை அந்தோணிராஜ். பாடல் விரும்பி கேட்டிருக்கும் படம் கரகாட்டக்காரன். பாடியவர்கள் இளையராஜா, எஸ் சித்ரா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் விரும்பி கேட்ட நேயர் மதுரை சோமசுந்தரம் மணிக்கவிடும் சண்முகசுந்தரம். விரும்பி கேட்டிருக்கும் பாடல் புதிய பறவை என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சூரியவம்சம் என்ற படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை த சோமசுந்தர பிரபு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும், முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் முள்ளும் மலரும் என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வில்லியனூர் கீதாலட்சுமி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அமைதி படை என்ற படத்திற்காக மனு சொன்னலதா பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன். இது உங்கள் பாடல்.

நேர்களே, இன்று 11:02 நேர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். இன்றைய கேட்டதை இணைக்கும் நிகழ்ச்சியின் பங்கு கொண்டு பாடல் ஒழிக்க முடியாத காரணத்தால் அனைவருக்காகவும் ஒரு பாடல் ஒழிக்கச் செய்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, நன்னிலம் நாராயணன், வேட்டவலம் குமார், சரஸ்வதி பத்மநாபன், சுரேஷ் பிஎஸ், காட்டூர் சிவகுமார், ராமகிருஷ்ணன் சென்னை, சிங்கர் சிவராம் நாகராஜன், கே வி ராஜதுரை ஆகிய நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல்.

இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்கள் கவனத்திற்கு, இன்று 11:02 நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு ஒப்புரவு அறிதல். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240, 2275250. நேயர்கள் அலைபேசி வாயிலாகவோ வெளியூர் நேயர்களாகவோ இருந்தால் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் சேர்த்து அழைக்கவும்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கடல்சார் வலிமை இல்லாமல் எந்த ஒரு நாடும் வல்லரசாக முடியாது என்றும், ஒரு நாட்டின் பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் வளமைக்கு கடல்சார் வலிமை மிகவும் முக்கியம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற தூணாகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய கப்பல்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருப்பது யோகா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் வாழ ஊக்குவித்து வருவதற்கான சான்று என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை மேற்கோள் காட்டி தமது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளுக்கு 4 நாள் ஆய்வு பயணத்தை மேற்கொண்டுள்ளது. மக்களவை உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான இந்த குழு எல்லை பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை தொடர்பான அம்சங்களை இப்பயணத்தின் போது ஆய்வு செய்ய உள்ளது. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மத்திய பிரதேசம் செல்கிறார். அங்கு தேவாஸ் மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாளை தொடக்கி வைக்கிறார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால்

0: அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் 2026 ஆண்டிற்கான யுஜிசி நெட் தேர்வு இன்று தொடங்கி இம்மாதம் 30 தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம்.
1: நேரம் 11:02, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

0: நேர் நேரம் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அனிதா. இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, கேட்கறதுக்கு வேணா கொஞ்சம் இலக்கிய தமிழா இருக்கலாம், ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயம், அதுதான் ஒப்புரவு அறிதல். எளிமையா சொல்லணும்னா சமூக பொறுப்பு. இந்த உலகத்துல நாம வாழும்போது நமக்காக மட்டுமே வாழாம நம்மால முடிஞ்ச நன்மைகளை இந்த சமூகத்துக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் செய்யணும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு ஊர்குளம் தண்ணியால் நிரம்பினா அது எப்படி அந்த ஊருக்கே பயன்படுமோ அதே மாதிரி நல்லவங்க கிட்ட இருக்கிற குணமும் செல்வமும் ஊருக்கே பயன்படணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் சுயநலம் பார்க்காம பிறருக்கு உதவி செய்கிற குணம் நம்மக்கிட்ட இருக்கா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்த அல்லது நீங்கள் செய்த ஒப்புரவு, அதாவது ஒரு பொதுநல காரியம் என்ன, அல்லது மனிதநேயம் இன்னும் சாகலப்பா அப்படின்னு நீங்கள் நெகிழ்ந்து போன ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்க போகிறீங்க. எந்த எண்கள்னு உங்களுக்கு தெரியும்? 2 2 7 5 2 4 0, 2 2 7 5 2 5 0. நீங்கள் ஒருவேளை வெறி நேர்களாக இருந்தீங்கன்னா 0 4 1 3 அப்படிங்கிற குறியீட்டு என்ன முன் நினைத்து பேச போகிறீங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் சந்திரசேகர், வெல்கம்.
1: ஆ, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். மற்றவர்களையும்
1: நேசிக்க முதல்ல நம்ம கத்துக்கணும். இந்த உலகத்துல எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும். இப்போ ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு வருது இல்ல, அவங்களுடைய குணத்தை வச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எனக்கு நீ சமம், உனக்கு நான் சமம் அப்படிங்கிற ஒரு பார்வையில நம்ம பார்த்தாதான் நல்ல விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்க முடியும். இந்த உலகத்துல யாரும் உயர்ந்தவரும் இல்லை, இந்த உலகத்துல யாரும் தாழ்ந்தவரும் இல்லை. எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் சரிசமமாக ஈக்குவலான பொட்டன்சியலோட தான் வாழ்க்கையில இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி அப்படிங்கிற விஷயம் செய்ய வேண்டும். சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு தீமை அப்படிங்கிற விஷயம் செய்யாதிருத்தல் சிறப்பானது. நீ நன்மை செய்யலன்னு கஷ்டப்படாத, தீமை செய்யாம இருக்கிறதே ஒரு பெரிய நன்மை, அதுவே ஒரு பெரிய உதவி அப்படின்னு சொல்லுவாங்க. நூற்றுக்கு நூறு உண்மைதான். இப்போ ஒப்புரவு ஒழுகுதல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த குணம், அத சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கணும். எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கறத நம்மளுடைய செயல்பாடுகள் மூலியமாக உணர்த்தணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடர்பாடுகள் வரும் பொழுதும் கூட அந்த புரிதல்ல சில பிழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போதும் கூட அந்த ஒப்புரவு ஒழுகுதல் அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, மூன்று காரணம். ஒன்று, சகோதரத்துவத்தை இது வலுப்படுத்தும். ரெண்டாவது, மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களையும் நான் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எல்லாத்த விட மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல உயிர் பெற்று இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒப்புரவு ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடித்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்ட்டு நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை. ஒரு சில கெட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு செய்து அவங்களுக்கு துன்பத்தை விளைவித்தோம்னா நமக்கு பல மடங்கு துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறு பிள்ளைகள் சின்ன சமயங்கள்ல சில விஷயங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாத, அவங்கள பெற்றோர்கள் தான் நல்வழிப்படுத்தி திருத்தணும். அதே மாதிரி பெற்றோர்கள் எப்படி மற்றவங்களை அணுகிறாங்களோ, எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்றாங்களோ, அதை பார்த்துதான் குழந்தைகளும் அது மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ பெற்றோர்களும் ரொம்ப சிறப்பாக

0: இந்த உப்புரவு ஒழுங்கல்ங்கிற ஒரு குணத்தை கடைபிடிச்சு வாழணும். நிறைவாக இந்த உலகம் உயிர் பெற்று இருக்கு அப்படின்னா, ஆமா, நம்ம எல்லாரையுமே மதிக்கணும், அன்பா இருக்கணும், சமமா ட்ரீட் பண்ணணும், உதவி செய்யணும், நற்குணங்கள் அப்படிங்கறது அதிகமா இருந்தா மாத்திரம்தான் இந்த காலகட்டத்துல மத்தவங்க கிட்ட ஒரு புக்ல நல்ல குட் டேர்ம்ஸ்லயும் இருக்க முடியும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு நம்மளால எந்த ஒரு இடர்பாடும் இல்லை அப்படிங்கிற மனநிறைவே நமக்கும் வரும்.
1: முதல் நேரா வந்து சிறப்பா உங்களோட கருத்தை பதிவு பண்ணீங்க, நன்றி சார்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம்.
1: நன்றி, நன்றி. அதாவது ஒப்புரவு அறிதல், அதாவது ஒப்புரவு அப்படின்னா ஏதோ வந்து அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தானம் கிடையாது, சமூகத்தில் உள்ள எல்லாரையும் சமமாக மதிச்சு, நம்ம நேயர் முதல் நேயர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு இருக்கும் வசதிகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வது. வள்ளுவர் காட்டும் ஒப்புரவுமே அதே தான். என்ன சொல்கிறாரு, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னென்னா, என் ஆற்றங்கொள்ளோ உலகு, கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு, என் ஆற்றங்கொள்ளோ உலகு அப்படின்னா என்னென்னா, மழை வந்து நமக்கு கைமாறு கருதாமல் பொழியுது இல்லையா, அந்த மாதிரி நாமும் வந்து பிரதிபலன் எதிர்பாராமல் உலகுக்கு அதை உதவுதோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உலகமயமாக்கல், தொழில் மயமாக்கல் இதெல்லாமே வேகம் எடுத்திருக்கு. இந்த தற்கால சூழலில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இடையேயான பிணைப்பு, சமூக பொறுப்பு அதெல்லாம் குறைஞ்சி வருது, நம்ம நேயர் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் பிறருக்கு உதவும் மனப்பான்மை, உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து, ஒத்து அப்படின்னா அவங்களையும் சமமாக பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒத்து போகிறது. ஸோ அந்த பண்பு நமக்கு வேணும், அது வந்து இப்போ கண்டிப்பாக அவசியமாகுது. அது எந்த அளவில் வந்து அவசியமாகுது அப்படிங்கிற விஷயங்களை நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2275240 2275250. இன்னொரு நேயர் இணைப்பில் வராங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம் சார், யார் பேசுறீங்க, எங்க இருந்து? சொல்லுங்க கலையரசு சார்.
2: தன்னை போல பிறர் என்னும் குள்ளம் வேண்டுமே, ஒரு பழைய திரைப்பட பாடல் இருக்கு. சமீபத்துல அந்த ஆடி பேரலை தாக்கம், வெள்ளம், புயல் போன்ற நேரங்கள்ல வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து நம்ம கடலூர் பகுதிக்கு, புதுச்சேரி பகுதிக்கு இளைஞர்கள் கொண்டு வந்து பொறுப்பா சேர்த்த மனித நேயத்தை நாம மறக்கவும் மறுக்கவும் முடியாது. இது தொலைக்காட்சி வானொலி நாளிதழ் செய்திகள்ல வந்த ஒரு செய்தியை உங்களுக்கு ஆதாரமா கொடுக்குறேன். மனித நேயம் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னமும் நிறைய நிறைய நிறைய செய்திகள் இருக்கு.
1: நிச்சயமா
2: ஒருத்தவங்க மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க கத்துக்கணும். கொண்டு செல்ல எதுவும் இல்லை, வாழ்வு காலத்துல நம்மளால முடிந்த பங்களிப்பு கொடுக்கறதுல முதல் ஆளா இருக்கணும். அது ரத்த தானமா இருக்கலாம், கண் தானமா இருக்கலாம், இல்ல உடல் தானமா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த எதிர்பார்க்கிற நேரத்துல முன்னமே போய் கொடுக்கற உணர்வு நமக்கு வரணும். வசதி வாய்ப்பு நிறைஞ்சி இருக்கிறவங்க, பொருளாதாரத்துல நிறைஞ்சி இருக்கிறவங்க ஒரு பகுதிய சேவை மனப்பான்மையோட பொந்துள்ளத்தோட செய்யறதுக்கு முன் வரணும். இங்க சுயநலம் அப்படிங்கிற ஒரு வட்டத்தை விட்டு தொலைச்சிட்டு பொது நல மாண்பாளர்களை தங்களை மாத்திட்டாங்கன்னா இந்த குரலுக்கு ஏற்ற மாதிரியே வாழக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இங்க மழையில மழை பெய்யுது, அந்த மழையில பெய்யுற மழை காட்டு வழியா ஓட வழியா வந்து எங்க ஏரிகளை நிரப்பி அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊர்களை ஏரிகளை நிரப்பிட்டு போகுது எங்க ஊர்ல இருந்து வர மழை தண்ணி. இந்த எங்க ஊர் மழை தண்ணி வந்தாதான் மற்ற ஊர்களுக்கு ஏறி நிரம்புகிற அளவுக்கும் இருக்கு. அப்ப மழை வந்து அந்த சுயநலத்தை அங்க பாக்கல, பொது நலத்தோட நமக்கு பிரிச்சு கொடுக்குது. அதே நேரங்கள்ல வந்து யாரு எப்படி போனா எனக்கு என்ன, நையா அதெல்லாம் போய் பார்க்கணும், நையா உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டம்ங்கிறது குடும்பம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நீங்க சொன்ன தலைப்புக்கு தகுந்த மாதிரி சொல்ல போனா இந்த சேவை மனப்பான்மைங்கிறது என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும்.
1: பாராட்டத்தக்கது
2: அந்த பாராட்டுன்னு சொல்ற அது அங்க கொஞ்சோண்டு ஒரு 10% சுயநலம் இருக்கும், 90% பொது நலம் இருக்கும். இப்ப எங்க வாசல்ல தெரு விளக்கு வச்சுக்க, சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை போய் நடந்து போய் அப்பப்ப சொல்லி சொல்லி நினைவூட்டிக்கிட்டே இருப்பேன். எங்க தெருவுல தெரு விளக்கு எரியலங்க.

0: பக்கத்துல இருட்டிட்டு இருக்கு, தெரு விளக்கறியில வாய்க்கா இல்லாம இருக்கு, சாலை சரியில்லாம குண்டும் குழியுமா பள்ளமா இருக்கு, இதெல்லாம் சுவாமி சார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து எங்களுக்கு ஆவணம் பண்ணி கொடுங்க, நாங்க சொல்லுவோம். சொல்ற நேரங்களில் எங்களுக்கு அங்க வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு அந்த வாய்க்காது கிடைக்குது, அந்த சிவன் ரோடு கிடைக்குது, அது நாங்க மட்டுமா பயன்பெறது இல்ல, மூணாவது தெருக்காரு பயன்பெறாரு இல்ல, அதனுடைய என்னுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருக்குதே இல்ல, எங்க வீட்டுக்கு போடுற வெளிச்சம் அதை தாண்டி பத்து வீடுகளுக்கு இரண்டு பக்கமும் வெளிச்சம் கொடுக்குது இல்ல. அப்ப ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்து நாங்க ஒரு பத்து நாள் இருட்டுல இருக்கிறோம், இது வெயில் காலம், ஒரு தரமான ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னேன், கொஞ்சம் கூடுதலா பண்றேன்னு சொல்லி எங்களுக்கு ரெண்டு குழல் விளக்குகளை போட்டு
1: கொடுத்துருக்கேன்.
0: நம்ம அதை நடந்து கேட்கிறோம், கேட்கறதுக்கு செய்து கொடுக்குறாங்க. எங்க வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு, நாலாவது வீட்டுக்கு பக்கத்து வீடு பெண்ணு வேணா அதை நான் போய் சொல்லுவேன், இந்த மாதிரி பக்கத்து விட்டு தண்ணி வரலங்க, நாலாவது விட்டு தண்ணி வரல சொல்லுவேன். என்ன நீங்க தாங்க வந்து சொல்றீங்க, உங்க ஊர்ல யாருமே உங்க தெருவுக்காரர் யாருமே இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க, யார் சொன்னா என்ன, நீ பக்கத்து தெரு கூட நான் தான் வந்து சொல்றேன், நாலாவது தெரு கூட நான் சொல்றேன், இது எங்க கிராமங்க நான் சொல்றேன், எங்க கிராமத்துக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்க நான் சொல்றேன், செய்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை உங்க பொறுப்புன்னு
1: சொல்லுவேன்.
0: அது பேசுகிற விதத்துல தண்ணியா பேசுகிறது போது முன்னாவே எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒரு சிறப்பான பங்களிப்பு கொடுக்கறதுல முதன்மையாலாம் இருக்கிறோம்.
1: நன்றிங்கய்யா, நிறைய விஷயங்கள்
0: சொன்னீங்க, அது மட்டும் சொல்லி
1: முடிச்சிடுறேன்.
0: முதன்மை காரணம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி அகில இந்த வானொலியில நான் பல வானொலியில பல தலைப்புகளை பேசியிருக்கிறேன், இந்த மாதிரி செய்திகளை உள்வாங்கியிருக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி நிகழ்வுகளை ஒரு விஷயத்திலும் பண்றேன். அதே நேரங்கள அந்த விஷயத்த செய்து கொடுக்கிற நேரங்கள நம் மனசு வந்து பாராட்டுக்களை
1: சொல்லுவேன்.
0: ஒருத்தர் தெருவில் வந்து மூணாவது தெருவத்துக்கு சிமெண்ட் ரோடு போறேன்னு வச்சு அந்த ஒப்பந்தக்காரர்கிட்ட போய்
1: சொல்லுவேன்,
0: நீங்க வெளியூருக்காரு தான், இது உங்க ஊர் மாதிரி நினைச்சீங்க, இது உங்க தெரு மாதிரி நினைச்சீங்க, நல்லா தரமா போட்டு கொடுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துல ஒரு விஷயத்திலயும் தனிமரம் தோப்பாகாது, ஊர் கூடினால்தான் தேர் நகரம், மலை கை தட்டினால்தான் ஓசை இடம். அது மாதிரி இந்த கூட்டு முயற்சிங்கிறது இருந்தா மட்டும்தான் உங்க தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளால வாழவும் முடியும், பேசவும் முடியும், செயல்படுத்தவும் முடியும். இதுக்கு ஆட்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. தொலைக்காட்சி கணினி தொடு கைபேசி இருக்கிற இளைஞர்கள் அதை விட்டு வெளியில வந்து சமுதாய பொறுப்பாளர்களா மாறணும்.
1: சமுதாயத்துக்கு
0: பங்களிப்பு என்னன்னு தேடணும், வேலை வாய்ப்பை தேடணும், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கின யாரோ சம்பாதிச்சு வச்சாங்க சுகமா இருக்கணும்னு குடும்பம் தப்புங்கிறத உணரணும். குடும்பம் வானொலிக்கு வந்துட்டாங்கனாலே அவங்க கண்டிப்பா ஒரு பொதுநல வாதிகளாக மாறுவதற்கான தூரம் மிக அருகில், நேரங்கள் இன்னமும் அதிகமா இருக்கு, ஆட்கள் தான் இங்க பற்றாக்குறையா இருக்கிறதுனால தான் பேசிட்டு இருக்கோம், மற்ற நேரங்கள பாடல்களை தான் நம்ம கேட்கற நிலைமையில இருக்கோம்.
1: இன்னமும்
0: செய்திருக்கு, எதிர்பார்த்து காத்திருப்போம்.
1: நன்றிங்க.
0: இல்லன்னு நம்ம மைண்டு வருவோம்.
1: உங்களை மாதிரி நிறைய கருத்துக்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க லைன்ல பேசலாம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: நேயர் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:14, அதாவது நேயர் நேரத்தில் இன்னைக்கு ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல ஒப்புரவு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. நம்ம நேயர் சொன்ன மாதிரி இப்போது வந்தாங்க, லைனில் வந்தாங்க கலையரசு சார், அவங்க சொன்னாங்க ஊரில் ஏதாவது ஒரு பொது விஷயம் ஏதோ ஒரு குறைபாடு இருந்ததுன்னா கூட ஊர் சார்பாகவோ இல்லை அந்த தெருமக்கள் சார்பாகவோ நான் போயிட்டு பேசுவேன், ஸோ நான் வந்து எந்த இதுவும் எனக்கு அதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நிச்சயமாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ வந்து பொதுவாக ஒரு சில சில நேரங்களில் வந்து மின் இணைப்பை துண்டிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உடனே ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் பொறுத்து பார்த்துட்டு மின்துறைக்கு கால் பண்ணி எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அந்த அலுவலகத்துலேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முனைப்பை வந்து அந்த தொலைபேசி வந்து ஏற்படுத்தணும் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இல்லை ஊருணின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஊரே வந்து அதை நிறைஞ்சிச்சுன்னா ஊரே பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி பழுத்த மரத்தோடைய பழங்களை ஊரே பயன்படுத்துச்சு. ஸோ இந்த தண்ணியிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து கல்வி வர எல்லாத்தையுமே வந்து நம்ம வணிகமயமாக ஆக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சூழலில் வந்து ஒப்புரவை நம்ம எப்படி மீட்டெடுக்க போகிறோம், எந்த மாதிரி வகையில் நம்ம உதவிகள் செய்யலாம், நீங்கள் அந்த மாதிரி நபர்களை வந்து கடந்தது உண்டா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நான் எங்ககிட்ட பேச போகிறீங்க. ஒப்புரவாளர்களாக வாழற சாமானியர்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சுயநலம் இல்லாமல் ஏழைகளுக்கு ₹1 இட்லி கொடுக்குற பாட்டிலாம் இருக்காங்க, சாலையோர ஆதரவற்றோர காப்பகத்தில் போய் சேர்க்குற இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிஜ மனிதர்கள் வந்து உதாரண புருஷர்களாக வாழ்ந்து தான் இருக்காங்க.

0: ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கவனித்ததுண்டா? நீங்கள் எந்த வகையில் உங்கள் லைஃப்பில் ஒப்புரவு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க, பேசலாமா? இணைப்பில் இருக்காங்க, வணக்கம். சொல்லுங்க ஐயா, வாங்க ஐயா.
1: நல்ல தலைப்பு. ஒரு நிமிஷம், முதல் நேயர் வந்து 4 நிமிஷம் பேசினாரு. சரி
0: சரி,
1: நான் நோட் பண்ணினு இருக்கேன். ரெண்டாவது 7 நிமிஷம் சொன்னதையே திருப்பி சொல்லாதீங்க, தயவு செய்து. அடுத்த தலைப்புக்கு வாங்க.
0: என்னன்னா
1: ஒரே வார்த்தை திரும்ப சொல்றதால என்ன அர்த்தம் இருக்கு? இதுதான் என்னோட கேள்வி. இப்ப சரிமா, நான்
0: பேசலாம்.
1: ஒப்புதல் அறிவிப்பா, நீங்க ஒண்ணு நீங்க சரியா ஏன்னு சொல்லணும், கட் பண்ணிப்பா. அடுத்தது நீங்க கவனிச்சு பாருங்க.
0: இல்ல, அவங்க ஆர்வம் அப்படி இருக்கு. சொன்ன மாதிரி நிறைய நேயர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றத இனி வரும் காலங்களில் புரிஞ்சுப்பாங்க.
1: உங்களுக்கு ஒரு மணி நேரம் பேசலாம், ஒரு நாள் பேசலாம், எல்லாமே பேசலாம், அது பிரச்சனை கிடையாது. இது ஆரம்பத்தில் 15 வருஷமா நடக்குது.
0: இல்ல, இனிமேல் கனிவா சொன்னா கண்டிப்பா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நம்ம டாபிக் உள்ள போயிடலாம்.
1: நமக்கு தெரியாதா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாருக்கும் நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்றதால மனவருத்தம் கிடையாது. இது
0: இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. அவங்க பாசிட்டிவா எடுத்துப்பாங்க.
1: ஒரு இப்போ ஒரு விஷயத்தை வந்து மனைவி குழந்தைய கூட திட்டம்னா ஒரு அளவு திட்டணும். அளவுக்கு மீறினதான் அமிர்த விஷயம், தெரியுமா? இப்போ ஒரு ஒழுக்கத்தை மனதில் உள்ளதுதான் வந்து நம்ம மனசுல என்ன இருக்கு அதுதான் கவனத்துல வரும். இப்போ நீங்க சொன்ன தலைப்புக்கு ஒப்புதல் அறியா ஈகை நடக்கிறது, அது தானா வரணும், அது இயற்கையா வரணும், செயற்கையா வருதில்ல. இப்போ ஒரு தெருவில் போறோம், ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த அணிக்கையான செய்வது சரி, இது நம்முடைய பொருள் இல்லைனாலும் பிரத்யாக பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம உணர்வோம், இதை எடுத்துக்கணுமா? சரி, ஒரு ரோட்ல போறோம், கார்ல போறோம், இல்ல சைக்கிள்ல போறோம், மோட்டார் சைக்கிள்ல போறோம், யாரோ ஒருத்தவங்க அறியாதவங்க வராங்க, தலையாடினு வராங்க. உங்ககிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, கொடுப்பதற்கு மனசு வேணும். இது மனசுதான் வேணும். இந்த மனசு இல்லைன்னப்ப நீங்க கேட்டிருக்கீங்க. இது வந்து இயற்கையாகவே வந்து நம்முடைய புதுச்சேரி வானொலிக்கு தெரியும், நான் யார் எப்படி தெரியும். இது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பல நேயர்களை நானே அழைத்துக் கொண்டு காரில், என்னுடைய சொந்த காரிலே வந்திருக்கேன். அது எல்லாருக்கும் அறிந்த ஒண்ணுதான். தற்போது உள்ள இயக்குநருக்கும் தெரியும், செல்ல அவருக்கும் தெரியும். இது எதுக்காக சொல்லணும்னா, இயற்கையாக குணங்கள்லாம என்னமா, இதுதான்மா அணிதா. எது வந்து எந்த செயல் பண்ணாலும் நமக்கு அறியாத அந்த செயல்கள் வருதுதான். குடும்பத்தை காப்பாத்து பார்க்கறதுங்களும் அந்த ஒப்புதல் தாம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார் சொல்லுங்க.
2: ஒப்புரவு அறிதல் தானே மேடம்?
0: ஆமா சார், ஒப்புரவு அறிதல்.
2: அதாவது பிறருக்கு உதவியாக தான் தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒப்புரவர்கள் சொல்றாங்க.
0: ஆமா ஆமா, வள்ளுவர் வந்து இதுக்காக 22 அதிகாரம், ஆமா 22வது அதிகாரத்துல சொல்லியிருக்காரு.
2: தான் தன் குடும்பம் என்று குறுகிய வட்டத்துக்குள் இருக்காம, அதாவது உலக நடைமுறைகளை உணர்ந்து, குறிப்பாக உலக நடைமுறைகளை உணர்ந்து அடுத்தவர்களுக்காக வந்து கொஞ்சமாக நம்ம வாழணும். அதாவது அதான் இந்த ஒப்புரவர்கள் வந்து அதிகாரத்துல வந்து முக்கியமான பாயிண்டா சொல்றாரு. நாம நம்ம குடும்பம் இருந்தாலும் நம்ம முடிஞ்சால ஒரு சின்ன சின்ன உதவிகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவியாட்டி செய்வோங்கிறதா இந்த இதோட முக்கியமான நோக்கம்.
0: அந்த மாதிரி விஷயங்களை கண் கூட பார்க்க முடியுதா?
2: இப்போ இல்ல மேடம், அது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டாங்க வருது. மனிதர்கள் தான் மனம் குறுகிய மனம் கொண்ட தான் தன் குடும்பம்ங்கிறது குறுகிய மனத்துக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே
0: சுருங்கிட்டாங்க.
2: அது சுருங்கினதால அப்படியே வந்து பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு நம்ம முடிஞ்ச ஒரு சின்னது உதவி செய்யணுங்கிறத மறந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ பழகிட்டாங்க.
0: அப்ப அந்த பண்பு வந்து இப்ப அவசியமாகுது. நிச்சயமா,
2: ஆமா, இப்ப அந்த பண்பு அவசியமா முடிஞ்சது செய்யுங்க. நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாரும் உணர்ந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கறத என்னுடைய கருத்து.
0: நன்றிங்கய்யா. நன்றி.
2: நன்றி.
0: வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
0: அன்பு சகோதரிக்கு மதிய வணக்கம். வாரியங்காவல் என்ன கொளஞ்சநாதன்.
1: கொளஞ்சநாதன் சார், சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லமா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்.
0: நிகழ்ச்சி ரொம்ப அருமையா நடத்திட்டு இருக்கீங்க.
1: சரிங்க ஐயா. எல்லா நம்பருமே எடுத்துதாங்க இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? பேசுங்க. இன்னைக்கு ஒப்புரவு அறிதல் பத்தி நம்ம நேயர்கள் அழகா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள். நீங்க என்ன சொல்ல வரீங்க?
0: அத ஏற்கனவே நம்ம சென்னப்பாளையம் எப்படி சொன்ன மாதிரி கலையரசு சொன்ன மாதிரி, இப்ப நானும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொதுநிலத்தை தொண்டு போனதோடு தான் இன்னைக்கு ஒரு 10 பேர் மதிக்கக்கூடிய இடத்துல நான் போயிருக்கிறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டுல பாடுவாரு, சுயநலம் இல்லாமல் பொதுநலம் வேண்டும் சொல்லி ஒரு வரி வரும். அதாவது இப்ப இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு மட்டும்தான் பாத்துக்கிறாங்கல்ல, பொதுநலத்துக்கு யாருமே இப்ப குறைஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, யாரும் எந்த விதத்திலே ஒரு செய்கின்ற ஒரு பொதுநலம் பாத்தீங்கன்னா, கடல் தாண்டி நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளியில இருப்பாங்க இல்லைங்களா? அந்த கடல் தாண்டி அந்த பிள்ளைங்க மட்டும் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா, இந்த பொதுநலம் காராம செய்யறவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது கண்டிப்பாக
1: நிச்சயமா
0: இந்த ஆபத்து என்பது விலகும் என்பது என்னுடைய கருத்து.
1: இப்ப பாத்தீங்கன்னா, சமீபத்துல கூட அந்த போர்க்காலங்கள்ல சில பிள்ளைங்க வந்து, படிக்கிற பிள்ளைங்க வந்து வர முடியாம தவிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க தான் கை கொடுத்து அவங்களை வழி அனுப்பி வைக்கிறதோ அவங்கள
0: ஏற்படுத்தமா. அதே மாதிரி இந்த கொரோனா காலத்துல நான் பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 நாட்கள் அரியலூர் ஜிஹெச்ல இருக்கிறேன். யாருமே தெரியாது, அவங்க பாடு பிரதேசி, நம்மளால சாப்பிடவும் முடியல. தன்னுடைய மகன் மாதிரி கஞ்சி சோறு கொண்டாங்க கொடுத்து நம்மள சாப்பிட சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன,
1: மனிதனா சாகல.
0: ஆமா ஆமா, மனிதனா பிறந்தவங்க இப்ப எல்லாருமே சுயநலம் தான் இருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, பொதுநலம் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. அது கொஞ்சம்
1: இன்னும் வரணும்னு
0: கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாமே வருமானம் நோக்கி போய் கொண்டு இருக்கிறாங்க எல்லாருமே. தன்னுடைய பொண்டாட்டி, தன்னுடைய பிள்ளைங்கள், தன்னை தான் நல்லா இருந்தா போதும், மிச்சம் யாருமே தேவையில்ல நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, சொன்ன நதிகள் இருக்கு பாருங்க, இந்த நதிகள்லாம் என்ன பொதுநலம் தான் தேடுது, சுயநலம் கிடையாது. எங்கேயோ பாத்தீங்கன்னா, கங்கையில ஒரு உருவாகி நம்ம தென் மாவட்டம் சொல்லக்கூடிய காவேரி பகுதிக்கு வந்து கடமடைன்னு சொல்லக்கூடிய பூம்புகார்ல போய் இணையுது.
1: ஆமா, இயற்கை முழுக்க அப்படிதான், நதிகள் மரங்கள் எல்லாமே.
0: அந்த இதுக்கு பொதுநலம் இல்லாம கேட்டீங்கன்னா, கங்கை மட்டும்தான், கங்கை காற்றும் ஆகாயம் இதெல்லாம் வந்து பொதுநலமே இல்ல. அது மாதிரி நம்ம மனிதர்கள் அந்த காற்று போலவே, நீர் போலவே தெளிவாக இருந்து அனைவருக்கும் உதவி செஞ்சு பொதுநலமாக இருக்கும் என்பது என்னுடைய குழந்தைநல கருத்து. வாய்ப்பு நன்றி.
1: நிச்சயமா நன்றிங்க, இணைப்புல வந்து உங்களோட கருத்தை பார்த்து.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நேரத்தில் இணைந்துள்ளீர்கள். நேரம் 11:24. ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி அழகாக நேர்கள் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து பொதுநலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அவசியமாகுது, உதவி செய்யறது அப்படிங்கிறது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பமா, அல்லது சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆ, யார் பேசுறீங்க சார்? இங்கே
2: தஞ்சை மாவட்டம் குபவன வட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால். அலமாயிருக்கல சகோதரி,
1: நல்லா இருக்கு சார். உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா.
2: முகமது இக்பால்.
1: முகமது இக்பால், சொல்லுங்க ஐயா.
2: சொல்லுங்க, என் தலைப்பு சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்து நம்ம ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நம்மை போலவே பிறரையும் வந்து பாவிச்சு சமமா மதிச்சு, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களையும் சரி, இல்ல உதவும் அந்த ஒரு மனப்பான்மையும் சரி வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசிட்டு இருக்கோம்.
2: உலகத்துல பிறந்த எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான், எல்லாருமே சகோதரா தான் பாவிக்கணும். இப்போ ஒரு காலகட்டத்துல எல்லாமே மதிக்கிறதே இல்லை, சகோதரத்தனமா இருக்கணும் எல்லாருமே. ஆமா, தண்ணீரும் பிறவிடும் தண்ணீர் போய் நினைக்கணும். ஆனா நம்மளால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டேதான் உபத்திரம் செய்யக்கூடாதுங்க. ஆமா, அதான் என்னுடைய கருத்து.
1: சரிங்க ஐயா, சரி. இணைப்புல வந்து பேசுனதுக்கு நன்றிங்க ஐயா. இந்த பேரிடர் காலங்களில் வெள்ளம், இந்த பெருமழை, இந்த மாதிரிலாம் வரும்போது, இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாலண்டியர்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க எந்த பிரதி உபகாரமும் பிரதி பலனும் எதிர்பாராமல் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நம்ம திரும்ப தேங்க்ஸ் சொல்கிறது கூட அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம நன்றின்னு சொல்கிற அந்த வார்த்தையை கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் வேக வேகமாக ஓடி

இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முடியாதவங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஒரு போட்டை தள்ளிட்டு போறதா இருக்கட்டும், ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர்லாம் சூழ்ந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத சூழல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அப்போ ஒரு பிரெக்னண்டான ஒரு விமனை வந்து இல்லை வந்து அந்த மாதிரியா இல்லை முதியவங்களை இல்லை குழந்தைங்களை ஒரு இடத்துல இருந்து போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஸோ எப்பயுமே வந்து வெறும் அந்த அரசு மட்டுமே சார்ந்திருக்காம அவங்களோட ஹெல்ப்லைன் வருவாங்க அப்படிங்கிற விஷயங்களை எதிர்பார்க்காம அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இளைஞர்கள் வந்து அதை வந்து டக்குன்னு வந்து முன்னெடுத்து செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிச்சயமா இந்த மாதிரி மனித நேயம் அப்படிங்கிறது இன்னும் சாகலை. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் தேடிக்கிறோமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு நம்ம சமூக வலைதளங்களில் அதை பகிர்ந்து விளம்பரம் தேடிக்கிறோமானா, ஆமாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. சில பேர் எந்த உதவியுமே எதிர்பார்க்காம எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம அவங்க பாட்டு அவங்க போகிற போக்கில் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. ஸோ எதுவுமே அவங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், அப்போ உணவு வந்து அவருக்கு வந்து ஒரு அம்மா கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வரோம். இன்னும் வந்து இதை எப்படிலாம் மேம்படுத்தலாம், இது வந்து ஒரு சமுதாயத்துக்கு எந்த அளவில் அவசியம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே. இன்றைக்கி நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2275240 2275255 ஆகிய இரு எண்கள். ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து டயல் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற குறியீட்டு என்ன முன் இணைத்து பேசலாம். ஸோ ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாமா?

0: ஆகாஷ்வாணியின் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேய நேரத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 11:32. இன்னைக்கு நேய நேரத்துல ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: நான் பெரம்பலூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
1: தலைப்பு சொல்லுங்கம்மா, பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா புரியல.
0: ஒப்புரவு அறிதல்.
1: ஒப்புரவு அறிதல்,
0: ஆமா.
1: நினைச்சு
0: இந்த உலகத்துல எல்லாருமே அப்படி நினைச்சு எல்லாருக்கும் உதவுற மனப்பாங்கு, பொதுநலத்தோட வாழறது.
1: தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அது தன்னை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனப்படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதரை போல், புரிந்து கொண்ட ஒருவரை போல் மனிதர் வேறில்லை கவிஞரை சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பேச்சு மறு பேச்சு என்ன இருக்கு, அதுக்கு வந்து அன்பு வேணும்மா முக்கியமா.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா செல்வம், காசு, பணம், துட்டு, மணி, மணி, இன்னைக்கு அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, தாய் தகப்பன்னு சண்டை சச்சரவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எந்த சந்தோஷத்தை நம்பி வாழ்வாங்க இல்லையா? அந்த பணமே அவங்களுக்கு உதவியா மாறாது இந்த காலத்திலயுமே. சில நேரங்களில் நம்மளுக்கு பணத்தை விட்டு எத்தனையோ துன்பங்கள், இடர்பாடுகள் ஏற்படும் இல்லையா?
0: நிச்சயமா.
1: பணமே வந்து துன்பத்தை
0: எல்லாத்துக்கும் மறந்தா செய்ய முடியாது.
1: பணமே மறந்தா மாறாது. பல ஆதரவான ஒரு கரங்கள் தான் மருந்தா மாறும் சில நேரங்கள்ல. என்ன செய்யறாங்க, பணத்துல பிறல்றாங்க. பணம் வந்த உடனே தான்கிற அகந்த தலைக்கு மேல ஏறிடுது. அவரை ஒரு தடவை கூட அரசர் வந்து, மிகப்பெரிய அரசர் வந்து தன் படைகளோட பட்டினத்தார பாக்க போயிருக்காங்க. பட்டினத்தார பாக்க போகும்போது அவர் ஒரு மரத்து நிழல்ல உட்கார்ந்துருந்திருக்காரு. கோவணத்தோட தான் உட்கார்ந்துருந்திருக்காரு. அப்ப அவர்கிட்ட வந்து, நீங்க வந்து இவ்வளவு, நீங்க எங்க அரசருக்கு உகந்த, அரசருக்கு மேலான செல்வங்கள் படைத்த நீங்க எவ்வளவு அவ்வளவையுமே எல்லாத்துக்கும் தள தர்மம் பண்ணிட்டு இப்படி வந்து மரத்தடி நெல்ல உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு இதனால என்ன பயன் கிடைச்சிச்சுன்னு அரசர் கேட்டாரு. அவருக்கு காலத்தை வணங்கி தொட்டுட்டு தான் கேட்டாரு. காலை தொட்டு வணங்கி கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீர் நின்று இருக்க நாரா, நான் அமர்ந்திருக்க, இது ஒன்று போதாதா என்னுடைய பெருமைக்கு அப்படின்னு சொன்னாரு. ரெண்டே வரிதான், நீர் நின்று இருக்க நான் அமர்ந்திருக்க. அதாவது நான் உன்னை தேடி வரல, ஆனா நீ என்னைய தேடி வந்திருக்க. என்ன காரணம், நான் எல்லாத்தையும் பற்றும் துறந்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்திருக்க. அப்போ செல்வம் வந்து நிலையற்றது இல்லையா, அதனால அந்த செல்வத்தை நம்பி என்ன செய்யறாங்க, தன்னோட உறவுகளை ஒதுக்கிடுறாங்க. அதனால பல துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க. ஒரு துன்பம் ஏற்பட்டா ஒரு பிள்ளைக்கே முடியல, மருத்துவமனையில இருக்கும் போது ஐயோ யாராவது வந்து தோல் கொடுக்க மாட்டாங்களா, நம்மள வந்து ஐயோ நீ நினைச்சு பரவாயில்ல கவலைப்படாத, என்ன இதெல்லாம் ஒரு பெரிய துன்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் வேணும். அப்ப என்ன ஆகும், அன்பு வேணும் அந்த இடத்துல. எவ்வளவு பணம் மிதந்து இருந்தாலும், எவ்வளவு பெருமைக்கு உரிய மனிதர்களா இருந்தாலும், கல்வி, பதவி, பட்டம், அழகு அத்தனை இருந்தாலும், நம்ம மனித நேயத்தோட எல்லாரையும் சகஜமா எல்லார்ட்டையும் உதவி செஞ்சு அந்த பணத்தை வந்து பிறருக்கு உதவுங்களேன். அதாவது கொடுப்பதும் துய்ப்பதும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயின் இல்லைங்கிறாரு வள்ளுவர் சொல்றாரு. நீ எவ்வளவு பணம் வச்சிருந்தா, நீ குடுக்காம இருந்தீனா அதுக்கு ஒரு நோயா மாறிடும்.
0: நீ கொடுக்கலன்னா உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நீ வறுமையானவன்னு சொல்றாரு. அதே திருவள்ளுவர்
1: தான், நோயாளி, நீ நோயா மாறிடுவ, நீ உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு பிச்சைக்காரன்னு அவரு அவ்வளவு
0: சொல்லாத விஷயங்களே இல்ல.
1: நன்றி செல்வம் குரல்ல.

0: பத்து குரலையுமே சொல்லுவாரு, நீ குடுக்கலைன்னா நீ வேஸ்ட் பா அப்படின்னு சொல்லிடுற. அதனால நம்ம கொடுத்து வாழ்வோம், நம்ம கையில பணம் இல்லாட்டினா கூட இனிய சொல்லால நம்ம பிறரை மகிழ்விப்போம். அப்படி இல்லையா, நம்ம ரெண்டு நாலு காய்கறி வாங்குறோமா, ஒரு காய்கறி வாங்க முடியாத ஒரு ஏழைக்கு ரெண்டு காய்கறி கையில கொடுத்துட்டு வாங்க, ரெண்டு மாம்பழத்தை கையில கொடுத்துட்டு வர
1: வேண்டியதுதான். இந்த சாலையோர கடைகள்ல கடைகள்ல பேரம் பேசாம இருந்தாலே அது அவங்களுக்கு சரிய செய்யற பெரிய உதவி.
0: பாவம் வயசானவங்க ரொம்ப விலை
1: சுமந்துட்டு வருவாங்க,
0: மனசு எத்தனை சும்மாடு போட்டு சுமந்து அந்த ஒன்பது எண்பது வயசு தொண்ணூறு வயசு மூதாட்டிகள் கூட நம்ம ஊருக்கு வந்து விற்பனை பண்றாங்க, புளி உப்பு மிளகான்னு விற்பனை பண்றாங்க. அவளை எல்லாம் வந்து மனம் புண்படுத்தாம மனிதநேயத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா அதுதான் நம்மளுக்கு பிரதிநிதியையும் ஒப்புரவாரிதெல்லாம் இருக்கும்னு நம்புறேன்.
1: சொன்னீங்க, நன்றி
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
2: வணக்கம், உடையார்பாளையம் அஜின்.
1: உடையார்பாளையம்
2: அஜின்.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
2: ஒப்புரவறிதல்னா பரோபகாரம்னு சொல்றவங்க. ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் வெற்றுக்கோள் தக்க துடைத்து

0: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க ஐயா.
1: வணக்கம், உடையார்பாளையம் அஜிம்.
0: உடையார்பாளையம்
1: அஜிம்,
0: சொல்லுங்க ஐயா.
1: ஒப்புரவரிதல்னா பரோபகாரம்னு சொல்றவாங்க. ஒப்புரவினால் வரும் கேடனின் அகுதொருவன் வெற்றுக்கோள் தக்க துடைத்துன்னு வள்ளுவர் சொல்றாரு.
0: 10 குறள் சொல்லியிருக்காரு.
1: ஆமா, பிறருக்கு உபகாரம் செய்வதனால வறுமையே வந்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட வறுமையை விலை கொடுத்தாவது வாங்கிக் கொள்வதில் நன்மை உண்டு என்கிறார் வள்ளுவர். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் கொல்லோ உலகு. அதாவது பிரதிபலனை கருதாமல் ஒருவன் தான் செய்ய வேண்டிய கடமை பிறருக்கு உதவி செய்வது. மழை பெய்கின்ற மேகம் உலகத்தாரிடம் என்ன பிரதிபகாரத்தை எதிர்பார்த்து பெய்கிறது என்பதற்கு சமம் என்கிறார் வள்ளுவர். நன்றி மேடம்.
0: நன்றிங்க இணைப்பில் வந்து உங்களோட கருத்தை சொன்னதுக்கு. வணக்கம் என்னன்னு தெரியல, நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுக்குன்னு நினைக்கிறேன். நேரம் 11:38 நேயர் நேரத்தில் ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி அழகாக நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்ருக்காங்க. மனிதம் இன்னும் சாகலை, மனிதநேயம் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் பேசுகிறாங்க. சில பேர் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அது நம்ம நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில பேர் வருத்தமும் படுறாங்க. தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை கேட்க ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
1: அற்புதமான தலைப்புமா 22வது அதிகாரத்துல கையில கொண்டாந்துருங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: துப்புரவாளனா எல்லாரும் இருக்கணுங்கறத வந்து சரியான நிலையில யாரும் அறிஞ்சிக்கிறது இல்லம்மா. சில பேர் நிறைய பேர் பழி சொல்லுவாங்க பாத்துருக்கீங்களா? ஒரு டியூப்லைட்ட வாங்கி போட்டு அந்த வெளிச்சம் தெரியாம பேரெழுதி வைக்கிறாங்க கோவில்கள்ல. ஒரு டியூப்லைட்ட வாங்கி
0: போட்டு அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க சொல்லிட்டு.
1: ஆனா அப்படி இருக்கணும்னு சொல்லிதான்.
0: ஆனா ஆமா, அதுவும் வேணும். ஏன்னா வந்து சொன்னும் போது நம்ம ஒரு உதாரணமா இப்ப நீங்க ரத்த தானம் செய்வோம் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது அதை பார்த்துதான் மத்தவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பா. ஆனா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழனும் இருக்கணும்னு சொல்றாரு. வலுவன் வலுப்படுத்துறாரு, அந்த குரல்ல போட்டு வலுப்படுத்துறாரு. அது வலுப்படுத்தி அதுக்கு அந்த 10 குரல் பாவும் அதனால என்ன விலையும் என்ன நன்மைங்கிறதும் சொல்றாரு. ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிறது இல்லாம எல்லாரும் இப்படி விளம்பரப்படுத்துறாங்களேன்னு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக இவங்க விளம்பரப்படுத்துவாங்க. அதுக்காக அது வந்து முழுமையா ஒளி வெளியில புரியாத அளவுக்கு மறைக்கவும் வேண்டாம். இருந்தாலும் தன்னை உப்புரவாளனா பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக தான் அந்த அந்த செயல் திட்டத்தை சொல்றாரு வள்ளுவர். அது சொல்றாரு, ஒத்ததறிவான் உயிர் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படுங்கிற இருக்காங்க. பெரிய பெரிய பணம் படைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. யாருக்குமே செய்யலன்னா அவங்க இருந்தும் புண்ணியம் இல்ல. அவங்க இறந்தவங்க லிஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. அதனால செத்தாருக்குள்ள வைக்கப்படுங்கிறார். யாரு பணம் பொருள்லாம் இருந்து நல்ல இது இருந்து அதை பிறருக்கு உதவி பண்ணாம நிலையில இருந்தாங்கன்னா அவங்க நடைப்பினம் அப்படிங்கிற இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்ம பணமரம் உள்ளூர் பருத்தட்டார் செல்வம் நயனுடையான் கைப்படின்னு போறாரு. அப்ப யார்கிட்ட பணம் போய் சேரணுங்கிறாரு. உள்ளூர் ஊருக்கு நடுவில் ஒரு அழகான பழமரம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் தன்னை மேன்மைப்படுத்திட்டு பழங்களை கொடுக்குது பாருங்க. அது மாதிரி இந்த பணம் போய் இவங்க கையில சேர்ந்து நல்லது அப்படிங்கிற அப்பதான் ஒத்து ஒப்புரவாளா இருப்பான்னு சொல்றாரு. அதே மாதிரி ஈகைக்குன்னு வந்தாச்சுன்னு சொல்லியாச்சுனாக்க அது இந்த ஜென்மத்துக்கான செயல் திட்டம் அல்ல. நீ வந்து புகழ் அடுத்தது புகழ் போட்டுருவாரு. அந்த வருஷப்படுத்துறாரு பாருங்க அரசு பால். முதல்ல ஒப்புரவாளானாரு உன்னை மாதிரியே பல பேரையும் பின்னாடி பலருக்கும் உதவி செய்ய சொல்லு, அதுல உள்ள நன்மை தீன்மை பெற்றுக்கோ. சரி, நீ இதே மாதிரியே வாழ்ந்துட்டியா? வேண்டாம், நிறுத்து. ஈகையாளனவா உன் மனங்கிட்ட இருக்கிறத உடல்

0: ஆவி எல்லாத்தையுமே கொடு, பேசாம இரு, யார்ட்டையும் சொல்லிடாத, நான் யார்ட்டு செஞ்சேன்னு சொல்லிடாம பேசாம அமைதியா
1: இரு.
0: அதோட பலன் வந்து உனக்கு அடுத்த பிறவிக்கு வந்து சேரும். ஒரு இத்தனை உப்புரவாளனும் இருக்கணும், ஈகையாளனும் இருக்கணும். ஒப்புரவாளனுக்கு பரிசு வந்து உடனே அவனுக்கு புகழ் கிடைச்சிடும், ஆகா இவரு செஞ்சிருக்காரான்னு சொல்லி. ஆனா ஈகையாளனுக்கு அடுத்த பிரிவில கிடைக்கும். இத வந்து வெளிப்படுத்துறாரு அவருடைய குரல்ல. அதுதான் புறநானூட்ல ஒரு பாட்டல்மா, இம்மையும் மறுமைங்கிற பாடல் போட்டு அதுக்கு சொல்றாரு ஒரு மன்னனை பத்தி. இம்மையும் மறுமைங்கிற அந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அற விளையர்னு சொல்லி அதுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாரு. செய்ய வேண்டியது அறமான செயல்கள் அத்தனையும், அந்த அறத்தை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் செஞ்சேன்னு புகழ் தேடுறவனுக்கு பேர் என்னன்னாக்கா அற விளையர்னு சொல்றான்.
1: அற விளையர்,
0: அந்த அறத்தை விற்கிறவங்களுக்கு பேர்னு சொல்ல இம்மையும் மறுமைன்னு ஒரு புறநான் உற்றுப்பாடுங்க. இம்மை செய்த மறுமைக்கான ஆய் அண்டின பத்தி சொல்லும் போது இந்த புறநான் உற்றுப்பாடல் சொல்லுவாங்க.
1: அழகா செய்யலந்தும் திருக்குறள் இருந்து நிறைய மேற்கோள் எடுத்து சொன்னீங்க.
0: அதனால மனித வாழ்க்கையில நீங்க சொல்ற இந்த அதிகாரத்தின் பொருள் படி இன்னைக்கு புதுச்சேரி வானொலி நிலையத்துல இந்த தலைப்பு போகுதுன்னா, இது அதிகாரத்தின் பொருள் படி இப்ப என்ன பண்ணணும்னாக்க, ஒன்னு நிகழ்ச்சியை பேசி நான் தூங்க போறேன்னு போயிட வேண்டாம். யாரும் ஒரு அறிகுறையா சொல்றேன், சகோதரிக்கு கூட இதை எடுத்து.
1: ஆமா கண்டிப்பா,
0: அந்த குரலன் திரு அதிகாரத்தை 22வது அதிகாரத்தை எடுத்து அந்த 10 குரலையும் படிச்சு பார்த்தா போதும். படிச்சு பார்த்தா போதும் உங்க நிகழ்ச்சிக்கு நம்ம நிலையத்துக்கும் வெற்றி கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. நேரம் 11:43. நேயர் நேரத்தில் இப்போது வந்து ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ வந்து நேயர் ரொம்ப சிறப்பாக வந்து திருக்கோளை மேற்கோளை காட்டி திருக்குறளை அழகாக சொன்னார். இப்போது ஒப்புரவு அறிதல், அதாவது சுயநலம் மற்றும் நவீனமயமாக்கல் பெருகி வர்ற தற்கால சூழலில் வந்து ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிறது, அதாவது பிறருக்கு உதவி செய்தலோ இல்லை சமூகத்தோடு ஒத்து போகிறதோ இல்லை பகிர்ந்தளிக்கிறதோ அப்படிங்கிறதோட அவசியம் வந்து நிறைய மடங்கு வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். திருக்குறள் வலியுறுத்துகிற இந்த சமூக பொறுப்புணர்வு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் ஏன் வந்து ரொம்ப அவசியமாகுது அப்படிங்கிற முக்கிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை குறைக்குதான். மன அழுத்தத்தை எப்படி குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவீன வாழ்க்கை முறையில் நம்மளோட மனிதர்கள் வந்து எல்லாமே ஒரு எந்திரமயமாக்கிவிட்ட சூழலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளை வந்து தனிமைப்படுத்துது பிறர். ஆனால் இதே வந்து நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மனசில் ஒரு ஹாப்பினஸ் வருது பார்த்தீங்களா, அந்த மன நிறைவு கிடைக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட தனிமையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. இது போன்ற நிறைய கருத்துக்களை பேசலாம். இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஒரு சின்ன செய்தி
1: சொல்லுங்க ஐயா.
2: நிறைய மரக்கன்றுகளை நட்டு நம்மளை விட்டு மறைந்த விவேக் அப்படிங்கிற ஒரு நடிகர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கிட்ட விருது வாங்கியிருக்கிறார். இங்க விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் பக்கத்துல பையூருங்கிற ஊர்ல ஒரு தோழர் மரக்கன்றுகளை இலவசமா நிறைய நேரங்களில் வருமானத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுக்கிறார். கேரளாவில் ஒரு தோழி 85 வயசு தாண்டி ஒரு காட்டியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இங்க விழுப்புரத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒருத்தர் ஏழை மாணவி மாணவர்களை இனம் கண்டு அவங்களுக்கு நோட்டு புத்தகம் சூழல் சீருடைகளை இன்னமும் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேரளாவில் இருக்கிற தோழி சொல்றாங்களா, நான் மறைந்தாலும் இந்த மரங்கள் நிறைய பேருக்கு நிழலை கொடுக்கும், நல்ல மழைய கொடுக்கும், நல்ல காற்ற கொடுக்கும்னு சொல்லி நேர்காணல சொல்றதா போன வார வார இளவு வார இதெல்லாம் படிச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். இது மாதிரி பொது நலவாதிகளும் நிறைய பேர் இருந்துட்டுதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம தோட தாண்டவமூர்த்தி குமார் அபிசாலி மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரிச்சு நல்ல ஒரு சேவையை முடிஞ்ச வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி சேவையாளர்கள் இன்னமும் நிறைய வரும் நம்ம
1: எதிர்பார்த்துட்டு
2: தான் இருக்கும். அடிப்படை நேரத்துல வேடிக்கை பார்த்துட்டு போகாம 108 சொல்றது, நாமளே அவங்கள வண்டியில எடுத்துக்கிட்டு போறது,
1: சரியா சொன்னீங்க,
2: மருத்துவமனையில சேர்க்கறது, இது ஒரு மனித நேயம். நல்லா இருங்க, பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு ஒண்ணு நீங்க ஆபத்தா இல்ல, நீங்க நல்லபடியா மீண்டும் வெளியே வந்துருவீங்க அப்படின்னு ஆறுதல் வார்த்தைகளை பகிர்வது கூட ஒரு மனித நேயம். அடிப்பட்டாரா, முடிஞ்சு போச்சு அவருக்கு அதை அப்படின்னு ஏளனப்படுத்துகிற விஷயம் குடும்பம் தவிர்க்கப்படவில்லை. நான் 2023 மருத்துவமனையில இருக்கிற காலத்துல அதை மட்டும் சொல்லி
1: முடிச்சிடுறேன்.
2: திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில இருக்கிற நேரத்துல என்னுடைய மகன் வந்து ரத்தம் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து காத்துனதுல என்னுடைய மனைவி வெளியில இருக்கிறது பேசிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க, எங்க மகனுக்கு இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்கணும், ஆள் இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அந்த மருத்துவமனைக்கு ஒரு உறவினரை பார்க்க வந்த ஒரு கல்லூரி மாணவர் நான் வந்து கொடுக்கற ரத்தம் அப்படின்னு சொல்லி ரத்தம் கொடுத்துட்டு போனார். அவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் டி வலசை அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்.

0: நாம ஒன்றை புரிஞ்சு செய்யற போது இன்னொரு உதவி இன்னொரு நமக்கு கிடைக்கும். இது எதிர்பாராம கிடைக்கக்கூடிய உதவி. 2002 விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக இருக்க நேரத்துல அந்த மருத்துவமனையில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற மூத்த குடிமகனுக்கு என்னால முடிஞ்ச நிறைய சேவைகள் நான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு சுடு தண்ணி வாங்கி வந்து கொடுத்து, சாப்பாடு வாங்கி கொடுத்து, தேநீர் வாங்கி வந்து கொடுக்கறது, இதெல்லாம் நான் செய்து கொடுத்தேன். கள்ள மருத்துவர் அவர் வந்து உளுந்தூர்பட்டி பக்கத்துல கள்ள மருத்துவர், இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு பதிவா சொல்றேன்னா ஊர் பேரையும் சொல்ற மாதிரி இப்படி நான் நிறைய சேவைகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த சேவைகளை பண்றதுனாலதான் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சி எனக்கு உருவாகுது. சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் எதுன்னு
1: கேட்டா
0: மகிழ்ச்சி படுத்தி பாக்குற சந்தோஷம். இது போல திருக்குறளை எடுத்தாலும், ஆத்திச்சூடி எடுத்தாலும், கொன்றை வேந்தனை எடுத்தாலும், வருஷமெல்லாம் பேசுற அளவுக்கு ஏகப்பட்ட தலைப்புகள் இருக்கு. இது மாதிரி தலைப்புகள் இன்னமும் தேடி நாடி எடுத்து எங்க நிகழ்ச்சி பொறுப்பாளரும் எங்க அமைப்பாளரும் கண்டிப்பா கொடுப்பாங்க. நம்பிக்கையோட காத்து இருக்கிறோம். எங்க கோரிக்கைக்கு எப்பவுமே செவி சாய்க்கக்கூடிய கோரிக்கை அமைப்பாளரும் எங்க பொறுப்பாளரும் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆவணப்படுத்துவாங்க, நாங்க எதிர்பார்த்து காத்திருக்கோம்.
1: நிச்சயமா நிறைய தலைப்புகள் இந்த மாதிரி வருது, நம்மளும் பேசலாம்.
0: நன்றி,
1: நன்றிங்க ஐயா, நன்றி. 11:48:36 நேர் நேரத்தில் ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நேயர்கள் வந்து இணைப்பில் வந்து உற்சாகமாக அவங்களோட கருத்துக்களை அழகாக பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஒப்புரவு அறிதல் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது இந்த எந்திரமயமாக்கலாக ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இல்லாமல் நம்ம வந்து அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கோம் இப்போது. ஸோ இப்போ ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ஒரு தன்னிறைவு கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சி அதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார வளர்ச்சி, அதாவது அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கும் இது உதவுது. பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை பணக்காரர் இடையினால அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக அதிகரித்து வருதுன்னு சொல்லலாம். அப்போ வசதியானவங்க தங்களுடைய செல்வத்தில் ஒரு பகுதியை சமூகத்துக்கு வழங்கிறது அப்படிங்கிறது சமூக சமத்துவத்தை உருவாக்கும். இது வந்து ஒரு நாட்டுக்கே கூட நல்ல விஷயமா கூட அமையலாம். இப்போ நாட்டையும் நம்ம பெருமையாக கூட சொல்லிக்கலாம். நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சாலையோரங்களை நம்ம நிறைய பேரை கடந்து வரோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவற்றவங்க, இல்லாதவங்க, யாராலேயோ கைவிடப்பட்டவங்க, குடும்பத்தால் கைவிடப்பட்டவங்கலாம் இருப்பாங்க. ஸோ இப்படிலாம் இல்லாத நாடு என்றைக்கு தான் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தோம் இல்லை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து எல்லாருமே சமம், எல்லாருமே வந்து எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி தலைப்புகளும் நிறைய நம்ம நிகழ்ச்சி இந்த மாதிரி தலைப்புகளும் வந்து நம்ம ஏற்ப கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய அழகாக பேசிகிட்டு இருக்காங்க நேயர்களும். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

இங்கே ஒப்புரவு அறிதல் அப்படிங்கிற தலைப்பில் அழகாக வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உதவும் மனப்பான்மையோடு நாங்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு சிறிய கதை வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிறருக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அமைவது ஒரு மாபெரும் வரம்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு ஏதுமே இல்லாமல் ஒருவருடைய கடைசி நிமிடங்களில் கூட மகனாக மாறி பாசம் காட்டிய ஒரு இளைஞருடைய நெகிழ்ச்சியான பயணம் பற்றிய கதை தான் இது. ஒரு சிறிய கதை தான். அமெரிக்காவின் நியூயார்க் நகர மருத்துவமனை அது. புற்றுநோயின் இறுதி புள்ளியில் மரணப்படுக்கையில் போராடி கொண்டிருந்தார் ஒரு முதியவர். இன்னும் சில மணி நேரங்களே அவர் உயிர் தாங்கும் என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். தன் மகன் யூத் மரைன் இராணுவ பயிற்சியில் இருப்பதாக அவர் நர்சிடம் சொல்லியிருந்தார். அன்று மாலை அதே இராணுவ சீருடையில் ஒரு இளைஞன் முதியவரை பார்க்க வந்தான். அவசரமாக நர்ஸ் அந்த இளைஞனை முதியவரின் படுக்கை அருகே அழைத்து சென்று, உங்க மகன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. மயக்க மருந்தின் தாக்கத்தால் கண்கள் மங்களாக தெரிந்த அந்த முதியவர் பாசத்தோடு தன் கையை நீட்டி அந்த இளைஞனின் கரங்களை இறுக பற்றி கொண்டார். அன்று இரவு முழுவதும் ஒரு சொட்டு தூக்கமின்றி அந்த முதியவரின் கைகளை பிடித்தபடியே அமர்ந்திருந்தான் அந்த இளைஞன். நர்ஸ் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவன் அங்கிருந்து நகரவில்லை. விடிந்தது முதியவரின் மூச்சு நின்றது. அவர் உயிர் பிரிந்ததை உணர்ந்த இளைஞன் மெதுவாக அவர் கைகளை எடுத்து படுக்கையில் வைத்தான். வெளியே வந்த நர்ஸ், உங்க அப்பாவின் மரணத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றார். அதற்கு அந்த இளைஞன், அவர் என் அப்பா இல்லை, அவரை இதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை என்றான் அதிர்ச்சியோடு. வியந்து போன நர்ஸ், அப்படின்னா நான் அழைத்து வந்த போதே ஏன் சொல்லலை என கேட்டார். அதற்கு இளைஞர் அமைதியாக, நீங்கள் அவசரத்தில் தவறுதலாக என்னை அழைத்து வந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் அந்த பெரியவர் தன் மகனுக்காக இயங்குவதையும் நோய் தீவிரத்தால் நான் தான் தன் மகனா என்று இல்லையா என்பது கூட அறிய முடியாத நிலையில் அவர் இருப்பதையும் உணர்ந்தேன். அந்த இறுதி நிமிடங்களில் அவருக்கு ஒரு மகனின் அருகாமை தேவைப்பட்டது. அதை என்னால் தர முடிந்தது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு நகர்ந்தான். பிரதிபலன் பாராத மனிதனையுமே இவ்வுலகின் ஆகச் சிறந்த வரம் என்பதை அந்த இளைஞன் நிரூபித்து விட்டான். ஸோ இந்த கதையோட இந்த நேரம் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே நிறைய கருத்துக்களை சொன்ன நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் வந்து இணைய காத்திருந்த நிறைய நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேரம் 12:19.
0: நீங்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள், தொடர்ந்து சூப்பர் எல்னினோ, சித்திரம் ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். கண் சிமிட்டும் விண்மீன், வாசிப்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: பத்திரிகையில வந்த ஒரு செய்தி, புறக்கோள்களில் சிலவற்றை நேரடியாக தொலைநோக்கியில் நாம காண முடியும். சில தலையாட்டி பொம்மை போல தள்ளாடும். இந்த தள்ளாட்டத்தை அதனை சுற்றி வரும் கோள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது அறிவியலாளர்கள் கருத்து. எனவே விண்மீனின் தள்ளாட்டத்தை வைத்தும் அதனை சுற்றி வரும் புறக்கோள்களை அடையாளம் காண முடியும். இருந்தாலும் சில நேரம் விண்மீனின் தள்ளாட்டத்தை நாம காண முடியாது. விண்மீனை சுற்றி வரும் கோள் பூமியை போல நிறை குறைந்த கோளாக இருந்தால் அது ஏற்படுத்தும் தள்ளாட்டம் மிகச் சிறியதாக இருக்கும், அதனை அடையாளம் காண முடியாது. ஆனால் கண் சிமிட்டலை நாம் படம் பிடித்துவிட முடியும். இதன் வழியே அந்த விண்மீனை சுற்றி வரும் கோளை, அதாவது கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை அடையாளம் காணலாம். ஒரு கோள் நமது பார்வை கோட்டில் அதன் தாய் நட்சத்திரத்திற்கு நேராக குறுக்காக சென்றால் அந்த குறுகிய தருணத்தில் விண்மீனின் ஒளி சிறிது மங்கும். ஒரு தெருவிளக்கின் முன் ஒருவர் நடந்து செல்லும்போது

0: போது ஒளி மறைப்பதை போல இது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கோல் இடைமறிப்பு செய்யும் போது விண்மீனின் ஒளி மங்கி கோல் விட்டு விலகிய பின்னர் மறுபடி தன் இயல்பான பிரகாசத்துக்கு திரும்பும். இந்த கண் சிமிட்டும் செயல் கோல் இருப்பதை நமக்கு சொல்கிறது. இதுதான் குறுக்கீட்டு இடைமறிப்பு அல்லது கண் சிமிட்டல் டிரான்சிஸ்ட் அப்படிங்கிற முறை. உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்து புறக்கோள்களிலும் தோராயமாக 75-77% வரை இந்த முறையில்தான் கண்டறியப்பட்டுள்ளது. எவ்வளவு ஒளி மறைக்கப்படுகிறது என்பது கோளின் அளவை நமக்கு சொல்கிறது. இந்த இரண்டு கண் சிமிட்டல்களுக்கும் இடையிலான காலம், கோள் அந்த விண்மீனை சுற்றி வர எவ்வளவு நேரம் எடுக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள ஏதுவாக உள்ளது. இந்த முறைக்கும் ஒரு சார்பு உண்டு. கோள் நமக்கும் விண்மீனுக்கும் நேராக குறுக்கே செல்ல வேண்டும். அப்போதுதான் விண்மீனின் ஒளி பிரகாசம் குன்றும். நமது பார்வையில் விண்மீனை மேலும் கீழுமாக சுற்றி வரும் கோள் இடைமறிப்பு செய்யாது. எனவே விண்மீன் ஒளியில் பிரகாச வேறுபாடு ஏற்படாது. இவற்றை இந்த முறை கொண்டு அறியவும் முடியாது. மைய விண்மீனுக்கு மிக அருகில் இருக்கும் கோள்தான் எளிதில் நம் நேர்கோட்டு பார்வையில் வரும், இடைமறிப்பு செய்யும். விண்மீனிலிருந்து தொலைவில் சுற்றி வரும் கோள்கள் இடைமறிப்பு செய்வது எளிதல்ல. எனவே குறுக்கீட்டு இடைமறிப்பு முறை பெரும்பாலும் குறுகிய சுற்றுக்காலம் கொண்ட கோள்களைத்தான் கண்டறிகிறது. சிறிய கோள்களை விட இந்த முறையில் பெரிய கோள்கள் எளிதில் புலனாகும். இதுவரை 2500 மேற்பட்ட புற கோள்கள் இந்த முறையில் கண்டறியப்பட்டுள்ளன. தள்ளாட்டம் ரேடியல் வெலாசிட்டி அல்லது கண் சிமிட்டல் டிரான்சிஸ்ட் இந்த முறைகளை கொண்டுதான் இதுவரை 94% புறக்கோள்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மீதமுள்ள 6% எப்படி கண்டறியப்படுகின்றன? 3 முறைகள் நமக்கு உதவுகின்றன. நேரடி ஒளிப்படம் எடுத்தல் டைரக்ட் இமேஜிங், இது ஒரு முறை. 100 கோள்களே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளன. ஈர்ப்பு விசை ஒளி விலகல் கிராவிடேஷனல் மைக்ரோலென்சிங், இது ஒரு முறை. ஒரு விண்மீன் அதற்கு வெகு தொலைவில் உள்ள மற்றொரு விண்மீனின் முன்னே செல்கிறது என்று வைத்துக் கொள்வோம். முன்னே உள்ள விண்மீனின் ஈர்ப்பு விசை பின்னே உள்ள விண்மீனின் ஒளியை ஒரு லென்ஸை போல வளைத்து திருப்புகிறது. அந்த முன்னணி விண்மீனுக்கு ஒரு கோள் இருந்தால் இந்த ஒளி விலகலில் ஒரு திடீர் உச்சம் ஸ்பைக் ஏற்படும். அப்போது பின்னணி விண்மீனின் ஒளி திடீரென பிரகாசமாகும். இம்முறை மிக தொலைவில் உள்ள கோள்களையும் எந்த விண்மீனையும் சுற்றாமல் தனியாக மிதக்கும் கோள்களையும் கண்டறிய முடியும். விண்மீன் இருப்பிட அளவியல் ஆஸ்ட்ரோமெட்ரி இந்த முறை கொண்டும் அடையாளம் காணலாம். ஒரு விண்மீனின் இருப்பிடத்தை மிக துல்லியமாக அளந்து அதன் சிறிய தள்ளாட்டத்தை வானில் காண்பதுதான் இம்முறை. இதுவரை மிக சில கோள்களே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளன. ஆனால் அளவீட்டு கருவிகள் மேலும் துல்லியமாகும் போது இந்த முறை முக்கியத்துவம் பெறலாம். ஒவ்வொரு புதிய புறக்கோள் கண்டறிதலும் நாம் தனியல்ல. இந்த அண்டத்தில் வேறு எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.
1: அறிவியல் முத்துக்களில் இதுவரை கண் சிமிட்டும் விண்மீன் வாசித்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இனி சூப்பர் எல்நினோ சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
0: சந்துரு, எப்பா சந்துரு, என்ன கதவை கூட திறக்காம ஆனா உள்ள ஆள் இருக்காரு. ஃபேன் ஓடுது, இங்கேருந்து பார்த்தா லைட்லாம் எரியுதே. சந்துரு,

0: எப்பா சந்திரு,
1: யார் அது கோபால் சாரு குரல் மாதிரி இருக்குத? சரி யாருன்னு தான் போய் பார்ப்போமே. கதவு திறந்த. சார் கோபால் சார், வாங்க வாங்க வாங்க.
0: என்னப்பா சந்திரு, என்ன கதவு திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரம்? அது என்ன கையில் பேப்பரு?
1: ஆமாம் சார், இன்னைக்கு முக்கியமான செய்தியை ஒன்று படிச்சுருந்தேன் சார். சூப்பர் எல் நினோவின் தாக்கம் இந்தியாவில் இந்த வருஷம் விவசாயத்தை பாதிக்கும், இது போல செய்தியெல்லாம் படிச்சுருந்தேன் சார்.
0: ஓஹோ, சூப்பர் எல் நினோ பத்தி படிச்சுட்டு இருந்தியா?
1: ஆமாம்.
0: சரி சரிப்பா, இந்த வருஷம் வந்து சூப்பர் எல் நினோவால் உலகத்தில் வந்து பல பகுதிகள் வறட்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஓஹோ, இந்த அறிவியல் செய்தியெல்லாம் காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கியா?
1: ஆமாம் சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம், சூப்பர் எல் நினோவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல எனக்கு எல் நினோவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஓ, எல் நினோ அப்படின்னா என்ன?
1: ஆமா சார்,
0: தெரிஞ்சுக்கணும் உனக்கு. ஓஹோ, எல் நினோ அப்படிங்கிறதுப்பா புவி வெப்பமயமாதலின் காரணமாக பூமியோடைய கிழக்கு மற்றும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஒழுங்கற்ற காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் எல்நினோ விளைவு அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரைட்டா? கடல் பரப்பு வெப்பநிலையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, கிட்டத்தட்ட 7-24 மாதங்கள் வரை, அதாவது 2 வருஷம் வரைக்கும் சாதாரண வெப்பநிலையை விட அதிகமாகும் நிகழ்வு, அதாவது 0.5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட அதிகரிக்குமா. இந்த நிகழ்வு சராசரியா ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் நடைபெறும். 2 முதல் 7 ஆண்டுகள் இடைவெளி கூட இருக்கும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் 4 ஆண்டுகள்ல இது வேறு நிலையை அடையும். இப்படித்தான்ப்பா அந்த எல்நினோங்கிறது உருவாகுது. இந்த எல்நினோ அப்படிங்கிறது ஒரு சிறுவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், அதாவது குழந்தை இயேசு இருக்கார்ல, அவரு ஞாபகப்படுத்தி கூட எல்நினோ அப்படிங்கிற பேரு வந்திருக்கலாம்.
1: ஓஹோ, சரி சார். இந்த எல்நினோவிற்கு எதிர்மறையானது ஏதாவது இருக்கா?
0: இருக்குப்பா.
1: என்ன சார்?
0: எல்நினோவால வந்து நம்ம என்ன சொல்றோம், வறட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த எல்நினோவுக்கு எதிர்மறையானது லானினா.
1: ஓஹோ.
0: இது கிழக்கத்திய பசிபிக் பகுதியில வழக்கத்துக்கு மாறாக குளிர்ச்சியை குறைவாக கொண்டது. இதன் தாக்கத்தின் போது, அதாவது பெரு மற்றும் ஈக்வடார் கடற்கரையின் பகுதியில அதிக வறட்சியும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். மேற்கத்திய பசிபிக் பகுதியில மித வெப்பமாகவும் அதிக ஈரப்பதத்தையும் மற்றும் அதிக மழையையும் கொண்டிருக்கும்.
1: ஓஹோ.
0: இது எல்நினோவிற்கு அடுத்ததாக வரும். ஆனா அனைத்து நேரங்களிலும் எல்நினோவிற்கு அடுத்ததாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது.
1: ஓஹோ.
0: லானினாவின் விளக்கம்னா சிறு பெண் குழந்தை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிதான் அந்த பேர் வச்சாங்க. எல்நினோவிற்கு எதிர்மறையா இத சொல்லலாம்ப்பா.
1: ஓஹோ. சார், இந்த எல்நினா என்ன, எல்நினாவிற்கு எதிர்மறையானது ஏதாவது இருக்கான்னு நல்லா விளக்கமா சொன்னீங்க சார். எனக்கு அடுத்ததா, தென் அமெரிக்க கண்டத்துல உள்ள சிலி பெரு நாடுகளுக்கு எல்நினோ லானினோவுக்கு என்ன தொடர்பு இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இப்ப எல்நினோ எங்க உருவாகுதுன்னு நம்ம படிச்சோம், மத்திய பசிபிக் பெருங்கடல்ல.
1: ஆமா.
0: இது சிலி பெரு நாடுகளின் கரைக்கு அருகில கடல் வெப்பநிலையை உயர்த்துவது எல்நினோ, குறைப்பது லானினோ. இந்த நிகழ்வுகளால் கடல்லயே ஒரு நீரோட்டம் இருக்கும்பா, ஆத்துல எப்படி தண்ணி ஓடிட்டு இருக்கு, அது மாதிரி கடலுக்குள்ளாரையும் நீரோட்டம் உண்டு.
1: உலகம்
0: முழுக்க நீரோட்டம் இருக்கும் கடல்ல, அந்த நீரோட்டம் பாதிக்கப்படும். இதனால இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, தென்கிழக்கு ஆப்பிரிக்க, தென் அமெரிக்காவின் வட பகுதிகளை பாதிப்பு ஏற்படுத்தும்பா. மேலும் கனடா, அமெரிக்க நாடுகள்ல வறண்ட குளிர்காலம் அட்லாண்டிக் பெருங்கடலில் புயல்களையும் உருவாக்கக்கூடியது. ஆமா, எல்நினோவால இவ்வளவு பாதிப்புகள் உண்டு. இதற்கு மாறான நிகழ்வு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லானினா அப்படின்னு. சரியாப்பா?
1: சரி சார்.
0: ஓரளவு புரிஞ்சு போச்சா?
1: ரொம்ப புரிஞ்சு சார். நீங்க புரியுற மாதிரி அழகா சொல்றீங்க சார். எல்நினோவில இந்த பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படும் மாற்றங்கள்லாம் என்னென்ன சார், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்ப எல்நினோ லானினா இதெல்லாமே

0: பசிபிக் பெருங்கடல்ல தானே நடக்குது.
1: ஆமா,
0: அடிப்படையில எல்நினோ ஒரு இயற்கையாக நிகழும் நிகழ்வு தான். அது மத்திய கிழக்கு அப்புறம் மத்திய ஈக்வட்டோரியல் பசிபிக் முழுவதும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலைகள்ல ஒரு குறிப்பிட்ட வெப்பமடைதலுடன் தொடர்புடையது.
1: ஏன்னா
0: கடல் வந்து திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படியே வெப்பம் அதிகமாயிட்டே போயிடும். கிழக்கும் மற்றும் மேற்கத்திய பசிபிக் பெருங்கடலின் சாதாரண காலநிலை மாறுபாட்டின் தீவிரத்தை பொறுத்து எல்நினோவுடைய தாக்கமானது கண்டுபிடிக்கப்படுது. இந்த தாக்கத்தின் போது காற்றின் கிழக்கு மேற்கு என்ற திசை மாறி அதற்கு நேர்மாறான மேற்கு கிழக்கு திசைக்கு இடம்பெயரும். மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய பசிபிக்கின் காலநிலை இதனால முற்றிலும் மாறுபடும்.
1: ஓஹோ,
0: ஒவ்வொரு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை நடைபெறும் இந்த எல்நினோ நிகழ்வு. கிழக்கு பசிபிக் பெருங்கடல்ல வெப்பமான தண்ணீரால் நீரோட்டங்களால் இது ஏற்படுத்துப்பா. தென்மேற்கு கண்டத்தின் திசையில தெற்கே மேற்கு திசையில் சூடான மேற்பரப்பு நீரோட்டத்திலிருந்து காற்றழுத்தங்கள் வீழ்ச்சி அடையும் அல்லது திசை திருப்பப்படும். இதனால இந்த எல்நினோ ஒவ்வொரு 2-7 வருடங்களுக்கு இடையில ஏற்படுத்துப்பா. 9 மாதங்கள் அப்புறம் 2 ஆண்டுகள் இது நீடிக்க கூடிய வாய்ப்பும் உண்டு. ரைட்டா? வேற என்ன தெரிஞ்சுக்கணும்பா?
1: சார், இப்ப எல்நினோவால் பசிபிக் பெருங்கடல ஏற்படும் மாற்றங்களை பத்தி தெளிவா அழகா சொன்னீங்க சார். அடுத்ததா ஆசியாவுல எல்நினோவால் ஏற்படும் மாற்றங்களை பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்ப ஆசியாவுல எல்நினோவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பசிபிக் பெருங்கடலையும் கொஞ்சம் பார்த்துட்டு பாப்போமே.
1: சரி,
0: கிழக்கும் மற்றும் மேற்கத்திய பசிபிக் பெருங்கடலின் சாதாரண காலநிலை மாறுபாட்டின் தீவிரத்தை பொறுத்து எல்நினோவின் தாக்கமானது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த தாக்கத்தின் போது காற்றின் கிழக்கு மேற்கு என்ற திசை மாறி அதற்கு நேர்மாறான வடக்கு தெற்கு திசைகளுக்கு இடம்பெயரும். மேற்கத்திய மற்றும் கிழக்கத்திய பசிபிக்கின் காலநிலை முற்றிலும் மாறுபடும். மேற்கத்திய பசிபிக் பகுதிகள் வழக்கமான ஈரப்பதத்தையும் மிதமான வெப்பத்தையும் அதிக மழையையும் கொண்டிருக்கும். ஆனால் இந்த தாக்கத்திற்கு பிறகு ஈரப்பதம் இல்லாமலும் குறைந்த மழையையும் கொண்ட வறண்ட நிலையை தென்கிழக்கு ஆசியா சில பகுதிகளில் பார்க்கலாம். இதுல குறிப்பா இந்தியா, தென் அமெரிக்கா போன்ற நாடுகளின் பகுதிகளுக்கும் இதன் பாதிப்புகள் கட்டாயம் இருக்கும்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, இத ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க. இத போலவே கிழக்கத்திய பசிபிக் பகுதியானது வழக்கமான வறண்ட குளிரையும் அப்புறம் குறைந்த மழையையும் கொண்டிருக்கும் அப்படின்னும், இந்த தாக்கத்திற்கு பிறகு நேர்மாறாக அதாவது ஈரம் அதிகமாகவும் மித வெப்பம் மற்றும் அதிக மழையை உடைய பகுதியாகவும் இந்த இடம்லாம் மாறிடும்பா. ஆசிய கண்டத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் நிகழும் வறட்சி அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளப்பெருக்கு ஆகியவை பசிபிக் கடல் பகுதியில் நிகழும் கடல் நீரோட்ட மறுதளிப்பு காற்றோட்ட மறுதளிப்பு நிகழ்ச்சிகளினால் தட்ப வெப்ப மாற்றங்கள் ஏற்படுவதும் அதற்கு தொடர்புடையதாக இவையெல்லாம் இருக்கிறது அப்படிங்கறதும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? 1871 ஆம் ஆண்டு முதல் இந்திய துணைக்கண்டத்தில் கோடை மழை தவறிய பல நிகழ்ச்சிகளில் பாதி மறுதளிப்புகள் எல்நினோ ஆண்டுகளில் நிகழ்ந்தவை அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க.
1: ஓஹோ,
0: எல்நினோ நிகழ்ச்சிகள் அடிக்கடி ஏற்படுகின்றன அப்படின்னும், வெதுவெதுப்பான வளிமண்டலத்தில் அவற்றின் பருவ சுழற்சியில் மாறுகிறது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஓஹோ,
0: வேற என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: எல்நினோவின் முக்கிய நிகழ்வுகள் எது இதெல்லாம் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்ப கிழக்கத்திய பசிபிக்கில் அங்க இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க மழை வந்து அதிகரிக்கும். மேற்கத்திய பசிபிக் இருக்குல்ல, அந்த பகுதிகளில் வறட்சியை அதிகரிக்கும். இந்த எல்நினோவுடைய தாக்கத்தை
1: சொல்றேன்பா.
0: இதனால காடுகள் கூட பற்றி எரியும் அபாயம்லாம் ஏற்படும்.
1: என்னது?
0: ஆமாப்பா,

0: நம்ம சில நேரத்துல டிவில எல்லாம் பாக்குறோம் இல்லையா?
1: ஆமா சார்.
0: அமெரிக்காவில வந்து காடுகள் தீப்பற்றி எரிந்தன, காட்டுத்தீ பரவியது, ரசாயனங்களை கொண்டு ஹெலிகாப்டரில் போய் தீயை அணைக்க முற்பட்டார்கள் படிக்கிறோம் இல்லையா?
1: எனக்கு சந்தேகம் வரும் சார், இந்த பேர் காட்டுல எப்படி இந்த தீ பரவுது
0: அப்படின்னு. இந்த எல்னினோட பாதிப்பு இதெல்லாம் உண்டு பண்ணும்பா. அப்புறம் கடற்கரை பகுதிகளான பெரு மற்றும் ஈக்வடார் நாடு இருக்கு, அந்த பகுதிகளில் பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகளை இது ஏற்படுத்துதுப்பா. வழக்கமான பருவநிலையில் கடல் நீரானது குளிர்ச்சியாக இருப்பதால் மீன்களின் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலை காணப்படும். கடல்வாழ் உயிரினங்களின் எண்ணிக்கை இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமா இருக்கும். ஆனா எல்னினோவின் தாக்கத்திற்கு பிறகு கடற்கரை பகுதி கொஞ்சம் வெப்பமா மாறிடும். அப்ப ஊட்டச்சத்து பொருட்களின் தளர்வு ஏற்பட்டு மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவு கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுரும்பா. மீன் வளமே குறைஞ்சு போயிடும். இந்த எல்னினோவோட பாதிப்பு என்னன்னா, கடல் வந்து வெப்பமாகும் போது அங்க சரியான உணவு கிடைக்காம மீன்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிரும். மனிதர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை, முக்கியமாக வறட்சி, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாம் இருக்குல்ல, அது கட்டாயம் இருக்கும்பா. அதனால இந்த சூப்பர் எல்னினோ காலத்திலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 2026 சூப்பர் எல்னினோ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கறது தான் கணிச்சிருக்காங்க. மிக சமீபத்திய எல்னினோ பாதிப்பு அப்படின்னு இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம பார்த்தோம்னா, 2015 அறிக்கையின்படி அட்லாண்டிக் கடல் பகுதியில சூறாவளி 11 முறை ஏற்பட்டிருக்குப்பா.
1: அப்பா,
0: புயல் கடுமையா 4 தடவை தாக்கி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த எல்னினோ. புரியுதா?
1: புரியுது சார்.
0: அப்புறம் வெப்ப சூறாவளி, 30 ஆண்டுகள்ல சராசரி 12 புயல், 6 சூறாவளி, அப்புறம் முக்கிய 2 சூறாவளி, இதெல்லாம் புள்ளி விவரத்துல சொல்லிருக்காங்கப்பா. ரைட்டா?
1: இப்ப கூட ராஜஸ்தான்ல சார் பேப்பர்ல படிச்சேன், தூசி புயல் மாதிரி வந்தது.
0: பல இதுக்கு இந்த எல்னினோ காரணமா இருக்குப்பா. வறட்சி, மழையின்மை, இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இந்தியாவில இதனுடைய பாதிப்பு நிச்சயமா இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு அரசாங்கமே விவசாயிகளுக்கெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லிட்டே இருக்காங்க. விவசாயம் பண்ணும் போது இந்த வருஷம் அதிக தண்ணி தேவைப்படாத பயிர்களை பயிர் செய்யுங்க, அந்த மாதிரி பயிர் செய்யக்கூடிய அந்த முறைகளை வந்து கொஞ்சம் மாத்திங்க அப்படின்னு பல வேளாண் அறிவியல் நிலையங்கள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் விவசாயிகளை கூப்பிட்டு பல செய்திகளை சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: இந்த எல்னினோ லானினா இது பற்றிய ஒரு பொதுவான தகவல்கள்லாம் அதை பத்தி சொல்லுங்களா சார்.
0: இப்போ எல்னினோ நம்ம என்ன செஞ்சோம், பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பகுதியில் வந்து வெப்பத்தை பொறுத்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இதில் வந்து எல்னினோ லானினா சமமான பருவம், இந்த 3 பருவத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்னினோக்கு அப்புறம் லானினா வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது பிறகு இந்த லானினாவும் இல்லாமல் எல்னினோவும் இல்லாமல் ஒரு சமமான பருவமும் இருக்கும். 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாறிக்கிட்டே இருக்கும்பா. இது உலகத்தோட இயல்பு பாது. கடலுடைய மேற்பரப்பு வெப்பம் சராசரிக்கும் அதிகமாக இருந்தால் எல்னினோவும், குறைவாக இருந்தால் லானினாவும் ஏற்படும். இந்த ரெண்டும் இல்லாத காலகட்டத்துல சமநிலை அப்படிங்கிற நிலையும் ஏற்படும். சரியா?
1: சரி சார். சார், இப்போ இந்த எல்னினோனா என்னன்னு சொன்னீங்க, லானினானா என்ன சார்?
0: லானினா சிறிது சிறிதா வலுவிழந்த நிலையில இருக்கும்பா. அது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணாது, ஆனா மழையை கொஞ்சம் அதிகமாவே கொடுக்கும். மழையை அதிகமா கொடுக்கறதுல லானினாவுடைய பங்கு கொஞ்சம் அதிகம்தான். பொதுவா லானினா அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடியது. அதனால நமக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்னினோ கிடையாது, லானினா தான் நமக்கு ரொம்ப நல்லது. எப்பப்பெல்லாம் இந்த பசிபிக் பெருங்கடல்ல லானினா விளைவு ஏற்படுதோ அப்பெல்லாம் அது இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்கும்பா.
1: மழை பெஞ்சாதான் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி.
0: ஆமாப்பா. ஏன்னா எல்னினோ வந்ததுன்னா இந்த மீன் வளமும் பாதிச்சிரும். நம்ம நாட்டுல வந்து 1/4 வந்து கடலால தானே சூழப்பட்டிருக்கு. அப்ப மீன் வளம் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல நம்ம நாடும் ஒண்ணு. அப்ப மீன் வளம் கடுமையா பாதிக்கப்பட்டிரும் எல்னினோ வந்தா. ஆனா லானினா வந்தா நமக்கு மீன் வளம் கொஞ்சம் அதிகமாகும்.
1: கரெக்டா சொன்னீங்க சார்.
0: அதான், இதுதான் வந்து நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வேற என்னப்பா தெரிஞ்சுக்கணும்
1: சார்? இப்ப எல்னினோ லானினா இது பற்றிய பொதுவான தகவல் நிறைய சொன்னீங்க. எனக்கு இப்ப சந்தேகம் வந்தது,

0: சூப்பர் எல் நினோனா என்ன சார், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: அது எல் நினோவுடைய தீவிர விளைவு தான் சூப்பர் எல் நினோ. இப்ப 2026 ஜூலை மாதத்துல வந்து சூப்பர் எல் நினோ வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத அமெரிக்காவின் கடல்சார் வளிமண்டல அமைப்பு NOAA அப்படிங்கிற அமைப்பு பாது அது அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. பூமியோடைய நடுக்கோட்டை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் சராசரிக்கும் அதிகமான வெப்பம் நிலவும் போது எல் நினோ ஏற்படும். கடந்த சில நாட்களாக பசிபிக்கின் வெப்பநிலை அதிகரிப்பு மிக அதிகமாக இருப்பதாகவும் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பல நூறு மீட்டர்கள் கீழே கெல்வின் அலை, கெல்வின் வேவ் அப்படிங்கிற அதி வெப்ப நீரோட்டம் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் இத கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. இது சூப்பர் எல்நினோ எனப்படும் தீவிர எல்நினோவை உருவாக்கும் அப்படின்னு அறிவியலாளர்கள் கணித்திருக்காங்க. அதாவது கடந்த 150 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இதன் தாக்கம் தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயிகள் அதிக தண்ணிய வந்து வச்சு பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணிய குறைச்சி பயிர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுல கவனம் செலுத்தணும். இப்ப சூப்பர் எல்நினோ அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடல்ல கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி சென்டிகிரேட் அந்த அளவுக்கு மேல் தீவிரமா உயரும் ஒரு பருவநிலை மாற்ற நிகழ்வு. உலகெங்கிலும் கடுமையான வறட்சி, தீவிர வெப்ப அலைகள் மற்றும் சில இடங்களில் பார்த்தோம்னா பெருமழை போன்ற தீவிர வானிலை மாற்றங்களை இது ஏற்படுத்தும். வேற என்ன தெரிஞ்சுக்கணும்,
0: இந்தியாவில் சூப்பர் எல் நினோவின் தாக்கம் என்னவா இருக்கும் சார்?
1: அதான் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்தியாவில் மழை பற்றாக்குறையதான்ப்பா இது ஏற்படுத்தும்.
0: ஓஹோ,
1: மழை அந்த அளவுக்கு இருக்காது. இந்த நிகழ்வு இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையை, இப்ப தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சு, இந்த பருவமழையை பலவீனப்படுத்தி கடுமையான வறட்சி நிலைக்கு வழிவகுக்க கூடியது இந்த சூப்பர் எல்நினோ. இதனால விவசாயத்துல பாதிப்பு ஏற்படும். நெல்லு, பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு இது வழிவகுக்க. அப்புறம் வெப்ப அலைகள், பருவமழைக்கு முந்தைய மாதங்களில் அதீத வெப்ப அலைகள், ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப இந்த கோடையில கூட பார்த்தோம்னா பயங்கரமான வெப்பம், வெளியிலேயே போக முடியல அந்த அளவுக்கு வெப்பம், அந்த ஹீட் வேவ்ஸ் இருந்தது இல்லையா, இதெல்லாம் இந்த சூப்பர் எல்நினோ உருவாவது அப்படிங்கறதுக்கான ஒரு காரணமா இருக்கலாம். அப்புறம் அணைகள்ல நீர் தட்டுப்பாடு இருக்கும், அணைகளுடைய நீர்மட்டம் குறைஞ்சி குடிநீர் மற்றும் மின்சார உற்பத்தியிலும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குப்பா. உணவு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ஏன்னா தீவிர வறட்சி, அப்புறம் சில இடங்கள்ல மட்டும் திடீர்னு வெள்ளம், அளவுக்கு ஒரே நாள்ல நிறைய மழை பெஞ்சதுன்னா வேளாண்மை பாதிக்கப்படும் இல்லையா, அதனால அந்த இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம முன்ன பார்த்த மாதிரி காட்டுத்தீ, புயல்கள் மற்றும் ஒழுங்கற்ற வெப்பநிலை மாறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குப்பா. இதெல்லாம் வந்து சூப்பர் எல்நினோவால இந்திய பருவமழையில தாக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.
0: சூப்பர் எல்நினோவின் பாதிப்புகள், தாக்கம், முன் நிகழ்வுகள் இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
1: சூப்பர் எல்நினோ நிகழ்வுகள் நம்ம வந்து அதை என்ன சொல்றோம், மிகவும் வலுவான எல்நினோ நிகழ்வு, அதைதான் நம்ம சூப்பர் எல்நினோன்னு சொல்றோம். நம்ம சொல்லிட்டோம் பசிபிக் பெருங்கடல்ல சில பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமா வெப்பநிலை உயர்ந்ததுன்னா இந்த பாதிப்பு கட்டாயம் ஏற்படும். உலகளாவிய வானிலை முறைகளை வந்து இது பாதிக்கும். இதனுடைய தாக்கங்கள்ல பரவலான மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கு, அப்புறம் வறட்சி, அப்புறம் பருவம் தவறிய வெப்பநிலை உச்சநிலை, இதெல்லாம் அடங்குதுப்பா. பயிர் சேதம் இருக்கும், உணவு பற்றாக்குறை, பஞ்சம், நீர் விநியோகத்துல இடையூறு, இடப்பெயர்வு, பூர்வீக விலங்கினங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடிய செய்தி, அப்புறம் காட்டுத்தீ, சூறாவளியுடைய அபாயம், இதெல்லாம் ஏற்படக்கூடும்பா. பொருளாதார சீர்குலைவு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த சூப்பர் எல்நினோ வழிவகுக்கும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குதுப்பா இந்த சூப்பர் எல்நினோவால. ஆனா சந்துரு, இந்த சூப்பர் எல்நினோ வந்து ஏதோ இப்பதான் முத முதல்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்ப இந்த வருஷம் வந்து சூப்பர் எல்நினோ ரொம்ப வலிமையா இருக்கும், இது வந்து 1877 1878 நிகழ்ந்ததுக்கு ஒப்பா சொல்றாங்க.

0: 150 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல இந்தியாவில ஒரு பெரும் பஞ்சமே ஏற்பட்டிருக்குப்பா. வறட்சியினால விவசாயம் பாதிக்கப்பட்டு உணவு உற்பத்தி எல்லாம் தடைபட்டு மக்களுக்கு உணவு தேவைக்கு கூட தானியங்கள் எல்லாம் கிடைக்காம பஞ்சம் பட்டினின்னு மக்கள் வந்து அந்த நேரத்துல ரொம்ப கொடுமைக்கு ஆளாகி பல பேர் இறந்திருக்காங்க.
1: நினைச்சு கூட பார்க்க முடியாது சார்.
0: ஆமா, அந்த மாதிரி பாதிப்பு இந்த தடவைலாம் வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம அரசாங்கம் அதுலலாம் ரொம்ப விழிப்பா இருக்காங்க. மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், மக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எப்படி கிடைக்க வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனால நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இப்ப 1877-78 அப்படி ஒரு சூப்பர் எல்நினோ வந்ததுன்னு படிச்சோம் இல்லையா. 1876-79 வட சீனாவில் ஏற்பட்ட ஒரு பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம். அதே மாதிரி பிரேசிலில் ஏற்பட்ட கிராண்டே செகா போன்ற பேரழிவுகள்ல 50 மில்லியன், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேருப்பா, 50 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை, அதாவது அப்ப இருந்த சூழ்நிலையில ஒரு 3-4% கொன்ற உலகளாவிய பஞ்சத்திற்கு அந்த சூப்பர் எல்நினோ அப்ப வழிவகுத்துதான். வறுமையில இருக்கும் போது, சாப்பாடு கிடைக்காம போது, உணவு பஞ்சம் இருக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம நாடு அந்த நிலையெல்லாம் ரொம்ப தாண்டியாச்சு. நம்ம நாட்டுல அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவின் சில பகுதிகளில் பருவத்திற்கு ஒவ்வாத வெப்பமான வானிலை காரணமாக இந்த நிகழ்வு குளிர்காலம் இல்லாத ஆண்டு அப்படின்னு கூட அந்த நேரத்துல அறிவிக்கப்பட்டுச்சான். அந்த அளவுக்கு வறட்சியா இருந்திருக்குப்பா. இவ்வளவு பிரச்சனைகள் அந்த சூப்பர் எல்நினோவால வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பா வந்ததுல உனக்கு சூப்பர் எல்நினோவை பத்தியும் எல்நினோவை பத்தியும்
1: லானினோவை பத்தியும்
0: பல்வேறு செய்திகள் சொல்லியாச்சு.
1: ரொம்ப தெளிவா எனக்கு புரிஞ்சு சார் இன்னைக்கு.
0: சரிப்பா, வந்ததுல தொண்டை ஒரு மாதிரி இருக்கு
1: சார்.
0: காபி கீபி போடுறேன், குடிச்சிட்டு நான் கிளம்புறேன்.
1: காபி இல்ல சார், உங்களுக்காக இளநியே வச்சிருக்கேன் வெட்டி.
0: சரிப்பா, குடுப்பா, நான் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன்ப்பா.
1: ஆமா, இந்தாங்க சார் இளநீர். நல்லா இருக்கா சார்?
0: சூப்பரா இருக்குப்பா, உன்ன மாதிரியே ரொம்ப இனிப்பா இருக்குப்பா. சரி, நான் கிளம்பட்டுமா?
1: சரி சார், பார்த்து போயிட்டு வாங்க.
0: சரிப்பா, போயிட்டு வரேன்ப்பா.
2: சூப்பர் எல்நினோ சித்திரம் கேட்டீர்கள். இணைப்பு குரல்கள் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையது. நேரம் 12:30. இனி வருவது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் காஞ்சிபுரம் ஏ. விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம் இடம்பெறுகிறது. பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.

இன்றைய பன்னிசை மாலையில் காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம் இடம்பெற கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜெய்ஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள

0: உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25

0: பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு மணி 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர்.
3: அறையில் சூன்யம் கைக்குட்டி சிரிக்கவே அவள் வெண்ணிற மேலங்கிய உடுப்பை மட்டிலும் கழற்றி கொக்கியில் பொருத்தியவளாக வீட்டுக்கு பங்களாவுக்கு புறப்பட்டாள். கழுத்தில் இதமாகவும் இங்கிதமாகவும் கம்மென்று கிடந்த தங்க சங்கிலியை ஒட்டி உரசியபடி ஊசலாடி கொண்டிருந்தது நாடிக்குழல். குழலை நெருடிய வண்ணம் நடந்தாள். அங்கங்கே பூட்ட வேண்டியவற்றையெல்லாம் அவள் கைப்படவே பூட்டினாள். உடைமைகளை முறையோடும் முறையாகவும் பேணி காப்பதில் அவள் அந்நாளிலிருந்தே ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து வருகிறாள். வெளியே வெளிச்சம் கண் சிமிட்டியது. வாசல் வெளிக்கு வந்தாள் ரேவதி. பிப்ரவரி 4 என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்திடும். பரீட்சை நாள் நெருங்குகிறதே. மீனாட்சி குங்குமத்தின் லட்சுமி மயமான இரத்த சிவப்போடு புத்தெழில் துள்ள தயாராக காத்திருந்தது அவள் வாகனம். கீதா, நான் புறப்பட்டுட்டுமா? மாதவியும் கண்ணகியும் 8 மணி ஷிஃப்ட்டுக்கு வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் நோயாளிங்களை கவனிச்சுப்பாங்க. அதுக்குள்ள நீ அந்த டெலிவரி கேஸை உஷாராக பார்த்துக்கணுமாக்கும். அவங்க வந்தானதும் நேரத்தோடு நீ வீட்டுக்கு போயிடமா. குட் நைட் டாக்டர். குட் நைட். ரேவதியின் விழிகள் உயர்கின்றன. பெயர் பலகையில் டாக்டர் ரேவதி, எம்எஸ், எம்பிபிஎஸ், டிஜிஓ, எஃப்ஆர்சிஎஸ், எஃப்ஐசிஎஸ், எஃப்ஏசிஎஸ் ஆகிய எழுத்துக்கள் விதியின் எழுத்துக்களைப் போலே சிரிக்கின்றன. வாகனம் புறப்பட்டது. ரேவதியை பொறுத்தமட்டில் அவளுக்கு அவள் பெயர்தான் உயர்வு. அந்த உயர்வு மனப்பான்மைதான் அவளுக்கு உயிராகவும் உலகமாகவும் வாழ்வாகவும் இருந்து வந்தது, இருந்து வருகிறது. ஆகவேத்தான் அவள் ஒரு தனிப்பிறவியாக மதிக்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறாள். ரேவதி இல்லம், தளத்தளத்தது.

காலம் ஒரு புள்ளிமான் என்பது சரிதான். மணி 8 அடித்தது. மணி யோசை அடங்குவதற்குள் அவள் மாடியில் தனது அந்தரங்க அறையில் டான் என்று வந்து நின்றாள். ஒளி விளையாடுகிறது, காற்று விளையாட்டு காட்டுகிறது. ஸ்டெத்தோஸ்கோப் ராப்பொழுதிலும் ஓய்வு காணத்தான் வேண்டும். ரேவதி புன்னகை செய்கிறாள். அவளது புன்னகையில் அவளே மயங்குகிறாள். கிறங்கவும் செய்கிறாள். இந்த புன்னகை சாமானியப்பட்டதா என்ன? நிலை கண்ணாடி நகர்கிறது, அவளும் நகர்கிறாள். திறந்த வெளியில் சற்றே நடந்து கீழ்ப்பக்கத்து சுவரில் சாய்ந்தபடி சிந்தனை தடுமாற்றத்தை சமாளிக்க முயல்கிறாள். நெஞ்சின் அலைகளுக்கு ஓய்வு தேவை. ஒரு மாறுதலை வேண்டி தனக்கு வெளியே தெரிந்த உலகத்தை சந்திக்க முனைந்தாள். மேற்கு தாம்பரத்தின் பிலிப்ஸ் மருத்துவமனை வித்யா தியேட்டர் பகுதிகளில் நெளிந்த அமைதியான இயற்கையின் அழகை நிதானமாக அனுபவிக்க அப்பொழுதும் அவள் தவறிவிடவில்லை. ஆயா அங்கம்மா நின்றாள். அவள் கைகளில் உரை கடிதம் ஒன்று, தனி பார்வைக்கு என்ற எச்சரிக்கையோடு காணப்பட்டது. இப்பொழுது அந்த அந்தரங்க கடிதம் ரேவதியின் பரிபூரண அந்தரங்கத்துக்கு பாத்திரமான மெத்தையில் சல்லாபமாகவோ சரசமாகவோ கிடக்கிறது. டாக்டர் ரேவதிக்கு மட்டும்தான் இரவு பகல் என்கிற வித்தியாசம் இல்லாமல் வாழ்க்கையின் பொறுப்புகளும் தொழிலின் கடமைகளும் காத்து தவம் கிடக்கும் என்பதில்லை. குமாரி ரேவதிக்கும் அப்படித்தான். அப்படியென்றால் டாக்டர் ரேவதிக்கும் குமாரி ரேவதிக்கும் வித்தியாசம் ஏதும் கிடையாதென்று பொருளா என்ன? நான் வேற, டாக்டர் ரேவதி வேறதான். இப்படிப்பட்ட வித்தியாசத்திலே எங்கள் இரண்டு பேரோட உயர்வும் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுக்கொண்டு மின்ன முடியுது. ஆனாலும் இந்த உயர்வு போட்டியிலே வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்கிற சிக்கலே எங்கள் இரண்டு பேருக்கும் ஊடால நாளது வரையிலும் ஏற்படாதது அதிசயம்தான். அதிசயம் என்ன? அதிசயம் மனதுக்கு மனம்தான் சாட்சியாகும். எங்களோட கதையும் அப்படிதான். எதிர்புறத்து சுவரில் அழகு கொட்டிக்கொண்டிருந்த நாடி குழலை பெருமையோடு பார்த்து பெருமையோடு சிரித்தவளாக நடை தொடர்ந்தாள் ரேவதி. வெள்ளைக்கல் மூக்குத்தி பளீர் என்றது. தொலைக்காட்சி பெட்டி அன்புடன் அழைக்கிறது. நேரமில்லை. வீடியோ ஆர்வத்தோடு கூப்பிட்டது. அமர்த்தலாக இப்போ என்னால் வர முடியாது என்கிற பாவனையில் தலையை கிழக்கு மேற்காக அசைத்துவிட்டு நடையை தொடர்ந்தாள் ரேவதி. அந்த நேரத்து செய்திகளில் சூடு இன்னமும் ஆறாமல் இருக்கலாம். சமதர்ம சமுதாயம் உருவாக பாரதத்தாயின் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உன்னத இந்தியாவை உருவாக்குவோம். குடியரசுத் தலைவரின் 38வது குடியரசு விழா செய்தி விரிந்தது. விரிந்த மனத்தோடும் திறந்த மனத்தோடும் செய்தியில் ஒன்றினாள். ஓர் அரைக்கணம் கண்களை மூடினாள், மூடிக்கொண்டாள். புதிய பாரதத்தில் புதிதான பாரத சமுதாயம் அழகாகவே தரிசனம் தந்தது. கண்கள் மெல்ல மெல்ல திறக்கின்றன. அங்கே ஊதுவத்தியிலே தாழம்பூவின் அழகான மனம் ஆனந்தமாக எரிந்தது. மெய்மறக்கிறாள் ரேவதி. குட் ஈவினிங் மேடம். அந்தரங்க செயலர் ராவ் கைகளில் கொத்து கடிதங்களுடன் முத்து நகை தெளித்து நின்றார். இடது கை விரல்களை மயில் மாதிரி ஒயிலாக அசைத்து உதவியாளரின் இரவு வணக்கத்தை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டவளாக, 89 பிப்ரவரி 4 தேதி நான் நடத்த போகிற காதல் சுயம்பரத்திற்கு இன்றைக்கு எத்தனை ஆண் சிங்கங்கள் மனு பண்ணியிருக்கிறாங்க என்று விசாரணை செய்தாள் அவள். கேள்வியில் அலட்சியமானதொரு விசித்திர போக்கு குரல் கொடுக்காமல் இல்லை. ஆனாலும் கவர்ச்சியான அவளது கண்களில் மட்டும் ஒரு சித்திரமான கற்பனை ஆசையுடனும் ஆதங்கத்துடனும் வலை பின்னி கிடக்கிறதே. இன்று 10 நின்று போச்சுங்க மேடம் என்னும் விடையையும் அவள் கணப்பொழுதில் சீரணித்திக் கொள்ளவும் செய்தாள். மிஸ்டர் ராவ், உங்கள் மனைவி உங்களுக்காக காத்திருப்பாங்க, நீங்கள் போலாம் என்று விடை கொடுத்தாள். ரேவதி நெற்றியை தடவி கொண்டாள். நெற்றிக் கண்ணை தேடியிருப்பாளோ தனி பார்வைக்கு என்பதாக ஒரு கடிதம் வந்திருந்ததே. நடந்தாள். பதட்டமும் கூடவே நடந்திருக்க வேண்டும். உரை

0: தாறுமாறாக கிழிகிறது. தியாகராய நகர், 25/1/1988. அம்மா ரேவதி அவர்களே, உங்கள் க்ஷேமலாபம் எப்படி? நீங்கள் நலம்தானே? உங்கள் மனமும் நலமாயிருக்கின்றதா? இப்படிக்கு உங்கள் மனசாட்சி. ரேவதியின் ஊதாச்சோழி நனைந்தது, ஈரமாயிற்று. பற்களை நர நரவென்று கடித்து கொண்டாள். மிஸ்டர், கேலி பண்ணுறீங்களா? உங்களுக்கு இத்தனை நெஞ்சு துணிச்சலும் நெஞ்சு அழுத்தமும் வந்துடுச்சா? மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், நான் ரேவதி, மிஸ் ரேவதியாக்கும். விழிகளில் ரத்தம் சூடேற்றியது. ஆத்திரத்திலும் கூட முகப்பருக்கள் கவர்ச்சியை சிந்த மறக்கவில்லை. அந்தரங்க கடிதமும் சுக்கல் நூறாக கிழிந்தது. விதியின் எழுத்துக்கள் காற்றில் பறந்தன. ரேவதி சிரித்தாள். சிரித்தது ரேவதி தானா? ரேவதியேதான். எழுந்தாள், நடந்தாள். பீரோவின் ரகசியமான ட்ராயரை இழுத்தாள். அந்த திருமண படத்தை திரும்பவும் எடுத்து திரும்பவும் பார்த்தாள். ஆத்திரமும் சோகமும் முட்டி மோத நெடுமூச்சு நீளமாக வெளியேறியது. அந்த கடித துண்டுகள் காற்றில் தத்தளித்தன. மனசாட்சியாம் மனசாட்சி. இந்த மனுஷன் குழிப்பிணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறதாட்டம். தான் அடைஞ்சிக்கிட்ட தோல்வியோட ஆத்திரத்தில் என்னவோ கிறுக்கியிருக்கார். இந்த 7 வருஷத்தில் இது 8வது கடிதம். நடந்தாள் ரேவதி. கணங்கள் பூ நாகங்களாக தெளிந்தன. அவளுக்கு இப்பொழுது தேவை வடிகால் தேடி வந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 KHz-இல் கேட்டு மகிழுங்கள்.
4: நேரம் 1:00. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.

அன்பு நேயர்களுக்கு பிற்பகல் வணக்கம். மகளிர் நேரம் குக்கரி ஷோ பகுதியில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது நம்ம வீட்டு சமையலறையோட ஆக சிறந்த அடையாளம், உலகமே வியந்து பார்க்கும் ஒரு உன்னத உணவு. ஆமாங்க, நம்ம இட்லி தான். அந்த உணவை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வித்தியாசமான ஆரோக்கியமான இட்லி ரெசிபிஸை இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி, தினசரி காலையில நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்ற இந்த வெள்ளை முத்துக்களை பத்தின சில சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? நம்ம ஊர் இட்லி இந்தோனேஷியாவிலிருந்து வந்ததா? நம்ம ஊர் உணவுன்னு நாம் பெருமையாக சொல்கிற இட்லி முதன் முதல்ல இந்தோனேஷியாவில் தான் உருவானதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அங்கே கெட்லி அப்படிங்கிற பெயரில் நொதிக்க வைக்கப்பட்ட உணவு இருந்துச்சான். கிபி 800 முதல் 1200 காலப்பகுதியில் அங்கிருந்த சமையல் கலைஞர்கள் மூலமாக இது நம்ம நாட்டுக்கு வந்திருக்கலாம்னு நம்பப்படுது.

சரி, இப்போ இட்லி, நம்ம நம்மளோட இட்லி விஷயத்துக்கு வருவோம். இட்லியை பற்றின சுவாரஸ்யமான தகவல் இடையிடையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போகிற இட்லி பார்த்தீங்கன்னா பன்னீர் இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் குறிப்பிடுத்துக்கோங்க: கடலை மாவு மற்றும் ரவை ஊற வைக்க தேவையான அளவு, தயிர் மாவை புளிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தேவையான அளவு, பன்னீர் நல்லா துருவனது, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி பொடியாக நறுக்கணுது, பச்சை பட்டாணி தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை இதெல்லாம் தேவை, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஊற வைக்கிற ஸ்டெப்ஸை பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு ரவை இரண்டையும் எடுத்துக்கிட்டு அது கூட தேவையான அளவு தயிர் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15-20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் அது கொஞ்சம் மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும் இல்லையா. ஸோ மாவு நல்லா செட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்கணும்.

இதில் வந்து துருவி வச்சிருக்க பன்னீர், அப்புறம் கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, இது எல்லாமே சேர்த்து கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு அந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவில், அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இட்லியெல்லாம் ஊற்றி வழக்கம் போல் ஒரு 10-15 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா பஞ்சு மாதிரியான சுவையான பன்னீர் இட்லி தயாராகிடும். தொடர்ந்து நம்ம நிறைய இட்லி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் பாடலுக்கு அப்புறமா.

1:08 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு குக்கரி ஷோல இட்லி பத்தின சுவையான தகவல்களும் சில இட்லி ரெசிபிகளும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் காத்துட்டு இருக்கேன். என்னங்க இட்லி தானே, அதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். தினமும் ஸ்கூல் போற நிறைய குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸை அலங்கரிக்கிறது இந்த இட்லி தானே சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து வெரைட்டியான ரைஸ் வந்து சாத்தியமா அப்படின்னு தெரியாது. ஸோ இது ஒரு எளிமையான சீக்கிரமா செய்யக்கூடிய எல்லாராலையும் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு உணவு. அதனால இந்த இட்லியை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா நம்ம வந்து அவல் இட்லி எப்படி செய்யலாம்னு பாத்துக்கலாம். தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, கெட்டியான அவல் 1 கப், தயிர் 1 கப், பச்சரிசி 1 கப், இட்லி அரிசி 1 கப், உளுத்தம் பருப்பு 1/2 கப், வெந்தயம் 1 டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல அவலை நல்லா கழுவிட்டு தயிரோட சேர்த்து 1-2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒன்றா சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, மூணாவதாக உளுத்தம் பருப்பையும் வெந்தயத்தையும் ஒரு ஒன்றா சேர்த்து 1-2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதாவது மூணுமே தனித்தனி பாத்திரங்களில் ஊறினா நல்லது. மூணுமே 1-2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறணும். அவல் சீக்கிரமாக ஊறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க 1.5 மணி நேரத்தில் கூட அவல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சரி, இதுக்கப்புறம் அரைக்கணும். எப்படி அரைக்கணும் அப்படின்னா, கிரைண்டரோ இல்லை மிக்சியில் தனித்தனியாக அரைக்க போகிறோம். முதல்ல அந்த தயிரில் ஊறி இருக்கிற அந்த அவலை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, ஊற வச்ச அரிசி வகைகளையும் நல்லா தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு, உளுந்தையும் வெந்தயத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்ச எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒன்று பின்னாடி ஒன்று ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் லேசாக கரண்டி போட்டு, ரொம்ப கலக்கக்கூடாது, லேசாக கரண்டி போட்டு கலக்கிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே புளிக்க விட்டுட்டும். நைட் ஃபுல்லாக புளிச்சிட்ட பிறகு காலையில் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா மேலே எழும்பி வந்திருக்கும் இல்லையா. ஸோ இப்போ தான் வந்து நாம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஓரளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கணும். அப்புறம் வழக்கம் போல இட்லி தட்டில் மாவை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா, மல்லிகைப்பூவையே தோற்கடிக்கிற அளவுக்கு சாஃப்டான ஆவி பறக்கிற அவல் இட்லி தயாராகிடும். இன்னும் நிறைய இட்லி ரெசிபிஸ் காத்துக்கிட்டே இருக்கு. சரி, இட்லியை பற்றிய சுவாரஸ்ய தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. கன்னட இலக்கியத்தில் இட்டலிகே அப்படிங்கிற பேரில் இந்த இட்லி இருந்திருக்கு. இந்திய இலக்கியங்களில் கிபி 920 சிவகோடியாச்சாரியா அப்படின்றவர் எழுதிய கன்னட நூலில் தான் இட்டலிகே அப்படிங்கிற பெயர் முதன் முதல்ல இட்லி பற்றிய குறிப்பு அதுலேயும் இடம்பெற்றிருக்கு. தமிழில் இட்லி அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் 17ஆம் நூற்றாண்டு இலக்கியமான மகாபாரத சூடாமணியில் தான் இட்டலி அப்படிங்கிற பெயர் முதன் முதல்ல பதிவாயிருக்கு. ஆனால் ஆரம்ப கால இட்லிகள் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஆவியில் வேக வைக்கப்படலை, தயிரோ மோரோ சேர்த்து புளிக்க வச்சு எண்ணெயில் சுடப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் துணி போட்டு ஆவியில் வேக வைக்கிற முறை உருவாச்சு. இன்னும் நிறைய இட்லி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கலாமா? தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோ.

நேரம் 1:15 ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் குக்கரி ஷோல இணைந்திருக்கிறோம். இப்போ இட்லியை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களோட இட்லி ரெசிபிஸும் நம்ம விதவிதமான வித்தியாசமான இட்லி ரெசிபி செஞ்சுட்டு இருக்கோம். உலகமே வியக்கும் ஆரோக்கிய பின்னணி, இட்லிக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்குல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்துடைய பாராட்டு தான். உலகிலேயே மிக சிறந்த பாதுகாப்பான காலை உணவு அப்படின்னு சொல்லி இந்த ஹூ வந்து பாராட்டியிருக்காங்க. நம்ம இட்லி தான உலக சுகாதார நிறுவனமே அழிச்சிருக்கு. ஏன்னா இதுல எண்ணெய் கிடையாது, மசாலா கிடையாது, வெறும் ஆவியில மட்டுமே வேகிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு இல்லையா. சரி, இப்போ நம்ம அடுத்ததான் ஒரு இட்லி பார்க்க போகிறோம். அது என்னென்னா கொள்ளு இட்லி. சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொள்ளு 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், கைக்குத்தல் அரிசி இல்லைன்னா சிறுதானியம் அதில் பயன்படுத்திக்கலாம். உளுந்து 1/2 கப்பு, வெந்தயம் 1 தேக்கரண்டி, உப்பு வந்து தேவையான அளவு. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வைக்கணும். முதல்ல கொள்ளு, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் கிரைண்டர்லாம் மிக்சியில் முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா பஞ்சு போல் ஆட்டி தனியாக எடுத்துக்கிட்டு அப்புறமா ஊறின கொள்ளு, அதுக்கப்புறம் அரிசி இல்லைன்னா நீங்கள் என்ன சிறுதானியம் பயன்படுத்துங்களோ அது அதையும் எடுத்துக்கிட்டு நாம் இந்த இதை வந்து கொரகொரப்பாக வந்து அந்த மாவை வந்து அரைச்சிக்கணும். மாவு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு கைகளில் நல்லா கலந்து வச்சு, கையில் கலக்கும் போது தான் நல்லா மாவு புளிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து அப்படியே விட்டுட்டு ஒரு 7 மணி நேரம், நைட்டு ஃபுல்லாக 7-8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுட்டோம். சில இடங்களில் இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால 6 மணி நேரம் இல்லை 5 மணி நேரத்துலேயே புளிக்குது. ஸோ உங்களுடைய விருப்பம் போல் புளிச்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இட்லி ஊற்ற பயன்படுத்தலாம். அடுத்த நாள் காலையில் மாவை எடுத்து பார்த்தா நல்லா பொங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி தட்டில் துணியை நல்லா போட்டு எண்ணெய் தடவி மாவை ஊற்றி ஆவியில் 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ஆவி பறக்க சாஃப்டான ஹெல்த்தியான கொள்ளு இட்லி தயாராகிடும். இன்னும் இட்லி பற்றிய சுவாரஸ்ய தகவல்களும் ரெசிபீஸும் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. பாடல்களோடு தொடர்ந்து இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினம்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

1:22:41 மகளிர் நேரம் குக்கரி ஷோல இட்லி பத்தின சில சுவாரஸ்ய தகவல்களும் விதமான வித்தியாசமான இட்லி ரெசிபிஸும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நொதித்தலின் மகிமை பார்த்தீங்கன்னா இந்த இட்லியில் இருக்கு. அரிசியும் உளுந்தும் சேர்ந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கும்போது அது உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விட்டமின் பி மற்றும் அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்கும் இதில். இது நம்ம செரிமான மண்டலத்தை ரொம்பவே சீராக வச்சுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா முதன் முதல்ல கொடுக்குற திட உணவாகவும் இட்லி இருக்கு. உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட முதல் உணவாகவும் இட்லியை தான் கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம வெள்ளரிக்காய் இட்லி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, வெள்ளரிக்காய் இட்லி அப்படிங்கிறது கர்நாடகாவில் சௌதேகாயி கடபு அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு பாரம்பரிய ஆரோக்கியமான மற்றும் இன்ஸ்டன்ட் ரெசிபி. இதை வந்து நம்ம சில இட்லியை வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா வந்து புளிக்க வச்சு தான் செய்வோம். இதை உடனே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கலாம். இல்லையா, ரவா இட்லிலாம் தயாரிக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து மாவு வந்து புளிக்க வைக்க தேவையில்லை. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி இல்லைனா இட்லி ரவை ஒரு 2 கப்பு, வெள்ளரிக்காய் 2 நல்லா துருவந்து துருவிய தேங்காய் 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 2 இல்லைனா 3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, சீரகம் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில இல்லைனா எண்ணெய், கருவேப்பில அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய். அரிசியை முதல்ல ஊற வைக்கணும். அதாவது பச்சரிசியை 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை முழுசாக வடித்து எடுத்துக்கிட்டு, ஒருவேளை இட்லி ரவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கனாலும் அதை வந்து ஊற வைக்க தேவையில்லை, அதை அப்படியே பயன்படுத்தலாம். இதை எப்படி அரைக்கணும்னா மிக்சர் ஜாரில் ஊற வச்ச அரிசி, துருவின தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அப்புறம் நம்ம ஹீரோ அதாவது துருவின வெள்ளரிக்காய் இதை எல்லாத்தையும் போட்டு வெள்ளரிக்காயில் நிறைய தண்ணி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை, நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். சரி, இது எல்லாத்தையுமே அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. வாசனையான ஒரு தாளிப்பு இதில் போடணும். என்ன அப்படின்னா நெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் இந்த தாளிப்பு கலவையை நல்லா ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இப்போ இட்லி ஊற்றிக்கணும். எப்படி ஊற்றணும், இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை ஊற்றி ஆவியில் 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட வெள்ளரி இட்லி தயாராகிடும். இந்த பாத்திரத்தை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காவோடைய வாசமும் இந்த சீரகத்தோட வாசமும் அப்படியே பயங்கரமாக வீட்டை தூக்கும். கர்நாடகாவோட ஸ்பெஷல் இட்லி இது. சரி, நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும். தொடர்ந்து பாடல்களும் உங்களுக்காக ரெசிபிஸும் காத்திருக்கு. இணைந்தே இருப்போம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30 சங்க

நேரம் 1:30 மகளிர் நேரம் குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்போ இட்லியை பற்றின சுவாரஸ்ய தகவல் ஒன்று, கூடவே ரெசிபீஸும் தெரிஞ்சிட்ருக்கோம். வயிற்றுக்கு எந்த செய்கூலியும் சேதாரமும் தராமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலே இட்லியை எல்லோரும் நேசிக்கிறாங்களோ என்னவோ. முன்பெல்லாம் வாரத்துக்கு 2 முறை 2 நாட்கள் இல்லை 3 நாட்கள் இட்லி தான் உணவாக இருக்கும். பிறகு அந்த மாவு தோசையாகவும் மாறுகிற ரசாயன மாற்றம் நம்ம வீட்டு பெண்களுக்கு எண் உள்பட அது கை வந்த கலை. அதே போல மருத்துவர்களால் சொல்லப்படும் உணவு வகைகளில் இட்லி டாப் 10 வரிசையில் முக்கிய இடத்துல இருக்கு. உடம்புக்கு சரியில்லைன்னு மருத்துவர்கிட்ட போனோம்னா மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு கஞ்சி குடிங்க, ரசம் சாதம் சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்கன்னு பரிந்துரைப்பாங்க. 30 வருடங்களுக்கு முன்பு வரை வீட்டில் பெண்களுக்கு உடல் நலம் இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனடியாக அருகில் உள்ள கஃபேக்களுக்கோ பவன்களுக்கோ சென்று எல்லோருக்குமாக வாங்கி வருவது முதல்ல இட்லி தான். ஹோட்டலில் இட்லியை கட்டித்தரதே ஒரு கலை தான். ஒரு பேப்பர், அது மேலே இலை, ஓரப்பகுதியில் கெட்டி தேங்காய் சட்னி, அது மேலே சின்ன இலை அப்படின்னு அழகாக வச்சு மடித்து தருவாங்க. சில இட்லிகளும் அதன் தொட்டுக்கொள்ளும் விஷயமும் நம் மனசையும் நாக்கையும் விட்டு நீங்கா இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போதெல்லாம் குடும்பமாக வெளியூர் பயணம் போனோம்னா முதல்ல செய்வது மாவரைக்கிறது. ஒரு பக்கம் மாவுக்கான வேலைகள் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கும். இட்லியை பார்சல் செய்வதற்கான பேப்பர் வகைகளும் தாமரை இலைகளும் ரப்பர் பேண்டும் சணல் வகையராகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும். 6 மணிக்கு ரயில், 5 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 4 மணிக்கே வந்து அம்மாக்கள் எழுந்துருவாங்க. யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் கேடயம் போலான வடிவத்தில் குழி குழியாக இருக்கும் இடங்களில் மாவை கொண்டு நிரப்பி வைக்கும் அழகு கவிதைக்கு நிகரானது. தூங்குபவன் முகத்தில் நீர் விட்டு தெளிப்பது மாதிரி வெந்த நிலையே நீர் விட்டு பார்த்து அப்படியே சிதையாமல் ஒரு தட்டில் கவித்து எடுக்கிற வித்த ஒரு பூ மலரும் தருணம் மாதிரி இருக்கும். இன்னும் இட்லி பற்றிய சுவாரஸ்ய தகவல்களுக்கும் சில வித்தியாசமான இட்லி ரெசிபீஸும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களோடு இணைந்திருங்கள்.

0: வர துடித்தேன், துணைத்தேன் என நான் நினைத்தேன். அந்த மலை
1: தேன் போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

1:37:16 மகளிர் நேரம் குக்கரி ஷோல இட்லி பத்தின சுவாரஸ்ய தகவல்களும் விதவிதமான இட்லி ரெசிபிஸும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் என்ன இட்லின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இட்லியை பத்தின சுவாரஸ்யமான தகவல் ஒன்று. 30 உலக இட்லி தினம்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? இட்லிக்குன்னு ஒரு தனி உலக தினம் இருக்கு. சென்னை இட்லி கடை உரிமையாளர் ஒருவர் ஆரம்பிச்ச இந்த உலக இட்லி தினம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் 30 தேதி உலக

உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருது. அந்த அளவுக்கு இட்லி சர்வதேச அங்கீகாரம் பெற்ற உணவா மாறிடுச்சுன்னு சொன்னா மிகையாகாது. இட்லி கடப்பா சூப்பர், இட்லிக்கு கொஸ்து, இட்லிக்கு நேத்து வச்ச மீன் குழம்பு அப்படின்னு எல்லாம் ரசிக்க ருசிக்க சாப்பிட்றவங்க இட்லிக்கு ரசிகர் மண்டம் தான் வைக்கல, அந்த குறைதான். மெல்ல மெல்ல இட்லி சாம்ராஜ்யம் பார்த்தீங்கன்னா நலிந்து கொண்டே வந்ததையும் சொல்லியாகணும். மாலை 4-5 மணிக்கு ஹோட்டலில் கேட்டால் இன்னும் இட்லி ரெடி ஆகலை சார்னு சொல்லுவாங்க. 7-8 மணிக்கு கேட்டால் இட்லி தீந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய விதவிதமான இட்லிலாம் நடுவில் வந்துருச்சு. மினி இட்லி, ஒல்லிக்குச்சி இட்லின்னு நிறைய இட்லிலாம் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயங்களோட இன்னும் சில ரெசிபீஸை தெரிஞ்சுக்கலாம். இட்லி ரெசிபீஸ் தொடர்ந்து பாடல்களோடு இணைந்திருப்போம்.

நிச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

நேரம் 1:44:48. மகளிர் நேரம் குக்கரி ஷோல இட்லி பத்தின சுவையான தகவல்களோட வெரைட்டியான இட்லி ரெசிபி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா ஒரு ரெசிபி உங்களுக்காக, நெல்லிக்காய் இட்லி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு 2 கப்பு, பெரிய நெல்லிக்காய் 3-4 நல்லா விதை நீக்கி துருவியது, பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 சிறிய துண்டு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெய், 2 தேக்கரண்டி. சரி, இதை எப்படி என்ன பண்ணணும்னா, முதல்ல விழுது அரைச்சிக்கணும். முதல்ல துருவிய நெல்லிக்காய், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்சியில் லேசாக போட்டு கொஞ்சமாக கொரகொரப்பாக லேசாக தண்ணி தெளித்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் தாளித்து அரைச்ச நெல்லிக்காய் விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வர மிதமான தீயில் வதக்கி இறக்கிடணும். ஸோ அதுக்கப்புறமா வதக்கிய கலவையை நல்லா ஆறினோடனே இட்லி மாவில் கொட்டி நல்லா கலந்துக்கணும். அப்புறம் எப்போவும் மாதிரி இட்லி தட்டுகளில் மாவை ஊற்றி ஆவியில் 8-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி நல்ல நெல்லிக்காய் இட்லி சுட சுட தயாராகிடும். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அள்ளி கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை துவையலாவோ ஜூஸாவோ சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு இப்படி இட்லி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நிச்சயமாக கம்ப்ளீட் பண்ணி தான் வருவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் நேர்களே. அது மட்டும் இல்லை, இந்த தாளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக அந்த விழுதை அரைச்சிட்டு அப்படியே மாவில் சேர்த்து கூட நீங்கள் இட்லியை வந்து வார்க்கலாம். அப்படி செய்யும் போது இன்னும் வந்து ஆரோக்கியமாக நல்லாவே இருக்கும். தாளிப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: மகளிர் நேரம் குக்கரி ஷோல அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க போற இட்லி என்னன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் இட்லி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சரிசி 1 கப், உளுத்தம்பருப்பு 2 கப், வெந்தயம் 1 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, சுக்குப்பொடி இல்லைனா பொடியா நறுக்கி இஞ்சி 1 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1.5 தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப இல்லைனா எண்ணெய் தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லைனா நெய் வந்து தாளிப்பதற்கும் அதில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதுக்கும், உப்பு வந்து தேவையான அளவு. முதல்ல பச்சரிசியை தனியாகவும் வெந்தயம் உளுத்தம்பருப்பு இதே தனித்தனியாக நல்லா தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, 2 மணி நேரம் கழித்து ஊற வச்ச உளுத்தம்பருப்பு அந்த அரிசி எல்லாத்தையும் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். பச்சரிசியை மட்டும் 4 மணி நேரம் நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறமா லேசாக ஒரு கொரகொரப்பான பதத்தில் அரைச்சிக்கணும், ரவை பதத்துக்கு சரிங்களா.

இப்போ வந்து உளுந்தையும் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பச்சரிசியும் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்து நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடாக்கிட்டு மிளகு, சீரகம், பொடியாக நறுக்கின இஞ்சி, அது இல்லைனா சுக்குப்பொடி, பெருங்காயம், அதுக்கப்புறம் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிட்டு இந்த சுட சுட தாளித்த கலவை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி பார்க்க போகிறோம். எப்படின்னா இது சாதாரணமாக காஞ்சிபுரம் இட்லி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தட்டில் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டாங்க. நீளமான ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் உள்பகுதியில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு வாழை இலையை அழகாக சுருட்டி உள்ளே வச்சுட்டு இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை அந்த டம்ளரில் ஊற்றி அதுக்கு மேலே நாலு முந்திரி பருப்பை லேசாக தூவி கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பண்ணிவிட்டு கடைசியாக இட்லி பானையில் இல்லை குக்கரில் வச்சு இந்த டம்ளரை நேராக வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஸோ வேக வச்சு எடுத்துனா சுட சுட சுவையான மணக்க மணக்க பாரம்பரிய காஞ்சிபுரம் இட்லி தயாராகிடும். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: மணக்கு மணக்க காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யுதுன்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இட்லிக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதைகளும் வரலாறும் உங்களுக்கு தெரியுமானா இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த காஞ்சிபுரம் இட்லி பார்த்தீங்கன்னா ஏன் நீளமாக மஞ்சள் நிறத்தில் மிளகும் சீரகமும் தூவி பார்க்கவே கம்பீரமாக இருக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆன்மீக வரலாறே இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோயிலோட பிரசாதம் தான் இந்த காஞ்சிபுரம் இட்லி. இன்றைக்கும் இந்த கோயிலில் பெருமாளுக்கு தினசரி காலையில் இந்த இட்லியை தான் மகா நிவேதனமாக படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை சாதாரண இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்க மாட்டாங்க. மந்தார இலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இலையில் மூங்கில் குடைகளில் அழகாக சுற்றி வச்சு அதில் இந்த மாவை ஊற்றி பெரிய அண்டாக்களில் வச்சு விடிய விடிய வேக வைப்பாங்களாம். கிட்டத்தட்ட 3 அடி நீளமுள்ள மூங்கில் குழாய்களில் இந்த இட்லி வெந்து வரும் அழகே தனின்னு சொல்கிறாங்க. வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி பெருமாளுக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கும் பிரசாதமாக தருவாங்க. இந்த இட்லியில் சேர்க்கப்படுற மிளகு, சுக்கு, சீரகம், பெருங்காயம் எல்லாமே வெறும் சுவைக்காக மட்டும் இல்லை நேர்களே, நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச பொருட்கள். அதனால தான் இதுக்கு கோயில் இட்லி அப்படின்னு ஒரு செல்ல பேர் இருக்கு. என்ன இட்லி பற்றிய சுவாரஸ்ய தகவல்களும் ரெசிபிஸும் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. BJP government in West Bengal presents first full budget focusing on social welfare, infrastructure development and employment, announces a slew of women-centric schemes. BRICS National Security Advisors meeting begins in New Delhi to discuss emerging security challenges. External Affairs Minister Dr. S. Jaishankar arrives in Mongolia to hold meeting with his counterpart to deepen economic ties. IMD forecasts heavy to very heavy rainfall over Assam and Meghalaya today. And in FIFA World Cup, Egypt beat New Zealand 3-1 to secure first ever World Cup victory. In a major employment and welfare push, the BJP-led West Bengal government today presented its first full budget 2026-27, focusing on social welfare, infrastructure development and employment, and also announced a slew of women-centric schemes. Presented today by Finance Minister Swapan Dasgupta, has announced the recruitment for 1 lakh vacant posts across various state departments. 33% of these new positions will be reserved for women. We have a detailed report from our Kolkata correspondent.
2: The government proposed a 20% hike in dearness allowance for government and semi-government employees, teachers and teaching staff. Pensioners will also benefit from this increase, which will take effect from 1st October. Presenting a deficit budget of 6,070 crore, Finance Minister Swapan Dasgupta called it a roadmap for building a developed Bengal. He also revealed that the state's debt now stands at over 8 lakh crore rupees, making financial discipline a major challenge. The budget includes recruitment for 1 lakh vacant posts, 20,000 in the police force and 50,000 teachers. 33% of these jobs will be reserved for women, with an additional 10% reserved for Agniveers. Key allocations include rupees 36,000 crore for the Annapurna Yojana, over rupees 8,500 crore for agriculture, rupees 8,000 crore for food and supplies, rupees 7,000 crore for higher education, and nearly rupees 18,000 crore for home and hill affairs. The government also announced salary hikes for para teachers, civic volunteers, and village police. Anganwadi and ASHA workers will receive an additional rupees 5,000 monthly honorarium, while midday meal cooks will get rupees 1,000 more. Further measures include setting up a tea board for workers' welfare, Ayushman Bharat health cards for migrant laborers, and the One Nation One Ration scheme. In his speech, the finance minister pledged to build a corruption-free administration, promising citizen services that are simpler, more transparent and accountable. Shondipan Dasgupta, Akashvani News, Kolkata.
1: The BRICS National Security Advisors meeting is underway in New Delhi. The two-day meeting, being chaired by National Security Advisor Ajit Doval, brings together security chiefs from the bloc's 11 member countries. These include India, Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, Iran.

0: மறக்க முடியாத, மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்கள். ஆம் நேர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் முதற் பாடலாக ஒலிக்க இருக்கிறது கௌரவம் திரைப்பட பாடல். பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.
1: கண்ணா

0: காலங்கள் மாறினாலும் நம் காதுகளில் என்றும் மாறாத ரீங்காரமாய் இந்த பழைய பாடல்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் என்றும் இனியவை. நேரம் 2:20:36. அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது என் அண்ணன் திரைப்பட பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் கே வி மகாதேவன், பாடலுக்கு குரல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள்.
1: கடவுள் ஏன் கல்லானான்

நேரம் 2:24:23. நினைவுகளின் நீட்சியில் என்றும் நீங்காத சுகமாய் இணைந்திருக்கிறீர்கள். இது என்றும் இனியவை. வழங்குவது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்பட பாடல். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் மற்றும் TK ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கவிஞரசர் கண்ணதாசன். பாடியவர் PB ஸ்ரீனிவாஸ்.

நேற்றைய நினைவுகளோடும் இன்றைய மகிழ்வோடும் என்றும் என்றும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆம், இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது படம் சூரியகாந்தி. பாடலின் குரல் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள், இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.

நேரம் 2:33 9 என்றும் இனியவையில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடலாக ஆலயமணி திரைப்படத்திற்காக பாடிய குரல் TM சவுந்தரராஜன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்.

வார்த்தைகள் சுருங்கும் இடத்தில் ராகங்கள் விரியும். அந்த ராகங்களின் சங்கமத்தில் இணைந்திருந்தோம். ஆம் நேயர்களே, இன்றும் இனியவையில் நிறைவாக வரும் பாடலின் படம் நேற்று இன்று நாளை. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலின் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடலாசிரியர்கள் புலமைப்பித்தன் முத்துலிங்கம்.

0: நேரம் 2:40:15. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஷ் பண்டாரி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் வித்யநபிதி கஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து டுன்டினி சிடியா என்ற பாடத்தை பார்ப்போம். இப்போது டுன்டினி பறவையின் கதை சுருக்கத்தை பார்ப்போம். பசுமை நிறைந்த காட்டில் ஒரு டுன்டுனி பறவை தனது கூட்டை கட்டி கொண்டு வசக்க தொடங்கியது. அந்த காட்டில் மைனா வெகு நாட்களாக வசித்து வந்தது. அந்த மைனா விரைவில் யாருடனும் நண்பனாகிவிடும் குணம் கொண்டது. உடனேயே அந்த மைனா தனது இறக்கையை விரித்து கொண்டு எலுமிச்சை மரத்தில் உட்கார்ந்து கொண்டு இனிமையான குரலில் பேசத் தொடங்கியது. இந்த வீட்டில் வசிப்பது யார்? இதற்கு டுன்டுனி பறவை, நான் சோனார் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன், எனது நண்பனாக நீ இருப்பாயா என்று மைனாவை கேட்டது. இதை கேட்டவுடன் மைனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. புது நண்பனுடன் நாள் முழுவதும் ஆகாயத்தில் சுற்றி கொண்டிருந்தது. சீதா பழத்தின் மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதா பழத்தை சாப்பிட்டனர். வீசும் காற்றில் இருவரும் தனது சிறகுகளை விரித்துக் கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்து இருப்பார்கள். இரவு சூழ ஆரம்பித்தவுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பி விடுவார்கள். இருவருக்கும் இடையேயான நட்பு ஆழமாக வளர தொடங்கியது. ஒருவரில் எவராவது நோய்வாய்ப்பட்டால் உதவி கொண்டு வந்திருந்தனர். 2 வருடங்கள் கழித்து டுன்டுனி பறவைக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது. அது வெகு தொலைவு சென்று அதற்கு உணவு கொண்டு வந்து கொண்டிருந்தது. தினமும் காலை அதை தனியாக விட்டுவிட்டு உணவு கொண்டு வர சென்றுவிடும். மண்பானை செய்பவர்களின் குடியிருப்பிற்கு போய் அவர்கள் காய வைக்கும் தானியத்தில் இருந்து சிறிதளவை எடுத்துக்கொண்டு தன் குஞ்சிற்கு ஆசையுடன் ஊட்டிவிட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் தனது குஞ்சிற்கு உணவு கொண்டு வர சென்ற டுன்டுனி வெகு நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதன் குஞ்சு பயத்தால் விம்மி விம்மி அழத் தொடங்கியது. அதே நேரத்தில் மைனா அந்த வழியாக தனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தது. அழுகை சப்தம் கேட்டு அது கொஞ்சம் நின்றது. டுன்டுனியின் குஞ்சிற்கு ஏதோ ஆபத்து என்றும் புரிந்து கொண்டது. பின்னர் நடந்தது எல்லாவற்றையும் அந்த குஞ்சு மைனாவிடம் சொன்னது. மைனாவிற்கு இப்போது எல்லாமே புரிந்தது. டுன்டுனி விவசாயியின் தானியத்தை எடுக்கும் நேரத்தில் பிடித்து வைத்திருப்பான் என்று தெரிந்து கொண்டு அதன் குஞ்சிற்கு ஆறுதல் அளித்துவிட்டு பறந்து சென்று அந்த மண்பானை செய்பவரின் குடியிருப்பை அடைந்தது. அது நினைத்தது போல் டுன்டுனி ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்தது. உடன் மைனா டுன்டுனியிடம் தங்களது பாஷையில் பேசத் தொடங்கியது. டுன்டுனி தனது குஞ்சை பற்றி விசாரித்து அழத் தொடங்கியது. பின்னர் மறுநாள் விவசாயி நிலத்திற்கு காலை சென்றவுடன் தான் வந்து விடுவதாக சொல்லிவிட்டு சென்றது. மறுநாள் காலை விவசாயியும் தனது மகனிடம் டுன்டுனி பறவையின் கூண்டை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு நிலத்திற்கு சென்று விட்டான். மைனா தான் உட்கார்ந்திருந்த மரத்தில் இருந்து சிகப்பு நிற பழங்களை அந்த பையன் உட்கார்ந்திருந்த திண்ணையில் விழுமாறு செய்தது. அவனும் பழத்தை பார்த்தவுடன் அதை நோக்கி சென்றான். பழம் சுவையாக இருந்ததால் இன்னும் ஒரு பழத்தை மரத்திலிருந்து பறிக்க ஓடத் தொடங்கினான். அப்போது மைனா கூண்டை திறந்து டுன்டுனியை விடுவித்தது. பின்னர் இருவரும் வீட்டை நோக்கி பறக்க தொடங்கினர். வழியில் விவசாயி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்து, நாங்கள் எங்கள் வீட்டிற்கு செல்கிறோம், திரும்ப வரமாட்டோம், உன்னிடமிருந்து விடை பெறுகிறோம் என்று பாடிக்கொண்டே சென்றனர். ஹர்ஷ் படி.
1: ஹரா பரா ஜங்கல்.
2: பச்சை பசையலான காடு, ஜங்கல் காடு, இதற்கு வன் என்று சொல்லும் உண்டு.

0: ஜித்னி தூர் திகாய் படுறாஹே கனி ஹரியாலி ஹே.
1: எவ்வளவு தொலைவு பார்த்தாலும் அடர்ந்த பசுமைதான், ஹரியாலி பசுமை.
0: சூரிய தேவ் ஜப் பூரப் மே ஆஸ்மான் கோ ஆல்த்யா கே ரங் சே ரங் கர் ஹஸ் உட்டே ஹே தபி இஸ் வன் கா கோனா கோனா ஆலோகித் ஹோ உட்டதா ஹே.
1: சூரியன் கிழக்கு திசையில் ஆகாயத்தில் சிகப்பு நிறத்தோடு சிரிக்கும் நேரத்தில் இந்த காட்டின் ஒவ்வொரு மூலையும் பிரகாசிக்க தொடங்கின. ஆலோகித் பிரகாசித்தல்.
0: பத்ஜட் கே உதாஸ் மௌசம் மே பி இஸ் ஜங்கல் கே விபின் ரங்கோ கே பக்ஷி கீத் காதே ஹே.
1: இலையுதிர் காலத்தின் சோகமான பருவத்தில் கூட இந்த காட்டில் விதவிதமான நிறங்களையுடைய பறவைகள் பாட்டு பாடுகின்றன. மௌசம் காலநிலை விபின்ன வெவ்வேறு பலவிதமான ரங் நிறம்.
0: ஹர் பேட் மே தப் பி ஃபூல் கில்தே ஹே.
1: ஒவ்வொரு மரத்திலும் அப்போது கூட பூக்கள் மலர்கின்றன. கில்னா மலர்தல்.
0: ஷாம் கோ ஜப் அந்தகார் கிர்னா ஷுரு ஹோதா ஹே தப் சபி சமஜ் ஜாதே ஹே கி அப் கர் வாபஸ் ஜானே கா சமய் ஹோ கயா ஹே.
1: மாலை எப்பொழுது இருட்டத் தொடங்குகிறதோ அப்போது எல்லோரும் வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்கின்றனர். அந்தகார் இருள், பிரகாஷ் இதன் எதிர்ப்பதமாகும். ஷுரு ஹோனா தொடங்குதல், சமாப்த ஹோனா இதன் எதிர்ப்பதமாகும்.
0: இஸ்கே பாத் ஷுரு ஹோதி ஹே ராத் கி நிர்வதா.
1: இதற்கு பிறகு இரவின் அமைதி தொடங்கும், நீரவதா அமைதி.
0: ஏக் தின் இசி ஜங்கல் மே டுன்டுனி சிடியா நே அப்னி கிரஹஸ்தி பசாயி.
1: ஒரு நாள் இதே காட்டில் டுன்டுனி பறவை வசிக்க வந்தது.
0: வஹ கஹா சே ஆயி தி இசே கோய் நஹி ஜான்தா தா.
1: அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாது.
0: ஏக் தின் சுபே சபி நே தேகா கி நிம்பு கே பேட் கே ஆகே கி டால் பர் ஏக் சோட்டா சா கர் பனா தா.
1: ஒரு நாள் காலை எலுமிச்சை மரத்திற்கு முன்னால் ஒரு கிளையில் ஒரு சிறிய வீடு கட்டப்பட்டு இருந்தது. சுப காலை, ஷாம் மாலை இதன் எதிர்ப்பதமாகும். நீம்பு கே பேட் எலுமிச்சை மரம், கே ஆகே முன்னால், கே பீச்சே இதன் எதிர்ப்பதமாகும். டால் கிளை, சோட்டா சிறிய, படா இதன் எதிர்ப்பதமாகும். கர் வீடு.
0: ஜாட் ஃபுன் சே சஜாயா ஏக் கர்.
1: ஒரு வீடு காய்ந்த குச்சிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சஜானா அலங்கரித்தல்.
0: சப்கோ பஹோத் அச்சா லகா இஸ் வன் கி சப்சே புராணி நிவாசி தி மேனா ஹமேஷா குஷ் மிஜாஜ்.
1: இந்த காட்டின் எல்லாவற்றையும் விட வெகு நாட்களாக வசிப்பது மைனா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். குஷ் மிஜாஜ் சந்தோஷமாக இருத்தல்.
0: கிசி சே ஜகடா நஹி, கிசி சே மாரா மாரி நஹி.
1: யாருடனும் சண்டை இல்லை, யாருடனும் சச்சரவும் இல்லை. ஜகடா சண்டை, மார் மாறி மாறா மாறி சச்சரவு.
0: கிசி சே தோஸ்தி கர்னே மே பி உசே தேரி நஹி லக்தி தி.
1: யாருடனும் நண்பனாக ஆகுவதற்கு அதற்கு வெகு நேரம் ஆகாது.
0: அப் நயே படோசி சே தோ தோஸ்தி கர்னே ஹி தி.
1: இப்போது புது அண்டை வீட்டுக்காரரோடு தோழமை செய்ய வேண்டியிருந்தது. நயே புதிய, புராணே இதன் எதிர்ப்பதம்.
0: உஸ்னே ஜட்பட் அப்னே பர் ஃபேலாயே ஔர் ஜா பேட்டி நிம்பு கி டால் பர்.
1: அது உடனேயே தனது இறக்கைகளை விரித்து கொண்டது, மேலும் எலுமிச்சை மரக்கிளையில் போய் உட்கார்ந்தது. ஜட்பட் உடனேயே.
0: இஸ்கே பாத் மீட்டே கலே சே போலி.
1: இதன் பிறகு இனிமையான குரலில் பேசியது. மீட்டே இனிமையான.
0: இஸ் கர் மே ஹே ரஹதா கௌன் பூச் ரஹி ஹே தும் சே மைனா.
1: இந்த வீட்டில் வசிப்பவர் யார், மைனா உன்னிடம் கேட்கிறது.
0: ஜோ பி ஹோ தும் க்யோ ஹோ மௌன்.
1: எதுவாக இருந்தாலும் நீ ஏன் மௌனமாக இருக்கிறாய், மௌன் மௌனம்.
0: யே சுன்கர் டுன்டுனி சிடியா அப்னே கர் சே பஹார் ஆ கயி ஔர் ஹஸ் கர் போலி.
1: இதை கேட்டவுடன் டுன்டுனி பறவை தனது வீட்டிலிருந்து வெளியே வந்தது, மேலும் சிரித்து கொண்டே பேசியது. பாகர் வெளியே, அந்தர் இதன் எதிர்ப்பதமாகும். ஹஸ்னா சிரித்தல், ரோனா இதன் எதிர்ப்பதம்.
0: சோனா காவ் சே ஆயி மே சாத்தி நை கோய் அப்னா சாத்தி பனோகே கியா தும் மேரே.
1: சோனா கிராமத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு நண்பன் யாரும் இல்லை, நீ எனது நண்பனாக இருப்பாயா. சாத்தி நண்பன், தோழன், தோஸ்த் என்று சொல்லும் இதற்கு உண்டு.
0: யே சுன்கர் மைனா கி பாஞ்சே கில் கயி.
1: இதை கேட்டதும் மைனாவின் முகம் மலர்ந்தது. கில்னா மலர்தல், முர்ஜானா இதன் எதிர்ப்பதமாகும்.
0: நயா தோஸ்த் பாக்கர் உஸ்கா மன் பிரசன் ஹோ உட்டா.
1: புது நண்பனை கிடைத்ததால் அதன் மனது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. பிரசன்ன ஹோனா மகிழ்ச்சி அடைதல், அப்பிரசன்ன ஹோனா இதன் எதிர்ப்பதம்.
0: இஸ்கே பாத் தோனோ சாரா தின் ஆகாஷ் கி சேர் கர்த்தே ரஹே.
1: இதன் பிறகு இருவரும் பகல் முழுவதும் ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்தன.
0: ஷரீஃபே கே பேட் பர் பேட் கர் ஷரீஃபா காயா.
1: சீதாப்பழ மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சீதாப்பழத்தை சாப்பிட்டன. ஷரீஃபே கே பேட் சீதாப்பழ மரம்.
0: ஃபரர் ஃபரர் ஹவா கே ஜோகே மே தோனோ பங்கோ கோ மிலாகர் குச் தேர் பேட்டி ரஹி.
1: வீசும் காற்றில் இருவரும் சிறகை சேர்த்து கொண்டு சிறிது நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கும்.
0: ராத் கிர்னே பர் தோனோ அப்னே அப்னே கரோமே லோட் ஆயி.
1: இரவு சூழ ஆரம்பித்தவுடன்

0: தங்களது வீட்டிற்கு இருவரும் திரும்பினர். லவுட் ஆனா திரும்புதல், இதற்கு வாபஸ் என்று சொல்லும் உண்டு.
1: இஸ் தரா தோனோ கி தோஸ்தி ஆயிஸ்தா ஆயிஸ்தா கேரி ஹோதி கயி.
0: இவ்வாறு இருவரின் நட்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழம் பெற தொடங்கியது. ஆகிஸ்தா ஆகிஸ்தா கொஞ்சம் கொஞ்சமாக கஹரி ஆழம்.
1: தின் ஓர் மஹினே பீத்தே கயி.
0: நாட்களும் மாதங்களும் கழிய தொடங்கின. மஹீனா மாதம்.
1: தோனோ கா பியார் படுத்தா கயா.
0: இருவரின் அன்பும் வளர்ந்து கொண்டே இருந்தது. பியார் அன்பு நேசம்.
1: தோனோ ஏக் தூசரே பர் ஜான் சிடக்தி. தோனோ மேசே கோய் பி ஏக் தூசரே கோ தேகே பினா ஏக் தின் பி நஹி ரஹ சக்தி.
0: இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் உயிராக இருக்க தொடங்கினர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியவில்லை.
1: மைனா கி தபியத் கராப் ஹோனே பர் டுன்டுனி ஜல்தி சே உட்கர் உஸ்கே பாஸ் பஹுஞ்ச் ஜாதி ஔர் உஸ்கீ சேவா டெஹல் மே லக் ஜாதி.
0: மைனாவின் உடல்நிலை குன்றிய போது டுன்டுனி விரைவிலேயே பறந்து அதனை வந்தடையும், மேலும் அதற்கு உதவி செய்ய தொடங்கும். தபியத் உடல்நிலை
1: உட்கார்ந்து
0: பிறகு டுன்டுனிக்கு ஒரு அழகான குஞ்சு பிறந்தது.
1: ஹர் சமய அப்னே நரம் பங்கோ கோ கோல்கர் அப்னி மா கி கோதுமே பேட்டா ரேதா.
0: எப்பொழுதும் தனது மிருதுவான சிறகை திறந்து கொண்டு தனது தாயின் மடியில் உட்கார்ந்திருந்தது.
1: டுன்டுனி உஸ்கே லியே தூர் சே கானா லாத்தி.
0: டுன்டுனி அதற்கு தூரத்திலிருந்து உணவு கொண்டு வந்தது.
1: ரோஸ் சுபே உசே கர் மே அகேலா சோட்கர் போஜன் கி தலாஷ் மே நிக்கல் ஜாதி.
0: தினமும் காலையில் அதை வீட்டில் தனியாக விட்டுவிட்டு உணவை தேடி புறப்பட்டுவிடும். அகேலா தனியாக, தலாஷ் தேடுதல்.
1: ஜங்களோ கேத்தோ கோ லாங்தி சீதே சலி ஜாதி வஹ குமாரோ கி பஸ்தி மே.
0: காடுகளையும் வயல்களையும் தாண்டி அது நேராக மண்பானை செய்பவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றது. லாங்னா தாண்டுதல், பஸ்தி இருப்பிடம், கும்ஹார் மண்பானை செய்பவர்.
1: சுபே தூப் சட்னே பர் வஹா கே லோக் சுகானே கே லியே தான் பிச்சா தேதே.
0: காலையில் வெயில் வந்தவுடன் அங்கிருக்கும் மக்கள் தானியங்களை காய வைத்துக் கொண்டிருந்தனர். சுகானா காய வைத்தல், தான் தானியம்.
1: தான் அப்னே சோன்ச் மே பர் கர் டுன்டுனி அப்னே கர் லே ஆதி ஔர் அப்னே பச்சே கோ படே பியார் சே கிலாதி.
0: தானியத்தை தனது அலகில் டுன்டுனி தனது வீட்டிற்கு கொண்டு வந்து தனது குஞ்சிற்கு அன்போடு ஊட்டிவிட்டது.
1: பஹுத் குஷி சே உஸ்கே தின் கட் ரஹே தே.
0: மிகுந்த சந்தோஷமாக அதன் நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன.
1: ஏக் தின் சுபே உட்கர் டுன்டுனி அப்னே பச்சே கே லியே கானா லேனே ஜோ நிக்லி தோ லாட் கர் நஹி ஆயி.
0: ஒரு நாள் காலையில் எழுந்து தனது குஞ்சிற்காக உணவு கொண்டு வர சென்ற டுன்டுனி திரும்ப வரவில்லை.
1: இதர் ஆஸ்மான் பர் காலே காலே பாதல் கிர்னே லகே.
0: இங்கே ஆகாயத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து கொள்ள ஆரம்பித்தன. காலே காலே பாதல் கரு நிற மேகங்கள்.
1: அப் ஷாயத் ஆந்தி ஓர் துஃபான் ஆயி.
0: இப்போது புயலும் கடும் காற்றும் வந்தன. ஆந்தி கடும் காற்று, தூஃபான் புயல்.
1: தேக்தே தேக்தே சரர் சரர் ஹவா சல்னே லகி.
0: பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக காற்று வீச தொடங்கியது.
1: டுன்டுனி அபி தக் லாட் கர் நஹி ஆயி தி.
0: டுன்டுனி இதுவரை திரும்பவில்லை.
1: டர் கே மாரே உஸ்கா பச்சா சீக் சீக் கர் ரோனே லகா.
0: பயத்தால் அதன் குஞ்சு சப்தமிட்டு அழத் தொடங்கியது.
1: உசி சமய மைனா உஸ் ரஸ்தே சே அப்னே கர் லாட் ரஹி தி.
0: அதே நேரத்தில் மைனா அந்த வழியில் திரும்பிக் கொண்டிருந்தது.
1: ரோனே கி ஆவாஸ் சுன்கர் வஹ ருக் கயி.
0: அழும் சப்தம் கேட்டு அது நின்றது. ஆவாஸ் சப்தம்.
1: ஹோ சக்தா ஹே கோய் விபத்தி ஆயி ஹோ ஜல்தி சே உஸ் ஓர் உட்கர் ஆயி.
0: ஏதோ ஆபத்து வந்துவிட்டிருக்கும் என்று சீக்கிரமாக அந்த பக்கம் பறந்து வந்தது. விபத்தி ஆபத்து.
1: தர்வாசே கே சாம்னே ருக்கர் போலி.
0: கதவின் எதிரில் நின்று பேசியது.
1: கியோரே பச்சே ஆஜ் கியா ஹுவா.
0: என்ன குழந்தையே, இன்று என்ன நடந்தது?
1: மானே தும்கோ பீட்டா ஹே கியா.
0: அம்மா உன்னை அடித்தாரா? பீட்னா அடித்தல்.
1: மே உஸ்கோ தம்காவுங்கி.
0: நான் அவரை அதட்டுவேன். தம்கானா அதட்டுதல்.
1: அப் ரோனா சுப்போஜா.
0: இப்போது அழாதே, அழுவதை நிறுத்து.
1: மைனா கி பாத் சுன்கர் டுன்டுனி கே பச்சே மே ஜான் மே ஜான் ஆயி.
0: மைனாவின் வார்த்தைகளை கேட்டு டுன்டுனியின் குழந்தைக்கு உயிர் வந்தது.
1: ஜல்தி சே தோட் கர் உஸ்கே பாஸ் ஆயா.
0: சீக்கிரமாக ஓடி அவரிடம் வந்தது.
1: ஆங்கே போச்சதே ஹுயே கஹா.
0: கண்களை துடைத்துக் கொண்டு அது சொன்னது.
1: தூர் காவ் மே கயி சுபே மஹா சோட் அகேலே கயி முஜே மா.
0: காலையில் வெகு தொலைவில் இருக்கும் கிராமத்திற்கு அம்மா சென்றார். என்னை தனிமையில் விட்டு விட்டு சென்றார் அம்மா.
1: மா ஜோ கயி லோட்டினா அப்தக் ரோனா கேசே ஹசி லே கயி மா.
0: சென்ற அம்மா இப்போது வரை திரும்பவில்லை. அழாமல் எப்படி இருப்பேன்? எனது சிரிப்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அம்மா.
1: ஏ சுன்கர் தோ மைனா பி பஹுத் சிந்தித் ஹுயி.
0: இதை கேட்டவுடன் மைனா மிகவும் கவலையடைந்தது. சிந்தித் ஹோனா வருத்தப்படுதல், கவலையடைதல்.
1: கியா ஹுவா ஹோகா வ சமஜ் கயி.
0: என்ன நடந்திருக்கும் என்று அது

0: முடிந்து கொண்டு விட்டது. சரி ஹர்ஷ், இத்துடன் இந்த பாடத்தை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் ஹரிஷ் பண்டாரி. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை 8 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை 7 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் கெடார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி, வேலூர், ஏழுமலை, பால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியார் திட்டப்பகுதி, தொழுதூர், சோலையாறு, சென்கொனா, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, செங்கல்பட்டு மாவட்டம் கொல்லப்பாக்கம், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை, கலசப்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வீரகனூர், சென்னை மடிப்பாக்கம், முக்கியம், துறைப்பாக்கம், லப்பைக்குடிக்காடு, சேந்தமங்கலம், சோழிங்கநல்லூர், தோகைமலை, விழுப்புரம், மேடவாக்கம், சிவகாசி, கிருஷ்ணராயபுரம், பள்ளிக்கரணை, தரமணி, செய்யாறு, உதகமண்டலம், கள்ளக்குறிச்சி, வீக்களத்தூர், சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேடசந்தூர், கோலியனூர், கிருஷ்ணாபுரம், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், சென்னை ஈஞ்சம்பாக்கம், கொப்பம்பட்டி, மாயனூர், கலையநல்லூர், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், பள்ளிக்கரணை, சாத்தூர், நேமூர், ரிஷிவந்தியம், வளவனூர், கொடிவேரி, செங்குன்றம், எறையூர், கண்ணகி நகர், தென்கனிக்கோட்டை, கொரட்டூர், சேந்துரை, தியாகதுர்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், தாத்தையங்கார்பேட்டை, திருவள்ளூர், அகரம்சீகூர், பெரம்பலூர், உத்திரமேரூர், சிதம்பரம், கீழச்செருவாய், லக்கூர், கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், மேலூர், கேடி, கஞ்சனூர், கீழ்ப்பாடி, மீனம்பாக்கம், பெருங்குடி, மகாபலிபுரம், சோழவரம், சேலமாத்தூர், சென்னை அடையார் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கடலூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது தெலுங்கானா முதல் ராயலசீமாவை கடந்து மன்னார் வளைகுடா வரையுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை

நேரம் 3:15 பன்மொழி பாடல்களில் இணைந்திருக்கிறோம். பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக டேடி கூல் என்ற மலையாள படத்திற்காக பாடியிருக்கும் குரல்கள் ஸ்வேதா மோகன், சானந்த் உன்னிதன், ஆதித்ய கிருஷ்ணா, அமிர்தா கிருஷ்ணா. டேடி.

super, super dad. பன்மொழி பாடல்கள் இது. நேரம் 3:18:32. பன்மொழி பாடல்களை அடுத்ததாக குஷி என்ற தெலுங்கு படத்திற்காக பாடியிருக்கும் குரல்கள் உதித் நாராயண், கவிதா சுப்பிரமணியன்.

0: பன்மொழி பாடல்களில் நிறைவாக வருவது மீண்டும் ஒரு மலையாள மொழி திரைப்படம். கருமாடி குட்டன் என்ற படத்திற்காக பாடியிருக்கிறார் கலாபவன் மணி.
1: Thank you.

0: நிறைவு பெற்றது பன்மொழி பாடல்கள்.
1: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை,

0: நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேர்லி நமது முதன்மை அலைவரிசை வழங்க உள்ள சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:30 உழவர் உலகம். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராணசிங்குப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 9:30 அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம். இதன் ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால், அமைப்பு வேலு ஹரிஹரன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 3:30 14:00. சங்கீத சாரல் நிகழ்ச்சி இது. இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எம் லலிதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறுகிறது.

சங்கீத சாரலில் தொடக்கமாக மகா கணபதிம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ராகம் நாட்டை, தாளம் ஏக தாளம்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: எப்படி இருக்கப்பா?
0: என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
2: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொள்ளாற்றல் இல்ல. அது எங்க ஸ்வீட்?
3: ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
4: நேரம் 3:37. இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எம் லலிதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக புரோசியச வாரெவரே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதி தாளம்.

இன்றைய சங்கீதசாரில் டாக்டர் எம் லலிதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக தருணம் இதம்மா என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரிகள் கிருதி, கௌளிபந்து ராகம், ஆதி தாளம்.

சங்கீத சாரலில் நிறைவாக வருவது ஸ்ரீ சக்ரராஜ என தொடங்கும் அகத்தியர் பாடல் ராகமாளிகை ராகம் ஆதிதாளம்.

0: நேர்களே, இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எம் லலிதா அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெற கேட்டோம்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர்

0: உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேரம் 4 மணி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

ஜெயசக்தி பிக்சர்ஸின் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் ஏ நாகேஸ்வர ராவ், டி எஸ் பாலையா, வி கே ராமசாமி, கே ஏ தங்கவேலு, இ ஆர் சகாதேவன், அஞ்சலி தேவி, ஜி சகுந்தலா, ராஜ சுலோச்சனா, கே மாலதி, மாஸ்டர் ஆனந்த் ஆகியோர். இசை ஏ ராஜேஸ்வர ராவ், ஏ அனுமந்த ராவ். இயக்கம் டி ஆர் ரகுநாத்.

0: ஜாபர் என்ன தீர்க்க ஆலோசனை? மனிதனுடைய பேராசை அவனை விட பலமானது. எவ்வளவு சக்திகளை பெற்றிருந்தாலும் பொல்லாத மனம் போதும் என்று சொல்வது
1: இல்ல. எந்த சக்தியை பெற்று விட்டேன் யாகோ? சுடுகாட்டில் பல நாட்கள் ஜபம் செய்து இந்த உருமாற்றம் மந்திரக்கோலை பெற்றேன். எத்தனையோ பூதங்களின் ரத்த பசியை தீர்த்தேன். அதற்கு பலன் இந்த மாய மோதல்.
0: இது போதாதா ஜாபா?
1: போதாதா. இவையெல்லாம் மிகச்சிறிய விந்தைகள். ஆனால் நினைத்துவிடன் சகல காரியங்களை சாதிக்கவும் ஒன்றை சிருஷ்டிக்கவும் சென்று கொண்ட புதிய சாதனம் ஒன்று கிடைக்கும். யாகோ, கிடைக்குமா சொல் யாகோ. உனக்கு தெரிந்திருக்கும்
0: ஜாபா, அல்லாஹ் கொடுத்ததை வைத்துக் கொண்டு திருப்திப்பட வேண்டும். அதிகமான மந்திர சக்தியை பெற வேண்டுமானால் அதிகமான பாபங்களை செய்ய நேரும். பாபங்களை செய்ய செய்ய தண்டனக்கரம் உயர்ந்து கொண்டே வரும்.
1: யாகோ, என் ஆர்வத்திற்கு நீ அணை போடுகிறாய்.
0: இல்லை, உன் அறிவுக்கு அமைதியை தருகிறது.
1: எனக்கு வேண்டியது அமைதி அல்ல, சக்தி. அகில உலகத்தையும் ஆட்சி படைக்கும் மகா சக்தி. சொல் யாகோ.
0: ஜாபர், மனதாலும் நினைக்க முடியாத அபூர்வ சக்தி வாய்ந்த பொருள் இந்த உலகத்தில் ஒன்றுதான் இருக்கிறது.
1: என்னது?
0: அது காரகோரா மலையில் உள்ள ஒரு குகையில் இருக்கிறது. தந்தை இழந்த சிறுவனாகவும் தாய் ஒரே மகனாகவும் வலது கையில் ஏழு மச்சம் உள்ள ஒரு ஏழை பையனால் தான் பெற முடியும். அது ஒன்னார் எப்படி எடுக்க முடியும்?
1: அந்த பாக்கிசாலி யார் என்பதை பார்க்கலாம் வா. அல்லாவுத்தீன், நாவில்லாதவன் வாயில் ஊற்றப்படுகிறது தேன். அனுபவிக்க தெரியாதவன் கையில் சிக்க போகிறது அந்த அபூர்வ விளக்கு. யாகோ, இந்த செய்தி சொன்னதற்காக உனக்கு இனிய விருந்து செய்ய போகிறேன். சம்மதம் தானே?
0: நேத்ராந்தமான நடனத்தையும் நீ பார்க்க போகிறாய்.

யாகோப், இப்பொழுது நீ கொடுக்க இழந்த தேன், விஷப்பல் இழந்த பாம்பு, நீ கற்ற வித்தை இனி உனக்கு பயன்படாது.

0: உன் வாயை கட்டிவிட்டேன். ஜாபோ, மாயவளைக்கு உள்ள இடத்தை நீ என்னிடம் சொன்னதை போல் மற்றவனிடமும் சொல்லத்தானே செய்வாய். இனி உன்னால் யாரிடமும் சொல்ல முடியாது. யாகோ, உடன் பிறந்த சகோதரனிடமும் ரகசியத்தை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது யாகோ. ஓ, விடுதலை! அதற்கு காலம் வரட்டும். புறப்பட்டு மாயவளை கழித்து வரலாம். சிதாரா,
1: அரே அல்லா, என் நசீப் சரியில்லை. இந்த வசீர் மகனுக்கு வாஜாரா மாட்டிக்கிட்டேன். டே அப்பா கண்ணு, உனக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள எனக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற கனக ஞானமும் கரைஞ்சு போயிருந்தாங்கப்பா.
2: நல்லா இருக்கு நீங்க சொல்லி கொடுக்கற பாடம். சந்தேகத்துக்கு பையன் சில கேள்வி கேட்டா சலிச்சுக்கிறீங்களா?
3: பேகம் சாஹிப், மௌலானாவுக்கே பாடம் சொல்லி கொடுக்குறியா?
1: உடனடியா பதவி நீக்கமும் ஆயி போச்சு. உது
3: பதவி நீக்கமா? பேகம் சாஹிப், என்ன இது?
2: மௌலானா சொல்லி கொடுக்குற பாடம் பையன் மண்டையில ஏறவே இல்லை.
1: ஆமா, கொஞ்சம் கூட ஏறவே இல்லை.
3: மௌலானா பாடம் என்ன? கல்விக்கும் நாம் பெற்ற மகனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு அவர் என்ன செய்வாரு?
1: ஆமாம், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்?
2: அதுக்காக சந்தேகத்தை கேட்ட பையன் இல்ல சொல்லுனா விழுவது. சித்தி பாடம் சொல்லிக் கொடுக்கவா இந்த கட்டி தங்கத்தை நான் பெற்றேன்?
1: ஆமா, வாத்தியார்கள் அடிக்கிறதுக்காகவா தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து விட்டுருக்காங்க?
3: மௌலானா, உமக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?
1: என் நிலைமை அப்படி உருது.
3: என்ன,
1: எந்த பக்கம் பேசினா பதவி நிலைக்கும்னு தெரியாம திண்டாடிட்டு இருக்கும். உருது,
3: கவலைப்படாதே, அடித்து பாடம் சொல்லிக் கொடுக்கும்.
1: அச்சா உது
2: மௌலானா, படிக்க வேண்டாம்.
1: பகுத் அச்சா, மேம் சாஹிப்.
3: மௌலானா,
1: மேம் சாஹிப்.
2: மௌலானா,
1: உசூர் உசூர், மேம் சாஹிப்.
3: மௌலானா, கடைசியாக என்ன சொல்லுகிறீர்?
1: என்னத்தை சொல்றது? அரசாங்கத்து பிள்ளைங்களுக்கு வாஜியாரா இருக்கிறத விட அன்னகாவடி பிள்ளைங்களுக்கு வாஜியாரா இருக்கிறேன் மேலும் நினைக்கிறேன். உசூர்
4: என்னை கொஞ்சம் பா.
2: வாடா, போகும்போது சித்திரக்காரனா போனேன், வரும்போது சங்கீதக்காரனா வந்துட்டியே. அம்மா, அங்க ஒரு பொண்ணு ஆடினா பாரு. அடடடா, இல்லா வளைஞ்சா. ஏமா, விடுப்பே இருக்காதோ? வீட்டை விட்டு வெளியே போகாம வேலை வாங்க ஒரு ஆள் இருந்தா நீ ஆட்டம் பார்க்க போவியா? உன் சித்தப்பா முத்தப்பா இருந்தா நீ இப்படி சோம்பேறிய திருவியா? மகன் போல நினைத்தவனை வளர்த்து உங்க அப்பா குவிச்சுக்கிட்டாருன்னு ஊரை விட்டு போயிட்டான். ஏமா, அவர் திரும்ப வரமாட்டாரா? யாரு கண்டா?
0: வெளியூர் புறப்பட வேண்டும். தேவையானதை தயார் செய். திரும்பி வர பல நாட்கள் ஆகலாம். முட்டாள், அல்லாவுத்தீன் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அவன் சித்தப்பன் ஒருவன் வெளியூர் போயிருந்தானா? இன்னும் திரும்பி வரவில்லையாம். அந்த வருத்தத்தில் அவன் தாய் அழுது கொண்டே இருந்தான். கிடைத்தது ஒரு தந்திரம்.
1: அது என்னவென்று
0: கேட்கிறாயோ அதை பத்தி உனக்கு என்ன அக்கறை? நடப்பதை பார்த்துக் கொண்டிருக்கதானே உன் வாயை கட்டினேன். தேவையானதை கவனித்துக் கொள்.
5: கட்டப்பட்டிருக்கும் புள்ளிமான் கண்ணீர் விடுகிறதோ சித்தாரா?
6: நீங்கள் இருவரும் போய்விட்ட பிறகு என் கதி?
5: கச்சிலை, நாங்கள் வரும் வரை நீ சிலையாக இரு. வந்தவுடன் பெண்ணாக மாறலாம்.
6: கல்லாக்கி என்னை கலங்க விடாதீர்கள். உயிரற்ற சடமாக்கி உலக அழகை பார்க்க முடியாத ஊமை சிலையாக்கி விடாதீர்கள். வேண்டாம் புதூர்.
5: கல்லாக மாறினாலும் உன் கட்டிலமை மாறாது. சாபத்திலும் உன் சௌந்தர்யத்தை காப்பாற்றி வருகிறேன். துன்பத்திலும் உனக்கு இன்பம் தானே, ஏன் கவலைப்படுகிறாய்?
6: வேண்டாம் உதூர்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலம்பனா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹுசூர், ஈரான் தேசத்து அடிமை வியாபாரி நான். பல சுல்தான்களுக்கு அழகு பெண்களை விற்று பெருமை பெற்றவன். தங்களுக்கும்
1: எனக்கு பணம் தேவை, பாலை தேவை. பேரி சம்பளத்தை போல் பெண்கள் விற்கப்படுவது எனக்கு பிடிக்காது. அது இஸ்லாம் மதத்திற்கே விரோதம். பெண்ணே, நீ விலை பொருளாக விற்கப்படுவதை பற்றி உனக்கு கேவலமா இல்லை?
2: இல்லை ஆலம்பனா, ஆலம்பனா. குறையை சொல்லும் பெண்ணிடம் கருணை காட்டுங்கள்.
1: பசீர், இவள் ஜனானாவில் வேலை பார்க்கட்டும். ஏ வியாபாரி, இவளுக்கு சம்பளம் தருவேனே தவிர விலை கொடுத்து வாங்க மாட்டேன். என்ன?
0: லாக் லாக் சுக்ரியா ஹுசூர், லாக் லாக் சுக்ரியா.

0: ಹೇಳ್ತಾರಾ? ನಾನು ಸೊನ್ನದಕ್ಕೆ ಯಾವ ಮೆರಿಕೆಟ್
1: ಅಣ್ಣಿ ಏನು ತೆರೀಲಿಯ? ನಾಂದ ಅಣ್ಣಿ ಮುಸ್ತಫಾ.
2: ಮುಸ್ತಫಾವಾ?
1: ஆமா அண்ணி,
3: உங்கள அடையாளமே தெரியலையே, என்ன இப்படி ஆயிட்டீங்க? பாவம், அன்போடு இருந்த அண்ணன் போயிட்டாரு.
2: அழாதே முஸ்தபா, அவரும் உன்னை கண்டுபிடிக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டார், நானும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்.
0: ஆ பேட்டா,
2: யாருமா இவரு? காணாம போன உன் சித்தப்பா முஸ்தபா, இவர் தான். அம்மா,
0: பொறுப்பில்லாத
2: மகனாகவே சுத்திக்கிட்டு இருக்கான். படிக்க வைக்கவும் பணம் இல்லை. சின்ன பிள்ளையில ஏதாவது தொழில் பழகிட்டாதானே பெரியவனா போனா சம்பாதிக்க முடியும்.
0: கவலைப்படாதீங்க அண்ணி, நான் நாளைக்கு வியாபார விஷயமா வெளியூர் போறேன். அல்லாவுதீனும் கூட கூட்டிட்டு போறேன். ஊர் சுத்துறதோட வியாபார விஷயத்தை பத்தியும் அவன் தெரிஞ்சுக்குவான்.
2: முஸ்தபா, என்னமோ அல்லாவுதீனை முன்னுக்கு கொண்டு வர பொறுப்பு உன்னைத்தான் சேர்ந்தது.
0: என்னங்க அண்ணி, வீட்டு செலவு கிரீட்டம் ஒரு 1000 ரூபா இருக்கும்.
2: 1000 ரூபா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: என்ன ஒரு வசந்த மனுஷன் ஆக்கி விட்ட உங்களுக்கு இது கூட செய்யல, என்ன பிரயோஜனம்?
2: முஸ்தபா, உனக்கு நல்ல மனசு, ஆண்டவர் சகல பாக்கியத்தையும் கொடுக்கணும். புறப்படலாமா பாபா?
0: அம்மா கிட்ட சொல்லிட்டு பாப்பா.
2: பேட்டா, அம்மா சித்தப்பா கூட போய் அவர் வியாபாரத்துக்கு துணையா இருக்கணும். அவர் பேச்சை தட்டக்கூடாது. நல்லதம்மா, நான் வரட்டுமா?
0: நான் வரட்டுமா அண்ணி?

0: खुल जाओ दरवाजा।
1: क्या बात अलाउद्दीन
0: बापा
1: वह कुलपो சுற்றியும் பார், அங்கு ஒரு விளக்கு இருக்கிறது, அதை கொண்டு வந்து என்னிடம்.
2: வேண்டாம் பாபா, யாக்கூப் தாத்தா, எனக்கு பயமா இருக்கு, என்னை விட்டுடுங்க, இந்த இருட்டு வழியில நான் எப்படி போவேன்?

0: பார்க்க பயங்கரமா இருக்கும் இந்த குகையில எப்படி பாபா போவேன்?
1: பயப்படாத, இந்த மோதிரத்தை போட்டுக்கொள், உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது.

0: Alauddin! Alauddin! போன உன காணவில்லையே.
1: அலாவுதீன் விளையாடாத விளக்க போ.

0: எவ்வளவு பயப்பட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அலாவுதீன். பத்மாஷ் முடிவாக கேட்கிறேன், விளக்க தெரியா இல்ல இந்த இருட்டு குகையில உன்ன முடிட்டு போகட்டுமா?
1: கண்டிப்பா தர மாட்டேன்.
2: அகந்தை பிடித்தவரே, யாருக்கும் பயன்படாமல் அழிந்து போகட்டும் அந்த விளக்கு.
0: வந்து போஜா.
3: பிறகு அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: பயப்பட வேண்டாம், இந்த மோதிரத்துக்கு நான் அடிமை. எனக்கு என்ன வேணும்?
2: அப்படியா? முதல்ல நான் எங்க அம்மா கிட்ட போகணும்.

0: உங்கள ஆபத்து, இது நமக்கு வேண்டாம். எல்லா சங்கடமும் இந்த விளக்காலதானே. இது மண்ணோடு மண்ணாகட்டும். போ.
1: என்ன குதிரையா யானையா? ஒரு ஏழு எடுத்துக்கு வாயில் மேல வச்சு ஏறிடுவோம்.
2: வேண்டாம், ஒரே பாச்சல்.
3: மலரை பற்றி ஆராய்ச்சிய யாஸ்மி, மங்கைகளுக்கு மனமுள்ள மலர்களையும் அழகான ஆடைகளையும் பற்றி ஆராய்ச்சி செய்யதான் பிடிக்கும். என் விஷயத்தில் அப்படி இல்லை. இந்த மலர் தொழில் எனக்கு பிடித்திருக்கிறது என்ன தெரியுமா? தெரியாது. அதுவும் ஊமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகான செடி.
1: அல்லா,
3: ஏண்டி தலையில காயம்பட்டு ரத்தம் வருமோ? மண்டை உடைஞ்சாலும் ரத்தம் வராதுமா. ஏன்னா தலையில களிமண் தான் இருக்கு.
1: மரியாதை வச்சுமே. இவரு மந்திரி மகனா? தவறுதா.
3: வாழத்தை போயா சும்மா கல்லடி பட்ட நாய் கொலைச்சுதானே தீரும். வாங்கம்மா போகலாம்.
1: எங்க போறது? ஏக்கியா பார், யாரா இங்க இருக்கும் போது?
3: யாரு எங்க போறது? பியாரியாவது ஒப்பாரியா

0: கைய துசேன் சாய்ப்பு, மூளை சரியா வேலை செய்யலையா பாபு?
1: ஆமா ரோஷனாரா தேகம், உங்களுக்கு தான் மூளை முத்தி வறண்டு உதிர்ந்து போச்சு. அதனாலதான் நாங்க சின்ன பிள்ளையில மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவ்வளவு சுழுவா இல்லன்னு சொல்றீங்க. ஆமா மோதிரம், மோதிரம்
0: விளையாட்டு பிள்ளையில போட்டா அது எதனையே ஆயிடுமா? சின்ன வயசுல மண்ணை கூடலாம் சாப்பாடுன்னு போட்டோம், சாப்பிட்டா இப்ப போட்டா மண்ண திம்பியா?
1: மண் என்ன, மண்ணாங்கட்டி என்ன? யாஸ்மியின் கையால விஷத்தை கொடுத்தாலும் குடிச்சிருவேன். அஞ்சு வயசுல மோதிரம் மாத்தனா என்ன, ஐம்பது வயசுல மோதிரம் மாத்தனா என்ன? நிக்கா நடந்தது என்னவோ பக்காதான். இந்த பார் மரியாதையா சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு, இல்ல இந்த மோதிரம் விஷயத்த ஊரறிய செய்திருவேன். அவர்தான்
0: வெளிநாடு நீர்வீழ்ச்சி பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற மாதிரி. யாஸ்மி இன்னும் என்ன வெக்கம் முகத்தை காட்டு.
2: கல்யாணம் ஆகாமே முகத்தை பார்க்க கூடாது, அதே நம்ம சம்பிரதாயம்.
1: ஐயே இந்த சம்பிரதாயத்தை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில போடு, உருண்டுகிட்டே போடு. சம்பிரதாயமா சம்பிரதாயம்? என்ன சம்பிரதாயம்? அழகான முகத்தை இப்படி துணியாரையா முடி வைக்கிறது? இது என்ன முழுகு பொம்மையா உருகிடுங்கிறதுக்கு?
2: ஆயிரம் சீர்திருத்தம் சொன்னாலும் அவங்கவுங்க ஜாதிக்கு தகுந்த நீதியை தான் கடைப்பிடிக்கணும். நீ ஓடத்தை மாத்தி கல்யாணத்தை முடிக்கணும்.

0: முதல் 20 நாளைக்கு குளிர்களாட போகிறார்கள். பரம்பரை வழக்கப்படி இளவரசியின் பவனின் போது கடைகள் மூடப்பட்டு வீதிகளிலே நடமாட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். நீர் யாரேனும் கடைகளை திறந்து வைத்திருந்தாலோ வீதிகளிலே நடமாடினாலோ சட்டப்படி அவர்களுக்கு கசேடி கொடுக்கப்படும். இந்த காலி சுல்தான் ஆலம்பனா முகமது அலியின் கட்டளை.
1: சொல்றதா நீ அவரை பத்தி நினைச்சு நினைச்சு ஏங்கி இறைச்சா உன் உடம்பு இருக்காது.
2: சத்தாரு, என்னால அவரை மறக்க முடியல. என்ன அவருக்கு நிக்கா செய்து வைக்க முடியுமா?
1: புளிய மரத்தை பிடிச்ச பிசாசு மாதிரி இடவரசி ஆசை அவரை பிடிச்சி ஆட்டுது.

0: அஸ்லாமலேகும் பாய், அஸ்லாமலேகும்.
1: என்ன குத்தசு பாய், இன்னும் உயிரோடு இருக்கியா?
0: ஏன் பிடிக்கலையா?
1: ஆளா ரொம்ப நாளா இந்த பக்கமே காணவே.
0: அட போய்யா, குத்தூஸ் பாய் இப்ப குத்தூசி பாய் ஆயிட்டாரு. இதேற போன தடவை இங்க சாப்பிட்டதுல இருந்து உடம்புக்கே முடியாம போச்சுயா, மறுபடியும் இப்ப சாப்பிட இங்க வந்திருக்கேன். என்ன ஆகுதோ?
1: என்ன ஆகும்? உடம்பு சேரும். போருக்கு போற வீரன் எல்லாம் இங்கேயேதான் சாப்பிட்டுட்டு போறாங்க, தெரியுமில்ல?
0: ஆமா ஆமா, கண்டேல போய் சாகரத்தை விட இங்கேயாவது சாப்பிடலாமேனு சாப்பிட்டுருப்பாங்க.
1: சரி சரி, போய் சாப்பிடுவோம்.
2: ஏழை சாக கிடந்தால் மனசு வந்து ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை ஆடினா காசுகளை வீசி எறிவாங்க.
3: உங்க பாட்டுனால எனக்கு இன்னைக்கு நல்ல லாபம்
1: கிடைக்கட்டும். கிடைக்கட்டும், பரவாயில்ல.
2: ஆபாசமா பாட்டு பாடி அதுக்கு தகுந்தபடி ஆட்டமும் ஆடினா ஏன் லாபம் கிடைக்காது?
1: எப்படி நம்ம பாட்டு?
2: பாட்டா இது? நீ வெளிநாடு போய் கத்துக்கிட்டு வந்த வேதாந்த இதுதானா? இங்கிலீஷ் இருப்பது ஒன்றே நிதம். ஏயா இப்படியா பாட்டு எடுத்துருது?
1: அல்லாவது இப்படி பாட்டு எழுத சொன்னது நாட்டியக்காரி தான். நான் நாலு காசு வர வழியத்தானே பார்க்கணும்.
2: ஏய், நீ ஒழுங்கீரமா சம்பாதிச்ச பணத்தை உபயோகப்படுத்த கூடாது. கொட்டு பணத்தை
1: போய்யா. நான் இவரை தவிர்த்து பற்றி வேலை
2: பாடுறான். சாக்கடையில இருக்க வேண்டிய பசங்க சாப்பாடு கடையில வந்து கூடியிருக்காங்க. என்னடா சொன்ன?

இளவரசி அம்மா பவனி வர்றாங்க, வெளியில யாரும் வரக்கூடாதுன்னு சட்டம்,

0: இளவரசியாரே அடி பலமோ?
1: சட்டம் தெரியுமா உனக்கு?
0: ஓ, நன்றாக தெரியுமே. இரும்பு சட்டம், பிரம்பு சட்டம், மரச்சட்டம், இன்னும் எத்தனையோ சட்டங்கள். உங்களை பார்க்கும் வரை சுய புத்தியோடு தான் இருந்தேன். இனிமேல் ஒருவேளை பைத்தியமாகலாம்.
2: பேசுவது இளவரசியாருடன் என்பது நினைவு இருக்கட்டும்.
0: உடல் நோக பிறர் தூக்கிச் செல்லும் போது ஒய்யாரமாக உட்கார்ந்து போவதிலிருந்தே இவர்கள் இளவரசியார் என்று எனக்கு நன்றாக தெரியும். சுமப்பவர் மக்கள், சுகிப்பவர் தானே மன்னர்.
2: இழுத்து செல்லுங்கள்.
0: வருகிறேன் இளவரசியாரே. சட்டத்தின் காரணமாக தங்களின் அலங்கார முகத்தை காணும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதே சட்டத்தின் காரணமாக தங்கள் தந்தையை காணும் பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. மிக்க மகிழ்ச்சி. வருகிறேன்.

0: பாக்தாத் அரசாங்க சட்டத்தை மீறி பவனி வரும் இளவரசியை பார்த்தவன் நீதானே?
1: நான்தா.
0: சட்டம் கடவுளை போன்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா?
1: தெரியும்.
0: பின் ஏன் சட்டத்தை மீறினாய்?
1: அல்லாவின் படைப்பில் ஆண்டிக்கும் அரசனுக்கும் வேதம் இல்லை என்று வேதம் கூறுவதால்.
0: வேதம் மத விஷயத்திற்கு மட்டும்தான், சமுதாயத்தை ஆளுவது சட்டம். நீ சட்டத்தின் புரித தன்மையை மாசுபடுத்தி விட்டாய்.
1: புரித தன்மையே இல்லாத ஒரு சட்டத்தை மாசுபடுத்தி விட்டேனா? வேடிக்கை வேடிக்கை. சாக்கடை நீரின் தெளிவை கலக்கிவிட்டேன் என்று கூறுவது போல இருக்கிறது உங்கள் வாதம்.
0: என்ன
1: யோசித்து பாருங்கள். இளவரசியார் நாட்டின் எதிர்கால ராணி, அரச பிரதிநிதிகள், அமைச்சர்கள், இன்னும் எத்தனை எத்தனையோ ஆண்மக்களை கொண்டு அவையிலே வீற்றிருந்து ஆட்சி செலுத்த வேண்டியவர்கள், குடிமக்களாகிய எங்களது வாழ்வோடு தொடர்பு கொண்டு நாட்டை நிர்வகிக்க வேண்டியவர்கள் அப்போதெல்லாம் முக்காடிட்டுக் கொண்டா இருப்பார்கள். நாங்களும் எங்களது குறைகளை கூறும்போது முகத்திர இடமா கூறுவோம்? அல்லது சுவருக்கு பின் ராணி நிற்க மறுபுறம் நாங்கள் நின்றா எங்கள் வழக்கை தீர்த்துக் கொள்ள முடியும்?
0: அரசாங்கத்தின் கௌரவத்தை இழிவுபடுத்தும் கேள்வி.
1: அது மட்டுமல்ல ஆலம்புரா, சட்டமறுப்பு இயக்கத்திற்கு விதை தூவ ஆரம்பிக்கிறான்.
0: ஆமா, இவன் நமது அதிகாரத்தையும் சட்டத்தையும் அவமதித்தான். கதையடி கொடுங்கள், எடுத்துச் செல்லுங்கள்.
2: அங்கே அரசனின் சட்டம், இங்கே கடவுளின் சட்டம். நான் தானே குற்றவாளி.

0: தலையின் மேல் எனக்கு கருணை காட்டிய உங்களுக்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும். யார் கூப்பிட்டாதா?
1: அம்மா அம்மா அம்மா
0: அம்மா அம்மா.
2: பாபா, மந்திரி மகனை கூட்டிட்டு வர்றதா சத்தா சொன்னாரு, இன்னும் காணமே.
1: வந்துடுவாங்க, அவசரப்படாது. நீ போய் அங்கே மறவாரம்மா.
3: காதலோட
1: முடிவே சுடுகாடு தானே. நடு ராத்திரியிலே மயானத்துக்கு போங்க. மகாபக்கா சைத்தான் அப்படின்னு சொல்லுங்க, காதல் பேய் வரும்.
3: இறைக்கியாப்பா சாத்தாரு, நமக்கு காதல் அவசியம் தேவையா?
1: என்னானாலும் சரி, சுடுகாடு வரையும் போய் பாருங்க. அது கிட்ட உங்க காதல் செய்யற வழியை கேளுங்க.
3: சரியா?
1: அது சொல்லும்.
3: அது ஒரு வழி தொடர்ந்து நாங்க ஒரு வழி ஆயிடுவோம்.

0: இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அடை தீரந்து தாவும் நதியலைதான், மனம் தீரந்து கூவும் திரு குயிலான்.
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

0: தொடர்வது அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஒரு நிபந்தனை.
2: என்ன நிபந்தனை?
1: சொன்னா தயங்க மாட்டியே?
2: இவர் வசீர் மகனார், எங்க அப்பா தான் போய் சொல்வார், இவர் சொல்ல மாட்டார்.
1: ஆமா, நீ ஒரு பெண்ண தான் காதலிப்பியா?
2: அல்ல, அப்ப ஒன்பது பொண்ணுக்கு இடம் இருக்குதா? ஒரு பொண்ணை காதலிக்கிறது தான் காதல், ஒன்பது பொண்ணை காதலிக்கிறது அல்ல காதல், அது மோதல் அப்புறம் காதல்.
1: உன் காரியம் முடியணும்னா முதல்ல நீ என்ன காதலிக்கணும்.
2: உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா? நீயோ பிசாசு. உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு பிசாசு தான் பிறக்கும். அந்த பிசாசு பிசாசை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கோ, அதுக்கும் ஒரு பிசாசு பிறக்கும். உலகம் பூரா பிசாசா போச்சுன்னா மனுஷாலாம் எங்க வச்சுக்கிறது?
1: அப்படின்னா உன் காதல்
2: நிறைவேறாது. நில்லு நில்லு நில்லு, இருந்த இடத்துல இருந்து பதில் சொல்லிட்டு போ. ஆமா, நான் பிசாசை காதலிச்சதும் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்ததும் கிடையாது. பிசாசை எப்படி காதலிக்கிறது?

0: தெரியாத பிசாசே, அது என்ன இனிமையா பேசுறதா, எரிஞ்சு விடுறதா, கட்டி பிடிக்கிறதா, எட்டி உதைக்கிறதா, தொட்டு பாக்குறதா, புட்டுன்னு கொடுத்துட்டு ஓடி போயிடுறதா, எப்படின்னு தெரியாத.
1: அன்பா பேசணும், அழகா பழகணும், அம்மா ஆடணும் பாடணும். சாதாரண பெண்களை காதலிப்பது போல்தான் சைத்தான்கள் கிட்டே.
0: இந்த சாதாரண பெண்களையும் பிசாசாகிறிய.
1: பியாரா?
0: யாரா?
1: பியாரா?
0: போச்சரா.
2: எங்கள் அரசகுமாரியை அபாயத்திலிருந்து காப்பாற்றியதற்காக சுல்தான் தங்களுக்கு சன்மானங்கள் அனுப்பியிருக்கிறார்.
3: முதல்ல அவர் பெண்ணை சந்திச்சதற்கு சவுக்கடி கொடுத்தா, இப்ப சன்மானம் அனுப்புறார். வேண்டாம் அந்த பரிசு, கொண்டு போ.
1: வந்த பணத்தை யாராவது வேண்டாம் சொல்லுவாங்களா? ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போது உனக்கு ஆத்திரமும் கோபமும் வருது.
3: உன் இஷ்டப்படி செய்யமா.
2: பேகம் சாஹிபா,
1: பரிசை ஏற்றுக்கொண்டாரா? அவர் என்ன சொன்னார்?
2: முதலில் அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார், பிறகு அவர் தாயார் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் ஏற்றுக்கொண்டார்.
1: சரி,
3: அந்த ராஜகுமாரியை தான் நிக்கா பண்ணிப்பேன், இல்ல பகீரா மாதிரி மக்கா போயிடுவேன். ஆமா.
1: ஏண்டா இந்த பிடிவாதம்?
3: அம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. மகன் மேல உனக்கு உண்மையா அக்கறை இருந்தா பெண்ணை கட்டிட்டு வா, இல்ல நீ என்னை உயிரோட பார்க்க முடியாது.
1: சரிடா. ஆலம்பனா, இந்த ஏழையின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
2: நீங்கள் யார்?
1: மன்னன் மகளை காப்பாற்றிய மாவீரனை பெற்ற மாதா.
3: பேட்டியின் காரணம் என்னவோ?
1: ஆலம்பனா, சொன்னால் ஏழை மேல் கோவிக்க மாட்டீர்களே. என் ஒரே மகனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய தங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறேன். ஆலம்பனா, மனநோயால் வாடும் என் மகனை குணப்படுத்தும் மருந்து தங்களிடம்தான் இருக்கிறது.
3: மனநோயா? மருந்தா? எனக்கு வைத்தியம் தெரியாத.
1: எனக்கும் தெரியும், அவனுடைய ஆசை பொருந்தாது என்று. ஆனால் பெற்ற பாசம் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது. தங்கள் மகள் சுல்தான யாஸ்மின் பேகத்தை அவன் மனம் செய்து கொள்ள வேண்டுமா?
2: உன் மகனுக்கு மூளைக்கோளாரோ?
1: தாங்க முடியாத வேதனையில் எங்கே என் மகன் புத்தி பேதரித்து போவானோ என்று தனியனின் வாழ்வுக்காக தவிக்கும் ஒரு தாய் கேட்கிறேன். தயவு செய்ய மாட்டீர்கள். ஆபத்தில் அகப்பட்ட உங்கள் மகளை காப்பாற்றியதே சிந்தியுங்கள்.
4: அதற்காக மீறி ஆசைப்படுவது அறிவினம் அல்லவா?
1: அப்படி சொல்லாதீர்கள் ஆலம்பனா.
4: சரி, 40 அடிமை பெண்களின் தலையில் 40 தங்க தட்டுகளில் நவரத்னங்களும் நல்ல பட்டாடைகளும் என் மகளுக்கு பரிசாக கொண்டு வர வேண்டும். அப்புறம் சிந்திக்கலாம்.
2: சொன்னதை செய்யுங்கள். பின் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை.
1: 40 அடிமைகளா? அவங்க தலைமையிலே தங்க தாம்பாளமா? அதிலே வைரமும் முத்தும் அள்ளி கொண்டு வந்து சீதனமா கொடுக்கணுமா? அப்போ பெண்ணை கொடுப்பாங்களாம். அற வயசு கஞ்சிக்கு நம்ம ஆளா பறக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம எங்கடா போவது?
5: ஆலம்பனா, நீங்கள் அனுப்பிய படங்களில் எந்த அரசையும் நம் இளவரசியாருக்கு பிடிக்கவில்லையா?
4: இப்படியே யாஸ்மின் சொல்லிக் கொண்டே போனா கல்யாணத்தின் மூலம் கஜானாவுக்கு சேர வேண்டிய பொருள் எப்போது சேருவது? வசீர்,
6: பட்டத்து இளவரசியின் மனதிலே எந்த கட்டழகன் குடியிருக்கிறானோ?
4: குடியிருக்கிறானோ வாடகை தருகிறானோ அது எனக்கு தெரியாது வசீர். சிம்மாசனத்தில் ஏறும் போது கால் வலிக்கும், கத்தியை பிடிக்கும் போது கை நடுங்குகிறது. இந்த அரச உடைகளை போட்டுக் கொண்டிருப்பதே பெரும் பாரமாக இருக்கிறது வசீர், பெரும் பாரமாக இருக்கிறது.
6: இருக்கும் உசூர், இருக்கும். உடற்கரத்தையே தூக்க சிரமப்படும் போது உடற்கரத்தையும் தூக்குவதென்றால்?
4: காரணம் வயது ஏறுகிறது வசீர், வயது ஏறுகிறது. அதனால் தான் யாஸ்மின் நிக்காவை சீக்கிரமாக முடித்து விடலாம் என்று அவசரப்படுகிறேன் வசீர்.
6: ஆம் சூர், ஆம். ராஜகுமாரியைப் போலவே என் மகனும் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை என்கிறான். சதா பெருமூச்சு, ஏக்கமான பேச்சு, சொல்ல என்னவென்றே புரியவில்லை.

0: புரியவில்லையா இது உமக்கு? அதுதான் வசீர். என்ன சார் காதல் வியாதி? காதல் வியாதி
1: இருக்கும் சார், இருக்கும் இருக்கும்.
0: அதே வியாதி தான் யாத்ரீனுக்கு கூட.
2: உசூர், நிஜமாகவா? என் மகனுக்கும் காதல் வியாதி, உங்கள் மகளுக்கும் அதே வியாதி?
1: உசூர், வியாதி வியாதி ஒன்று சேர்ந்தால்
0: பெருவியாதி, பெருவியாதி.
2: ஆம், மனமானால் வியாதி குணமாகிவிடும்.
1: தங்களுக்கு மறுப்பில்லாவிட்டால் என் மகனுக்கு தங்கள் மகளை?
0: முடியாது
2: உசூர்
0: என்று கூற என்னால் முடியாது. சீர்வரிசைகள், பரிசுகள்
2: இதிலும் குறையே வைக்க மாட்டேன்.
0: அதுதானே கேட்டேன். என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? வசீர்,
1: உசூர்
0: திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
1: உனக்கும் நிக்கா
3: நிச்சயமாயிட்டது. எப்படி கொண்டாடுறது எனக்கு தெரியல. இந்த இடமே பத்தாது போல இருக்கு. நீங்க மரியாதையை வெளியிருக்கும் வெளியிருக்கும் வெளியிருக்கும் வெளியிருக்கும்.

0: வியாதி குணமாகிவிடும். தங்களுக்கு மறுப்பில்லாவிட்டால் என் மகனுக்கு தங்கள் மகளை
1: முடியாது என்று கூற என்னால் முடியாது. சீர்வரிசைகள், பரிசுகள்
2: இதிலும் குறையே வைக்க மாட்டேன்.
1: அதுதானே கேட்டேன். என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? சீர், திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வோம்.
0: உனக்கும் நிக்கா
3: நிச்சயமாயிட்டது. எப்படி கொண்டாடுறது எனக்கு தெரியல. இந்த இடமே பத்தாது போல இருக்கு. நீங்க மரியாதை வெளியிருக்கும்.
4: ஒரு அழகிக்கும் அவலட்சணத்திற்கும் முடிச்சு போட அரண்மனையில் திட்டம் போடுகிறார்கள். அந்த பெண் ஒப்புக்கொண்டாடா? எட்டிக்காயை புசிக்க கிளி எப்படியம்மா ஒப்புக்கொள்ளும்? பிள்ளைகளின் ஒப்புதலை கேட்காம பெரியவர்களே தீர்மானம் செய்கிறார்களா? கல்யாணம் என்ற வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் போது பேராசைக்காரர்கள் விட்டு விடுவார்களா? பெற்றவர்கள் போடும் இந்த மனக்கணக்கு நடப்பதால் தான் இங்கே காதலர்களின் பிணக்கணக்கு ஏறிக்கொண்டே போகிறது. யாருக்கு நடந்தது இந்த விபரீதம்? எந்த பேதைக்கு நேரிட்டது இந்த பரிதாபம்? சிதாரா சொல், என்னால் முடிந்தா நான் தடுத்து பார்க்கிறேன். உனக்கு தான் ஐயத்துக்கும் உனக்கும் திருமணம் நடத்த திட்டம் போட்டு விட்டார்கள். வசீரும் உன் தந்தையும் கலந்து பேசி கல்யாணத்தை நிச்சயித்து விட்டார்கள்.
5: இத்தனை விலை உயர்ந்த பொருள்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. வசி
1: அலாவுதீன், கேட்ட பொருள்களை கொண்டு வந்து குவித்ததினால் என் மகள் உங்களுக்கு தான்.
2: சுக்ரியா அலம்பன.
3: போகட்டும்,
1: இருக்கிற மிச்சத்தையாவது யாராவது அடிச்சுட்டு போறது கூட நீங்க போய் பிடிச்சுக்குங்க. உடனடியா ரோஷனாரா பேகத்தை நிக்கா பண்ணிக்கோங்க. யார ரோஷனாரா பேகத்தை? ஏண்டா முதல்ல வேண்டாம்னு சொல்லி வெறுத்து விட்டு இப்ப வேணும்னு விரும்பினா அவ என்ன விரும்புவாளா?
3: அவ முகத்துல நான் எப்படியெல்லாம் முடிப்பேன்?
1: அவ முகத்தை நீங்க பார்க்க வேண்டாம். அவங்க அப்பா முகத்தை பாருங்களேன்.
3: ஐயோ, அதை விட ஆபாச மாட்டேடா.
1: வேண்டாம், இவ முகத்தையே பாக்குறேன். இன்னாலும் சரி.
6: தங்கள் அழிமை.
1: ஏ பூதமே, சுல்தானின் அரண்மனைக்கு எதிரில் பார்ப்பவர்கள் அதிசயிக்கும்படியாக ஒரு அழகான மாளிகை உண்டாக்கி அதுவும் இன்றிரவுக்குள் முடித்துவிட வேண்டும்.

0: அந்த முறையை வேணாம்ப்ரா.
1: ஏச்சா பார், மாமா காத்திருந்த இட வரசியை நேற்று வந்தவன் நிக்கா பண்ணிக்கிட்டான், அதனால என் காதலையும் மாத்திக்கிட்டேன். இனிமே ரோஷனாரா தான் என் பீபி.
2: சந்தர்ப்பத்துக்கு தக்கப்படி காதலை மாத்தினா அதுக்கு நான் ஒன்றும் சம்மதிக்க மாட்டேன்.
1: மாமா
0: இந்த வாரம் என் மகளுக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டான், எங்க தாத்தா தெரியும்ல உனக்கு.
2: அவரா மாப்பிள்ள?
0: ஆமா. அட கம்மன் இருப்பா.
1: எப்படி?
0: எங்க தாத்தாவோட மக வயசு பேரனோட பெரிய தம்பி நாளைக்கு வர்றாரு, அவர் தான் மாப்பிள்ள. உண்மை விட வைக்கிறோம்.
1: இத பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறீங்களா?
0: காமோஷ்,
2: ஏன் வீணா சண்டைப்பட்டுக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நாளைக்கு வராரு, பேச வேண்டியது அவர்கிட்ட பேசிக்கங்க.
1: எப்படி பேசுறது? அவன் தான் என்னை விட ஏக உயரமாச்சே, ஏனி தான் தூக்கிட்டு வரணும். சாரி
0: ரோஷ்னரா, ரோஷ்னரா,
1: ரோஷ்னரா, ரோஷ்னரா, ரோஷ்னரா.
3: கொள்ளை கூட்டத்தின் திட்டத்தை பற்றி உளவு வந்திருக்கிறது ஹுசூர். வரப்போகும் திருடர்கள் கூட்டம் நமக்கு பெரிய நஷ்டத்தை விளைவிக்கும் என்று நினைக்கிறேன்.
4: வசீர், கொள்ளை கூட்டம் வந்தவுடனே என் குலையே நடுங்குகிறது. இவ்வளவு பணத்தை எப்படி காப்பாற்றுவது? திடீரென்று அவர்கள் அரவணைக்குள் புகுந்து விட்டார்.
3: இதற்கு என்ன ஹுசூர், தங்களுடைய மருமகன் அலாவுதீன் இருக்கும் போது தங்களுக்கு என்ன கவலை? ஆலம்பரா, பேசிக்கொண்டிருந்தீர்கள், என்னை கண்டவுடனே நிறுத்திவிட்டீர்களே.
5: ஒன்றுமில்லை அலாவுதீன், நாட்டில் திருடர்கள் புகுந்து விட்டார்களாம். அவர்களை ஒழிப்பதற்கு சரியான ஆள் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
3: இல்லாதவர்கள் தானே கொள்ளையடிக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டா?
5: என்ன பணத்தை கொடுப்பதா? பணம் என் சுவிகார குழந்தை, அதை கொடுப்பதாவது? அதை விட திருடர்களையே ஒழித்து விட்டால்
3: அதற்கென்ன உசூர்?
5: கட்டளை இட்டால் இவரே அவர்களை அழித்து விடுகிறார்.
3: ஆலம்பரா, அப்படியே செய்கிறேன்.
5: சபா கலாவதி.
6: என்ன இறந்து விட்டான் என்று நினைத்தேன். உயிரோடு இருக்கிறான், மாய விளக்கம் அவரிடம் சிக்கியிருக்கிறேன்.
7: மறந்திருக்க மாட்டா
2: என்ன?
7: ஆம் சிதாரா, உன் கடமையை நீ செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. அண்டிக்கெடு, அந்த அற்புத தீபத்தை எடு.
2: முடியாது, என்னால் முடியாது. அந்த துரோகத்துக்கு நான் துணியா இருக்க மாட்டேன். என்னால் முடியவே முடியாது.
7: முடியும், முடிந்தாக வேண்டும். என் தங்கச்சிலையே முடிந்தாக வேண்டும்.
6: நாட்டில் புகுந்து விட்டதா? அவர்களை அடக்க சுல்தான் எனக்கு கட்டளை இட்டு விட்டார். நான் உடனே புறப்பட வேண்டும்.
2: பத்திரமா போயிட்டு வாப்பா.

0: ஓட்டுனாரா? இங்கேயா இருக்கு?
1: போதும், எங்க வந்தீங்க?
0: ஏக்காப்பா, காதல் சித்தம் தலைக்கு ஏறி தலை காதுக்கு உத்தரவு போட காது உன் வீட்டை நாட யாம் ஓடி வந்தோம். யாது குற்றம் ரோஷ்னாரா?
2: சரி வெளியே போறோம். ஏம்பா, 20 பரோட்டா தின்னுகிட்டு இருந்த என் மாதம் எலும்பா போச்சு, முழு முட்டையை முழுங்கிக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப கா முட்டையை சிங்கிறதுக்கு கூட கஷ்டப்படுது. எல்லாம் காதல் விசாரி, அது உன்னாலதான்.
0: மாமா
2: மாமா

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: என்ன மாளிகை மாயமாய் மறைந்து விட்டது, அவர்களும் அத்துடன் மறைந்து விட்டார்கள். என்ன கொண்டு வந்த அலாவுதீனை?
2: என்னம்மா கவலை? என்னமோ ஒரு பிரமை, நேற்று மாளிகையே பறந்தது போல எண்ணம் உங்களுக்கு? ஆமாம்மா, பூமியே அதிர்ந்தது போல் மாளிகையே ஆடியது. சுல்தான் அரண்மனையை காணவில்லை.
3: என்ன பார்க்கிறாய்? மாயத்தால் உண்டான மாளிகை மாயமாகவே வந்துவிட்டது.

0: ஆசை காதலன் மந்திரவாதி ஜாஃபர்.
1: மந்திரவாதியா? பாவி!
0: பாவத்தில் தான் சுகம் இருக்கிறது பெண்ணே.
1: பெண்ணோடு பிறக்கவில்லையா?
0: அதற்காக என் ஆசைக்கு பூட்டு போட முடியுமா அரசமகளே?
1: மனித தன்மையே இழந்து விட்டாயா?
0: மலரை தொட்டவுடனே மென்மை, மங்கையை கண்டவுடனே மனம் மாறும் தன்மை, இதுதானே இயற்கை. இளவரசியாரே, நீ இப்போது கட்டளையிடும் சுல்தான் மகள் அல்ல. நானும் அதற்கு ஜோகுக்கும் சொல்ல உன் அடிமையல் கண்ணாசி. இல்லையே, குரங்காக மாறிவிடுவாய்.
1: மிருகமாகவே மாற்ற உன்னை போன்ற கண்ணியம் கெட்டவர்களுக்கு மனித பிறவி கிடைக்கிறது என்றா? இந்த ஜென்மத்துக்கு தான் என்ன பெருமை இருக்கு? அதை விட மிருகமாகவே மாறிவிடலாம்.
0: அதிகமாக பேசுவது எனக்கு பழக்கமில்லை, மற்றவர்களும் பேசுவது எனக்கு பிடிக்காது. நீ என் மனைவியாக வேண்டும். இல்லையே,
2: பணத்தின் மீது உள்ள மோகத்தால் என் செல்வ மகளை இழந்துவிட்டேன். செல்வ மகளை இழந்துவிட்டேன்.
3: ஆலம்பனா, எட்டு திசைகளுக்கு வீரர்களை அனுப்பியுள்ளேன். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 10,000 மொகராக்கள் பரிசு கொடுப்பதாகவும் வாக்களித்துள்ளேன்.
2: என்னது? தேவையில்லை, கொண்டு வா, கொண்டு வா.
3: சாப்பாடு இல்லை ஆலம்பனா. சன்மானம் என்று ஏராளமான தங்கக்கட்டிகளை கொடுத்தாரே அலாவதி, எல்லாம் எலும்புகளாகிவிட்டன.
2: வைரக்கீடம் வைக்கோல் சிறப்பாக மாறிவிட்டது. பயங்கரம் பற்றி பயங்கரம் பற்றி ஒருவேளை பார்த்தா தூட்டானு இல்லை, பக்கிரியாக மாற்றி விடுவானே என்று பயமாக இருக்கிறது. பயமாக
3: இவன் தலை போய் நமது மகள் கிடைப்பான். இவன் மூலமாகத்தான் யாத்திரை
2: கிடைக்கிறேன்.
3: இந்த விபரீதம் எனக்கே தெரியாமல்
2: மாயாடி, எலும்பை தங்கம் என்று தந்தாயி, வைக்கோலை வைர கிரீடம் என்று கொடுத்தாயி, என் பேராசையை பயன்படுத்திக் கொண்டு பெரிய மாய விளையாட்டை நடத்திவிட்டான். இவைகளெல்லாம் உனக்கு தெரியாது. யாரிடம் கதை
3: அல்லாரிய என் இதயத்தில் எதையும் மறைத்து வைத்துவிட்டு நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். சிந்தியுங்கள் ஆலம்பனம்.
2: சிந்திப்பதா? சிந்திக்க தொடங்கிவிட்டேன். நீ செய்த வேலை என் மூளைக்கு வேலை கொடுத்து விட்டது. மகளுக்கு பெண் கேட்டு வந்த பேய்.
3: நிறுத்தும் ஆலம்பனம். தவறு செய்தவன் நான், குற்றச்சாட்டு என் மீது. என் தாயை கண்டிக்க உனக்கு உரிமை கிடையாது.
4: உரிமையை பற்றி பேசும் நீ கடமையை பற்றியும் எண்ணி பார்க்க வேண்டும் அலாவுதீன். மன்னன் மகளை மருமகளாக அடைய எண்ணினாலே உன் தாய், அதுவே அவள் செய்த பெரிய குற்றம்.
3: தவுத் தாய்மொழிக்கு இருக்கும் கௌரவத்தை குறைக்க இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அலம்பரா, விடுதலை செய்யுங்கள் என் தாயை.
4: பசுவை அடித்தால் தான் கன்றுக்கு ஆத்திரம் வரும்.
2: ஆமா, கோபத்தால் குதிக்கிறாயே, கொண்டு வா என் மகளை. எந்த பாசம் உன்னை பரதவிக்க செய்கிறதோ அதே பாசத்தால் தான் நானும் பேசுகிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள் என் மகளை கொண்டு வராவிட்டால் மகளை இழந்த என்னைப் போல் உன் மாமாவை இழக்க நேரிடும்.
3: அம்மா, அம்மா,
1: அல்லாதே
3: அம்மா. ஒரே வாரத்தில் உங்கள் மகளை கண்டுபிடிக்க வேண்டும்.
2: சரி ரகு.
1: நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு அந்த தவறை நினைத்து நான் கலங்காத நாளே கிடையாது. உண்மைதான் யாகு, நான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பாவம் யாசின் வாழ்க்கையே கெடுத்து விட்டேன். பயம் என் பகுத்தறிவை கொண்டு விட்டது. அதன் பலன் இவ்வளவு விபரீதமாக முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன். இந்த களங்கத்தை துடைக்க நான் கல்லாக மாற நினைத்தாலும் கவலைப்பட மாட்டேன். பயந்து பயந்து நடத்தும் இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவாவது ஏற்படும்.

0: ஜாஸ்மின், ஜாஸ்மின்
1: நீங்கள் வந்து விட்டீர்களா?
0: ஜாஸ்மின்,
1: உண்மையாகவே நீங்கள் என் காதலர் தானா? மாய மந்திரவாதி போட மாறுவேஷம் இல்லையே?
0: இல்லை ஜாஸ்மின், நான் உண்மையாகவே உன்னராம்.
1: அன்பே நீங்கள் உயிரை விட வேண்டும்.
0: என்ன
1: நாளைக்கு அந்த மந்திரவாதியின் ஆசைக்கு நான் இணங்க வேண்டுமா? மறுத்தான் மரணம்.
0: சுகத்தில் பங்கு கொண்டவன் கஷ்டத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். அவன் தான் காதலன் கணவன்.
1: மந்திரவாதி மகா கொடியவன், சர்வசக்தியுள்ள மந்திரகோலை வைத்திருப்பவன்.
0: நான் சொல்வதைக்கே, நாளை நீ அவன் ஆசைக்கு இணங்குவது போல் பாசாங்கச்சி பாட்டு பாடு, ஆட்டமும் ஆடு, நீ மறக்கச்சி, பிறகு நடப்பதை பார்.
2: என்ன பார்க்கிறாய்? உன் கையில் இருப்பது நாங்கள் உண்டு பண்ணிய தந்திரக்கோள், சக்தி வாய்ந்த உன்னுடைய மந்திரக்கோள். இதோ பார்.
3: எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
0: ஜாஃபர், என்னுடைய வருகையை எதிர்பார்க்காதே, உன்னுடைய முடிவை நீ எதிர்பார்த்துக் கொள்.
1: என்னை
0: நீ பேசவிட்டாய், நீ செய்த இந்த பேருபகாரம் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் பேசிவிட்டேன்.
4: இந்த மாய மாளிகை மறுபடியும் பாக்தாத் நகரத்துக்கே கொண்டு போ.
0: பாவம்,
4: மகளை காணாமல் மன்னர் துடித்துக் கொண்டிருப்பார்.
5: பொல்லாத மன்னர் தன் மகளை காணவில்லை என்று நம்முடைய தாயை கைது செய்திருக்கிறார்.
1: மாயமாகி மறைந்த அலாவுதீன் மாளிகை திரும்ப வந்து விட்டதாம்.
4: பேகம், கனவண்டியா?
1: இல்லை, மகளை காண மன்னர் போயிருக்கிறார்.
0: மன்னர் போயிருக்கிறாரா?
1: ஆமா,
0: வா நாம் போலாம்.
4: ஐயோ, நீங்க சாரம் போடுறது நல்லா இல்ல. ஏன்ட்ட விடுங்க, நான் சாரம் போடுறேன், நீங்க பாருங்க.
6: உலகே மாயம் மனசுலே, நான் பக்கீராயி போய் மக்காவுக்கு புறத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏண்டா இந்த பொண்ணு இங்க வந்தது? ஏய் மாய பிசாசே, நீ இங்க வந்தே ஆசை வந்துருச்சு, நீ போ. ஆசையும் போயிட பாருங்க. நீங்க ஏன் இப்படி சன்னியாசி வேஷம் போடணும்?
4: எல்லாம் உன்னாலதான்.
1: என்ன
4: நிக்கா பண்ணிக்கிறேன்னு சொல்லு, சன்னியாசி சம்சாரியா மாறிடுவார்.
6: ஆமா, ஏக்காப்பா என்னடா ஒண்ணும் பேச மாட்டேங்குது.
4: நீங்க ஏதாவது பேசுங்க, அது பேசும்.
1: இந்த பாருங்க, நீங்க இப்படி ஏக்கியா பாத் சொன்னா எனக்கு மயக்கம் வருது. நீங்க இந்த வார்த்தையை நிறுத்தினாதான்
4: எல்லாம்.
0: இந்த அற்புத விளக்காலும் அதற்கு அடிமையான அந்த பூதத்தாலும் நடந்தது.
4: அதாவது கோபத்தில் அந்த ஏதோ பேசிவிட்டேன், என்னை மன்னித்து விடு. அதற்கென்ன அர்த்தம்?
5: நாம் எல்லோரும் இந்த சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமோ? அதோ
4: அதாவது பணம் பதவி எல்லாம் எனக்கு கசந்து விட்டது. அதனால் ஆட்சியின் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வச்சு?
0: ஆமாமா, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
4: ஆனால் அதாவது இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தின் காலிப்பாக ஆன பிற்பாடு
0: ஆலம்பன அறிந்து கொண்டேன். இந்த அலாவுதீன் என்றுமே பேராசக்காரனாக இருந்ததில்லை. நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பிறக்கும் என்ற கொள்கையை உடையவன். இந்த பூதத்திற்கு விடுதலை கொடுத்து விடுகிறேன். இன்று முதல் நீ அடிமையல்ல, உனக்கு விடுதலை கொடுத்து விட்டேன். போய் வா.
7: நேர்கள் இதுவரை கேட்டது

ராமசாமி, கே ஏ தங்கவேலு, ஈ ஆர் சகாதேவன், அஞ்சலி தேவி, ஜி சகுந்தலா, ராஜ சுலோச்சனா, கே மாலதி, மாஸ்டர் ஆனந்த் ஆகியோர். இசை ஏ ராஜேஸ்வர ராவ், ஏ அனுமந்தராவ். இயக்கம் டி ஆர் ரகுநாத்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:44. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிலவு அப்படின்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. காகித கப்பலில் என் எண்ணங்கள் கனவுலகில் மிதக்கிறது, பூரண நிலவின் ஒளியில் புது கவிதை பிறக்கிறது. அடடா கவிதை அப்படின்னு சொல்கிற மாதிரி கவிதை எழுதுகிற எல்லாருக்குமே நிலவை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியுமா? அப்படி ஒரு சூப்பரான தலைப்பில் தான் இப்போ நீங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நிலவை தன்னுடைய காதலியோடையும் கற்பனையோடையும் ஒப்பிட்டு பாடுற மாதிரி ஒரு அழகான பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:07 நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிலவு அப்படின்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. அடுத்ததாக பாடல் கேட்கலாம் பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:18. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிலவு அப்படின்ற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், தம்பி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:27. நேர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிலவு அப்படின்ற தலைப்பில் தான் நீங்கள் பாடல்களை கேட்டு ரசிச்சிங்க.

தேன் போன்ற இனிய பாடல்கள்

நேர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி பூரணசிங்கப்பாளையம் பிஎம் ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழா வானொலி தொகுப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.
1: Can you feel her?

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:10. திரை நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் கேட்கலாம். தீபாவளி திரைப்படத்திலிருந்து

0: நேரில் இதுவரை கேட்டது தெரியசை நிகழ்ச்சி.
1: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
2: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
2: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
1: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
2: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
2: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கிடையிலான இரண்டு நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஜி என் எஸ்

0: ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கிடையிலான இரண்டு நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. இக்கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையிலான பிரிக்ஸ் கூட்டத்தில் 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பங்கேற்றுள்ளன. உலகின் முன்னுள்ள மரபுசாரா பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் முக்கிய விவாதங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக சைபர் பாதுகாப்பு மற்றும் AI மூலமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான தகவல் தொழில்நுட்பங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற கூட்டு பணிக்குழு கூட்டங்களின் முடிவுகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் மறு ஆய்வு செய்யப்படுகிறது. ஆரம்பத்தில் பொருளாதார ஒத்துழைப்பை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் தற்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு, நிதி கூட்டாண்மை மற்றும் மக்கள் நிலையிலான பரிமாற்றங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது.
0: நாட்டின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தி நீதியும் அரசின் இதர சேவைகளும் மக்களுக்கு எளிதில் கிடைப்பதை உறுதிப்படுத்த அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு முயற்சிகள் குறித்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் எழுதிய கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொலைநிலை சட்டம், நியாயபந்து போன்ற அரசின் சேவைகளால் மக்களுக்கு குறைந்த செலவில் விரைந்து நீதி கிடைக்க இயன்றுள்ளதாக அமைச்சர் திரு மெக்வால் தமது கட்டுரையில் கூறியுள்ளார். சட்டம் மற்றும் நீதித்துறையில் டிஜிட்டல் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளின் பணி எளிதாகி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மெய்நிகர் நீதிமன்றம் போன்ற வசதிகளால் நீதித்துறையின் சேவைகளை நேரடியாக மக்களிடம் எடுத்துச் செல்ல முடிவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்புகள் தற்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் 18 இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து வழங்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடெல்லியில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் ஏல நடைமுறைக்கான இணையதளத்தை தொடக்கி வைக்கிறார். வேளாண் விளைபொருட்களின் ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் அமையும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் தேவையான எல்லா தகவல்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெறும். தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பு சார்பில் விவசாயிகளை மையமாக கொண்ட வேறு பல டிஜிட்டல் முன்முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை இவ்விழாவின் போது தொடக்கி வைக்கிறார். விவசாயிகளின் குழந்தைகளுக்கான நோஃபெட் கல்யாண் கல்வி உதவித்தொகை திட்டமும் பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் கையிருப்பை திறம்பட்ட முறையில் நிர்வகிப்பதற்கான திருஷ்டி இணையதளமும் இதில் அடங்கும். மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய் குமார் இன்று புதுடெல்லியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படைக்கு தலைமையக கட்டிடம் கட்டும் பணிகளை மெய்நிகர் முறையில் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் தொழிலக பாதுகாப்பு படையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் நாட்டின் பொருளாதார போர் வீரர்களாகவே படையினர் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தமது உரையில் கூறினார். தொழிலக பாதுகாப்பு படைக்கான பல்வேறு தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் தொழிலக பாதுகாப்பு படையினருக்கான பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் அமைச்சர் இவ்விழாவின் போது அறிவித்தார். தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு மனநல ஆலோசனை வழங்க தனித்திட்டம் அமலாகி வருவதையும் அவர் பாராட்டினார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையில் வர்த்தகம் புரிவதை எளிதாக்குவது குறித்து இத்துறையின் பிரதிநிதிகளுடன் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கலந்து கொண்டார். சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் மேம்பாட்டினால் பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சுற்றுலா, விருந்தோம்பல் உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி வாய்ப்புகளை தொடர்ந்து உருவாக்கி வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் சிவ்பூர் மாவட்டத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் சஹாரியா பழங்குடியினர் மற்றும் சீட்டா மித்ரா தொண்டர்களை சந்தித்து ப்ராஜெக்ட் சீட்டா மற்றும் சிறுத்தைகள் மீட்டெடுப்பு திட்டத்தில் இவர்களின் முக்கிய பங்களிப்பை பாராட்டினார். முன்னதாக குனோ தேசிய பூங்காவை சுற்றி பார்த்து சிறுத்தைகளுக்கான கட்டுப்பாடு மையத்தையும் பார்வையிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2022 ஆண்டு குனோ தேசிய பூங்காவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தை தொடக்கி வைத்ததும் தற்போது இந்தியாவில் மொத்தமுள்ள 52 சிறுத்தைகளில் 49 சிறுத்தைகள் குனோ தேசிய பூங்காவில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மேகதாது அணை திட்டத்தினால் காவிரி நீர் பகிர்வு பாதிக்கப்படும் என்றும், தமிழகத்திற்கு இழப்பும் கர்நாடகத்திற்கு ஆதாயமும் ஏற்படும்

0: வதாகவே இத்திட்டம் அமையும் என்றும் தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூறின. கர்நாடக அரசின் உத்தேசத்தை தமிழக அரசு எதிர்ப்பதாக அரசு தரப்பில் அவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் மேகதாது நீர் தீர்ப்பாயம் அமைக்க கோரி தமிழக சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அரசு அவையில் சுட்டிக்காட்டியது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் விவாதங்களின் போது இடையிட்டு பேசுகையில், மேகதாது அணை குறித்த கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்க கூடாது என வலியுறுத்தினார். விவசாயிகளின் முக்கிய பிரச்சனையான இந்த விவகாரத்தை குடிநீர் பிரச்சனையாக மாற்றிக்காட்ட கர்நாடக அரசு முயல்வதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார்.
1: தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இன்று நடைபெற்ற விவாதங்களில் பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பங்கேற்று பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழகத்திற்கு வழங்கியிருப்பதாக பாராட்டினார். தமிழகத்தின் தேவைகளை மத்திய அரசிடம் எடுத்துக் கூறியதற்கு முதலமைச்சர் திரு விஜய்க்கும் அவர் பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். நேற்று அமோனியா கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கான அரசின் கருணைத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என திமுக கொறடா திரு ஏவா வேலு கூறினார். அபாயகரமான தொழில்களை முறைப்படுத்த தனி கவுன்சில் அமைக்கப்படும் என்றும் தமிழக அரசு இன்று சட்டமன்றத்தில் அறிவித்தது. இன்று முதலமைச்சர் திரு விஜயின் 53வது பிறந்தநாளையொட்டி கட்சி வித்தியாசமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். காரைக்கால் திருநள்ளாற்றில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை தொடக்கி வைத்தார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட சுமார் 5000 முதியவர்களுக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட உள்ளன. சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பல்ஸ் போலியோ இயக்கம் குறித்து காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சிவராஜ்குமார் மற்றும் இதர அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் உட்பட 79 முக்கிய இடங்களில் போலியோ சொட்டு மருந்து மையங்கள் செயல்படும் என்றும், மாவட்டத்தில் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 12,000 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஒடிசா மற்றும் சுற்றுப்புற பிராந்தியங்களை உள்ளடக்கிய கிழக்கு கடலோர ரயில்வே மண்டலத்தில் மொத்தம் 631 கிலோமீட்டர் ரயில் பாதைகளில் கவச் என்னும் தானியங்கி ரயில் பாதுகாப்பு வசதிகளை நிறுவ ரயில்வேத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. ஹரிதாஸ்பூர், பாராதீப், குர்தார் ரோடு, பலாங்கீர், போப்பிலி, சாலூர் உள்ளிட்ட 6 முக்கிய ரயில் பாதை பிரிவுகளில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் வாய்ப்பை தடுக்கவும், ரயில்களின் இயக்கத்தில் பொதுவான பாதுகாப்பை அதிகரிக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ரயில் பாதை பிரிவுகளில் கவச் வசதிகளை நிறுவ மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10:30 டல்லாஸில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரியா அர்ஜென்டினா அணிகள் மோதவுள்ளன. முன்னதாக எகிப்த் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே வான்கூரில் நடைபெற்ற போட்டியில் எகிப்த் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கேப் வெர்டே உருகுவே அணிகளுக்கு இடையே புளோரிடாவில் நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேச நிர்வாகி திரு பிரஃபுல் பாய் பட்டேல் மனைவி பாவனா பென் பட்டேல் மறைவு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். பட்டேல் குடும்பத்தினருடன் தமக்கு பல ஆண்டுகளாக நல்லுறவு உண்டு என்றும், பாவனா பென் பட்டேல் மறைவினால் துயரமடைந்துள்ள குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இடையிலான 2 நாள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியுள்ளது. தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை கூட்டமைப்பின் 7 நடைமுறைக்கான இணையதளத்தை மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா நாளை தொடக்கி வைக்கிறார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் இன்று விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் முதியோர்களுக்கு போர்வை மற்றும் காலணி வழங்கும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ஜி என் எஸ் ராஜசேகரன் இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
5: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:20, 43 நொடி.

பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:28:22. மனோரஞ்சன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் காயத்ரி கிருஷ் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:33. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் டி எம் கிருஷ்ணா அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:38. மனோரஞ்சன நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை. நேரம் 6:45. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:50. நேர்களை, எமது நிலையத்தில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில், புதுச்சேரி பூர்ணசிங்கப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன்

அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகளின் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி இன்று இடம்பெறுவது. பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படைவீரர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகன் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன். 8:30 முதல் 8:58 வரை திரீசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் டி எஸ் கோபால், அமைப்பு வேலு ஹரிகரன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், பின்பு 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர்விருப்பம். 7:30 முதல் 7:32 மணி வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 நிலவரம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சூழல் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததை பானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்தும், 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிருக்கா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரவள்ளி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் ஒலி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் வழங்குகிறார் கே குணசேகர் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. பதின்பருவ மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர்கள் ஆசிரியர்களின் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிம்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:20 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம் கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரர் அவர்கள் வயலின். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு புதுச்சேவியில் நாட்டம். புதுச்சேவியில் நாட்டம் கொள்வோம். நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:00 விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் தலவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிறார் ஆர் பி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். இதில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 இன்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 சிட்டுக்குருவி.

ருவி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை ஆர் செல்வராஜ், திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி, இயக்கம் தேவராஜ் மோகன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது சிட்டுக்குருவி என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:20 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், இதில் மேம்படுத்தப்பட்ட எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரைசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:05 பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, 20, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் இணைவருக்கு. நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோசபின். 8:55 சைபாலின் நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைவனை நேர்விருப்பம், 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் நின்று, 11:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவலூர் மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஆயுஷ் நேகதியை பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சக்திகுமரன் அவர்கள் உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோட விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜார், 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனமிரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஐந்தல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11:10 எஃப்எம் ரெயின்போ இந்நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, மதியம் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் பூ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:04. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். குக்கு திரைப்படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரையசி நிகழ்ச்சி.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

நேரில் இதுவரை கேட்டது தெரியுது நிகழ்ச்சி. நேரில் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார்.

0: இந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்றுமுன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: உள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங்க், ஹரிதாஸ்பூர் பாரதீப், குர்தா ரோட் பலாங்கீர், நௌபடா குனுப்பூர், லஞ்சிகர் ரோட் ஜினாக்கர், பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:25:23. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்பில் தர்பூசணி சாகுபடி குறிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பன்னசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இதனுடைய ரகங்கள் சுகர் பேபி, அர்கா மாணிக், அர்கா ஜோதி. வீரிய ஒட்டுண்ணி ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரென் டூ, சுமன். இதனுடைய மண் வளம்

மணல் கலந்த இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்ததாக இருக்கிறது. இதனுடைய இது பயிரிடப்படும் பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை மற்றும் ஜூன் முதல் ஜூலை வரை. விதையளவு ரகங்கள் 3-4 கிலோ பர் ஹெக்டர். வீரிய ஓட்டு ரகங்கள் 800 கிராம் முதல் 1000 கிராம் பர் ஹெக்டர் வரை விதைக்கப்படுகிறது. இதனுடைய விதை நேர்த்தி ட்ரைக்கோடெர்மா விரிடி 4 கிராம் பர் 1 கிலோ விதை, சூடோமோனஸ் 4 கிராம் பர் 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேரழுகல் மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். தர்பூசணி பயிரிடப்படுவதற்கான நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி. நிலத்தை 3-4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3 டன் தொழு உரமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலம் உள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45 x 45 x 45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். இதனுடைய விதைப்பு எப்படி இருக்க வேண்டும்? நீர் பாய்ச்சியின் ஒரு குழியில் 2-3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரான் அளவு உள்ள எல்டிபிஇ பாலித்தீன் பைகளை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இதற்கு பயன்படுத்தப்படும் வளர்ச்சி ஊக்கிகள் எத்ரல் 850 ppm 2.5 ml பர் 10 லிட்டர் நீரில் 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. சிறப்பு செடி நிர்வாகம் எவ்வாறு செய்யலாம்? கொடிகள் வளர்ந்த பின்பு 3-4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம் இதற்கு எவ்வாறு உர நிர்வாகம் செய்வது? 30 கிலோ தழிச்சேத்து 65 கிலோ மணிச்சந்து 85 கிலோ காம்பல் சேர்த்து ஹெக்டர் காய்கறி காய்கிற போது காய் வெடிக்காமல் இருக்க 4x 1% கலவை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம் கோடை காலத்திற்கு அறுவை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். களை நிர்வாகம் பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும்.

தர்பூசணி பயிரிடும் போது இதனை தாக்கும் நோய்கள். சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 4 மில்லிமீட்டர் நீரில் கலந்து செடிகளை சுற்றி ஊற்ற வேண்டும். அடிசாம்பல் நோய் ஈக்குவேஷன் ப்ரோ 0.75 மில்லி பர் லிட்டரில் கலந்து தெளிக்க வேண்டும். மகசூல் 10-15 டன் பர் ஏக்கர் கிடைக்கிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராண சிங்கப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு.

0: மக்கள் நலவாழ்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி புராணசிங்குப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இம்மாதம் 20ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு தொடங்கியது. நிகழ்ச்சியில் தொடக்கமாக வந்தே மாதரம், தொடர்ந்து தேசிய கீதம், அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்துடன் விவசாயிகள் சந்திப்பு விழா இனிதே தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றினார் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் அவர்கள். அவர் தமது உரையில்,
1: இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் இவ்வளோ செலவு பண்ணி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஏன்னா ஒரு நாட்டில் எந்த துறை வேலை செய்யலனாலும் எந்தெந்த பலகாலம் வாழலாம், ஆனால் உழவர்கள் வேலை செய்யலனா ஒரு நாள் கூட இங்கே வாழ முடியாது. அதனால தான் கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா துறைக்கும் என்ன பண்ணோம், ஓய்வு கொடுத்தோம். ஆனால் விவசாயத்துறைக்கு ஓய்வு கொடுக்க முடியல, ஏன்னா ஓய்வு கொடுக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட எல்லாரையும் வீட்டில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் உணவு தானியத்தை கொடுத்து பெருமை யாருக்கு சேரும்னா விவசாயிகளுக்கு தான் சாரும். அதனால தான் விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, விவசாயி சேத்துல கை வைக்கலன்னா நாம் சோத்துல கை வைக்க முடியாது சொல்லிட்டு யார் சொன்னது, மாண்புமிகு பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட விவசாயிகளை ஒவ்வொரு செயலும் வந்து போற்றக்கூடியது. இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில் 9.3 கோடி குடும்பங்கள் இருக்குது. விவசாயத்தையும் விவசாயத்தை சார்ந்த தொழில்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில் 60 கோடி மேலக்க இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த விவசாயத்தை ரொம்ப முக்கியமான துறைன்றதான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் 2047 இந்தியாவை வல்லரசாக்குன்னு சொன்னார். எல்லாரும் எதை விரும்புகிறாங்கன்னா மத்தியிலேருந்து மாநிலத்திலேருந்து அத்தனை தேசத்து முதலமைச்சர்களும் விவசாயிகளோட முன்னேற்றம் தான். விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். விவசாயிகள் கண்ணீர் அடித்தா கட்டாயம் அந்த நாடு துன்பப்படுங்கன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட இந்த விவசாயிகள் சந்தோஷமாக கேட்டு நிற்கும்போதே என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
0: அதனைத் தொடர்ந்து சிறப்புரை ஆற்றினார் அமைச்சர் ஆ நமச்சிவாயம் அவர்கள். அவர் பேசும்போது,
2: இந்த நிகழ்வை பெருமைப்படுத்தியிருக்கின்ற அன்பிற்குரிய விவசாய பெருமக்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனது அருமை சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை எல்லாம் இந்த நிகழ்விலே சந்திப்பதிலே மிக்த மகிழ்ச்சி. ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக ஜன் கல்யாண் சபா என்று சொல்லக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது புதுவை மாநிலம் முழுவதும் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையாகத்தான் இன்றைக்கு வேளாண் துறையை சார்ந்த வேளாண் பெருமக்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்வானது நம்முடைய PS பாளையம் பகுதியிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஒவ்வொரு நிகழ்விலும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் கலந்து கொண்டு இன்று மக்களை சந்தித்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை குறித்து அவர்கள் கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏறக்குறைய 2-3 நாட்களுக்கு முன்பாக கம்பன் கலரிங்கிலே மிகப்பெரிய விழா நடத்தி மத்திய அரசின் மூலமாக என்னென்ன திட்டங்களை நம்முடைய மாநிலத்திற்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த திட்டத்தினுடைய பயன்கள் எல்லாம் நம்முடைய பயனாளிகளுக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும் இன்றைக்கு சேர்ந்து வழங்கினார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய பிரகதிக்கு யாத்திரா என்று சொல்லக்கூடிய அந்த யாத்திராவை காலையிலே தொடங்கி பல்வேறு புதுவை மாநிலத்தில் உட்கட்டமைப்பு வசதிகளை எந்தெந்த திட்டங்களையெல்லாம் நம்முடைய மத்திய அரசினுடைய பங்களிப்போடு நம்முடைய மாநில அரசு நிறைவேற்றியிருக்கின்றது என்பதை உணர்த்துகின்ற வகையிலே அந்த திட்டங்களை நிறைவேற்றிய அந்த கட்டணங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்று பார்வையிட்டு இன்றைக்கு அந்த யாத்திரையை நிறைவு செய்தார்கள். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய விவசாயிகளுடைய சந்திப்பு கூட்டமானது இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் இவ்வளவு திரளாக நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய PS பாளையம் பகுதி நம்முடைய விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதியிலே பல்வேறு தரப்பட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு விவசாயம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற கால சூழலுக்கு ஏற்ப நம்முடைய விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு கஷ்டப்படுகின்ற இந்த சூழலிலே இயற்கை விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை நம்முடைய புதுவை மாநிலத்தில் ஒரு சில விவசாயிகள் அதை முன்னெடுத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்களுடைய உடல்நலனை அக்கறை கொண்டு எந்த விதத்திலும் ஒரு நச்சுத்தன்மை நம்முடைய மக்களுடைய

0: உணவிலே கலந்துவிடக்கூடாது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு, உன்னத நோக்கத்தோடு அத்தகைய செயலை நம்முடைய விவசாயிகள், நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த விவசாயம், நம்முடைய நம்மாழ்வார்கள் கற்றுக் கொடுத்த அந்த விவசாயம் இன்றைக்கும் அவற்றையெல்லாம் அந்த உயிரோட்டமாக வைத்திருப்பதற்கு, நம்முடைய மண்ணையும் நம்முடைய மக்களையும் பாதுகாப்பதற்கு இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டும். அதிலே அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அது மக்களுக்கு பயனுள்ளதாக, நன்மை பயக்கக்கூடிய, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யக்கூடிய விதமாக இருக்கும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு, உன்னத நோக்கத்தோடு இத்தகைய விவசாயத்தை அவர்கள் மேற்கொண்டு செய்து வருகின்றார்கள். அவருடைய அந்த மன உறுதிக்கு, இந்த சமுதாயத்தின்பால் அவர்கள் வைத்திருக்கின்ற அக்கறைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அந்த விவசாயிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவால், விளைவிக்கின்ற பொருளை சந்தைப்படுத்துதல் என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக, ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சந்தைப்படுத்துவதற்கு நாம் உரிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை இன்றைக்கு அமைத்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எனக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கு சணப்பை பை, சூரிய விளக்கு பொறி, தென்னையில் பூச்சி நோய் மேலாண்மை தொகுப்பு, மண்வள அட்டை மற்றும் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதியுதவி தொகை வழங்கி விழாவில் தலைமையுரை ஆற்றினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள். அவர் தமது உரையில்,
2: வயிற்றுக்கு சோரிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கும் எல்லாம் என்ற சிந்தனையோடு உலக மக்கள் அனைவருக்கும் உணவு அணித்து கொண்டு இருக்கும் விவசாய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டில் மக்கள் பசி இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் ஒரு நாடு தன்னிறைவு பெற்று உலகின் முன் தலைமையிலிருந்து நிற்கிறது என்றால் அதற்கு பின்னால் விவசாயிகளின் உழைப்பு இருக்கிறது என்பது உண்மை. அதனால்தான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளை அன்னதாதா என்று சொல்லுவார். நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதம பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் இந்த நேரத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விவசாயத்துறை அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை பற்றி உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்தியா உணவு தானிய உற்பத்தியில், உணவு ஏற்றுமதியில் உலக அளவில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று. இது யாரோட சாதனை? உங்களுடைய சாதனை, இந்திய விவசாயிகளின் சாதனை, உங்களுடைய உழைப்பின் வெற்றி. கொரோனா பரவிய காலத்தில் கூட விவசாயிகள் உழைப்பை நிறுத்தவில்லை. அவர்கள் இந்த உலகிற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் உழைப்பை நிறுத்த மாட்டோம் என்று நிரூபித்தீர்கள் நீங்கள். நம்முடைய நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். நம்முடைய மாநிலத்தில் கூட சுமார் 45% பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் வெறும் உற்பத்தியாளர்கள் அல்ல, உணவு பாதுகாவலர். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தால்தான் நாடு வளமானதாக இருக்கும். வயல்கள் பசுமையாக இருந்தால்தான் இந்தியா வலிமையானதாக இருக்கும். அதனால்தான் பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் விவசாயத்தை மட்டும் மையமாக வைக்காமல் விவசாயிகளின் முன்னேற்றத்தை மையமாக வைத்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதற்காக 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் மட்டும் 1,40,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை மழை அதிகமாக பெய்தாலும் சிக்கல், பெய்யாவிட்டாலும் சிக்கல், புயல் வந்தாலும் சிக்கல், வறட்சி வந்தாலும் சிக்கல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளை பாதுகாக்க பாரத பிரதமர் கொண்டு வந்த திட்டம்தான் பயிர் காப்பீடு திட்டம். இதனால் பேரிடர் காலத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் நஷ்டத்திற்கு நிவாரணம் கிடைக்கிறது. இதில் மத்திய அரசாங்கம் பங்கு 90% பிரீமியம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம். 63% எஸ்சி எஸ்டி ஓபிசி வகுப்பை சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தால் பயனடைந்து இருக்கிறார்கள். அதே போல 25 லட்சத்துக்கு அதிகமான சிறு சிறு விவசாயிகள் பாரத பிரதமன் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார்கள். குறைந்தபட்ச ஆதரவிலை திட்டம் விவசாயிகளின் உழைப்புக்கு மதிப்பு தருகிறது. அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் உரிய விலை கிடைக்க உதவுகிறது. அதன்படி 26 லட்சம் கோடி மதிப்பிலான 23 விளைபொருட்களுக்கு ஆதார விலை தரப்பட்டு இருக்கிறது. பிஎம் கிசான் விவசாய நிதி உதவி திட்டம் ஒவ்வொரு

மூன்று தவணையாக மொத்தம் 6000 ரூபாய் நிதி உதவி தரப்படுகிறது. இதனால் அவர்கள் தினசரி விவசாய செலவுகளை செய்ய முடிகிறது. இதுவரை 4.3 லட்சம் கோடி நிதி உதவி இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகள் கந்து வட்டியின் பிடியிலிருந்து விடுதலை அடைய விவசாயிகள் கடன் அட்டை சுமார் 9 கோடி பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கிசான் கிரெடிட் கார்டு, பருப்பு வகை மற்றும் சிறுதானிய உற்பத்தியில் பாரத பிரதமருக்கு எப்போதும் தனி கவனம் உண்டு. அதனால்தான் ஐக்கிய நாடுகள் 2021 ஆண்டை சிறுதானிய ஆண்டாக அறிவிக்க செய்தார் அவர். இன்று இந்தியா 185 லட்சம் டன் சிறுதானியம் உற்பத்தி செய்கிறது. அதேபோல் எண்ணெய் வித்து உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு ஆத்ம நிர்பத் சொந்தமாக ஒரு நாடாக உருவாக்க திட்டத்தை அவர் அறிமுகம் செய்தார். அதன் பயனாக கடந்த 10 ஆண்டுகளில் எண்ணெய் வித்து உற்பத்தி 55% அதிகரித்து இருக்கிறது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், மண்ணின் தரம் பற்றி தெரிந்து கொள்ள மண் வள அட்டைகள் சுமார் 26 கோடி பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தனதானிய விவசாய திட்டம் விவசாய

0: ஆத்ம நிர்பத் சொந்தமாக ஒரு நாடாக உருவாக்க திட்டத்தை அவர் அறிமுகம் செய்தார். அதன் பயனாக கடந்த 10 ஆண்டுகளில் எண்ணெய் வித்து உற்பத்தி 55% அதிகரித்து இருக்கிறது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள், மண்ணின் தரம் பற்றி தெரிந்து கொள்ள மண் வள அட்டைகள் சுமார் 26 கோடி பேருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தனதானிய விவசாய திட்டம் விவசாயத்தில் பின்தங்கிய இந்தியாவிலே 100 மாவட்டங்கள் நீர்ப்பாசனம் தானிய சேமிப்பு ஆகியவற்றை மேம்படுத்தியது. இதனால் 1.7 கோடி விவசாயிகள் பயனடைந்தார்கள். விவசாயிகள் வருமானத்தை உயர்த்தும் பால் உற்பத்தியை மேம்படுத்தவின்மை புரட்சி 2.0 கொண்டு வரப்பட்டது. இதனால் 24-25 ஆண்டில் சாதனை அளவாக சுமார் 24.8 கோடி டன் அதிகரித்தது பால் உற்பத்தி. இன்னும் ஒரு கருத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சகோதரர்களே. நம்முடைய முன்னோர்கள் இயற்கை விவசாயம் செய்தார்கள். ரசாயன உரங்களில் அதிக பயன்பாடு மண்ணின் வளத்தை அழித்து விடுகிறது. நம்முடைய விவசாய மரபை பாதுகாக்க, மக்களின் ஆரோக்கியத்தை காக்க நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கத்தை பாரத பிரதமர் தொடங்கி வைத்து இருக்கிறார். ரசாயனம் இல்லாத விவசாயம், இதுவரை இந்த இயக்கத்தில் 18 லட்சத்திற்கு அதிகமான விவசாயிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். பாண்டிச்சேரியை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் ஆர்கானிக் ஃபுட் சப்ளை பண்ணுறதுன்னா அது முடியும், அதை இங்கிருந்து விவசாயிகள் பண்ண முடியும். ஸோ மேக் இன் பாண்டிச்சேரி ஆர்கானிக் ஃபுட் 100% புதுச்சேரி மக்களுக்கு நம்ம விவசாயிகள் கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் பிஎஸ் பாளையம் விவசாயிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். ஏனென்றால் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன். மற்ற விவசாயிகளுக்கு முன்னோடியாக இருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்வதை ஊக்குவிக்க ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 4000 ஊக்கத்தொகை தரப்படுகிறது. 70,000 பேருக்கு பயிற்சி தரப்பட்டு இருக்கிறது. 19 லட்சம் ஹெக்டர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 2500 கோடிக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில். பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டம், விவசாய நில பாதுகாப்பு திட்டம் என்ற பல திட்டங்கள் இதற்கு துணையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுங்கள். புதிய தொழில்நுட்பத்தோடு இயற்கை விவசாயத்தை நாம் பின்பற்றும் போது விவசாயம் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும். நமது விவசாயிகள் பாரம்பரிய அறிவு, அறிவியலின் ஆற்றல், அரசின் ஆதரவு 3 ஒன்று இணையும் போது நமது விவசாயிகள் செழிப்பு அடைவது மட்டுமல்ல நமது அன்னை பூமியும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பார் பாரத பிரதமர். மத்திய அரசு விவசாயிகளுக்கு செய்து வருவதை காட்டிலும் அதிகமாக நாம் புதுச்சேரி மாநிலத்தில் தந்து கொண்டிருக்கிறோம். பிஎம் கிசான் திட்டத்தில் 6000 3 தவணையாக தரப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் ஹெக்டர் ஒன்றுக்கு பொது பிரிவினருக்கு 6000 மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 7000 வீதம் 2 பருவங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல் இயற்கை பேரிடர் காலத்தில் மனிதாபமானத்தோடு மிகவும் தாராளமாக நிவாரணம் தரப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த பெருமையெல்லாம் நமது மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களே சாரும். அதற்காக அவரை நான் மனதார நான் பாராட்டுகிறேன். விவசாய பெருமக்களே, இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் சார்பாக உங்களுடைய உழைப்பிற்கும் உணவு பாதுகாப்பில் உங்களுடைய அர்ப்பணிப்பிற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டே என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் வேளாண் விஞ்ஞானிகள், விவசாய பெருமக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், வங்கி அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து கேட்டபோது,
2: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி பேசுகிறேன். வேளாண் துறையும் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து இந்த பிஎம் கிசான் புரோகிராமும் ஜன் கல்யாண் என்ற ஒரு புரோகிராமும் இன்றைக்கி பிஎஸ் பாளையத்தில் நம்ம விவசாயிகளை வந்து சந்திக்கிற ஒரு ஏற்பாடு வந்து பண்ணோம். 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை இந்த புரோகிராமில் கலந்துக்கினாங்க. வேளாண் துறை, கால்நடைத்துறை, மீன்வளத்துறை, வேளாண் அறிவியல் நிலையம், சுய உதவி குழு, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம அனைவரும் வந்து இயற்கை சார்ந்த வந்து விவசாயத்தை பண்ணணும் என்ற நோக்கத்தில் தான், ஃபெர்டிலைசரை குறைக்கணும், இயற்கை விவசாயத்தை பெருமளவில் நம்ம வந்து பண்ணணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். அதனால் விவசாயிகள்லாம் பலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. இதுக்கு

0: வந்து வேளாண் துறையும் வேளாண் நறுவல் நிலையம் இணைந்து இதுக்கான ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதே போல் எங்களுடைய வேளாண் நறுவல் நிலையத்தின் மூலயமாக சுய உதவி குழுக்கள் வந்து மூலயமாக அவங்க செஞ்ச வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து மஷ்ரூமு, பாசிப்பயிர் மிக்சரு, பிஸ்கெட்டு, கருப்பு கவுனி கஞ்சி மிக்சரு, அதே மாதிரி மஞ்சள் ஒன்று ஒன்றுக்கும் வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சிங்கன்னா செல்ஃபில் பண்ணுறாங்க, சத்து மாவு பண்ணுறாங்க, ஹெல்த் மிக்ஸு, இதெல்லாம் வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய கருத்துக்களை கேட்டு அவங்க சுயமாக அவங்க வந்து பிஸ்னஸை பண்ணுறாங்க. அதே போல் நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் திஷிகல்ச்சர் பனானா, இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து பெருமளவில் வந்து நோய் மற்றும் பூச்சி தாக்காத திஷிகல்ச்சர் பனானா வந்து விவசாயிகளுக்கு 75% மானியத்தில் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். 6 வகையான நம்ம மொந்தனு, கிராண்ட் நயனு, செவ்வாழை, ரஸ்தாளி, கோவொன்று, பூவொன்று ரகங்கள்லாம் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே போல் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்ன்ற ஸ்கீம் மூலயமா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற அடிப்படையில் நம்ம வந்து பஞ்சகாவியா, அப்புறம் மீன் அமினோ ஆசிட் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் கேவிக்கவே உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் நியாயமான விலையிலையும் குவாலிட்டியாகவும் நம்ம தரோம். அதே சமயத்தில் வந்து பயோ கண்ட்ரோல் லேபு இயற்கை முறையில் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்தணும். அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் போகிறதால இயற்கையாக பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயோ கண்ட்ரோல் லேப் மூலமாக நம்மளுக்கு வந்து பாண்டிச்சேரியிலே இருக்கிறதுல கேவிகேவில் மட்டும்தான் பயோ கண்ட்ரோல் லேப் இருக்குது. இந்த பயோ கண்ட்ரோல் லேப் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு பரவலாக வந்து இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் வந்து 75% வந்து ஜென்ரல் ஃபார்மருக்கும், 100% வந்து எஸ்சி ஃபார்மர்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து நிவாரணமாக கொடுக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் சூடோமோனஸ், லிக்விட் ஃபார்முலேஷனு, சூடோமோனஸு, ட்ரைகோகிராமா விரிடி, பிடி பேசிலஸ்ஸு, பிடி டைகோகிராமா விரிடி எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் தனியாக வந்து மெடிசினல் வேல்யூ இருக்கிற பிளான்ட்ஸும் வந்து உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கு தனியாக ஒரு பெரிய மெடிசினல் பிளான்ட் ஹெர்பல் விங்கே இருக்குது. நம்ம விவசாயிகளாகட்டும் ஸ்டூடெண்ட்டாகட்டும் வந்து தெரிஞ்சுக்கின்னு தேவையான இல்லை முக்கியமான மெடிசினல் பிளான்ட்டும் நியாயமான விலைக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த ஃப்ரூட் சீட்லிங்ஸும் நம்ம வந்து சப்சிடியில் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம். நம்ம கிராஃப்டிங் எல்லாம் பண்ணி நம்மளே பண்ணுறோம். அதனால் நம்மளோட வேளாண் அறிவியல் நிலையத்தில் பல துறைகளை பல லிங்க்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே வந்து நம்ம பண்ணி நம்ம புதுச்சேரி விவசாயிகள் மட்டும் காரைக்கால் விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி தான் நம்ம பண்ணினுக்கிறோம். இதை நம்ம விவசாயிகளும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. இனிமேலும் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அதிகரிக்கணும்ன்ற நம்ம மத்திய அரசினுடைய அறிவுறுத்தல் படி நிறைய இந்த பொருட்களெல்லாம் பயன்படுத்தி இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு போகணுன்றது தான் நம்மளுடைய விருப்பம். அதை தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். விவசாய சந்திப்புகள் வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 500க்கு விவசாயிகள் கலந்துக்கின்னு இந்த நிகழ்ச்சியில் மிக வந்து பயனடைஞ்சாங்கன்றதில் ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. இனிமேல் ஒவ்வொரு சமயத்திலையும் வந்து விவசாய சந்திப்புகள் பண்ணணுன்றது தான் மத்திய அரசினுடைய அறிவுறுத்தல். அதை நாங்கள் கண்டிப்பாக விவசாயத்துறையும் வேளாண் அறிவியல் நிலையம் சேர்ந்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். தேங்க்யூ.
1: நாங்கள் வந்து புதுச்சேரி கிராம வங்கி தலைமை அலுவலகத்தில் சீனியர் மேனேஜராக இருக்கேன், கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே விவசாயிகளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபார்மர் ஐடி கொடுத்தாங்க. பிஏஓ, தாசில்தார்கிட்டலாம் போயிட்டு அடங்கல் வாங்கிட்டு தான் கடன் வாங்கணுன்ற ஒரு நிலைமை இருந்தது. இந்த ஸ்மார்ட் கார்டை வாங்கி யாருக்கு எவ்வளோ நிலம் இருக்குதுன்ற அந்த சோயிங் சர்டிஃபிகேட்டை பார்த்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 160 பேருக்கு மேலே அந்த கார்டால் இமிடியேட்டாக 1 வாரத்தில் அந்த கடன் கொடுத்துருக்கோம். நிறைய ஃபார்மர்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி கார்டை கொடுத்தாலே உடனே லோன் கிடைக்குதுன்றதுனால அதை பிரபலப்படுத்தும் வகையில் நாங்கள் எங்கள் ஸ்டாலும் போட்டிருக்கிறோம். அதுக்கான முன்னுதாரணமாக யார் யாரெல்லாம் லோன் வாங்க எலிஜிபிளோ அவங்கள அந்த 1 வாரத்துக்குள்ளேயே நாங்கள் செலக்ட் பண்ணவில்லை, அந்த ஸ்டேஜ்லேயும் இப்போ கொடுக்குறோம். ஸோ இதன் மூலயமா விவசாயியுடைய அட்டை இருந்ததுனாலே போதும், அதை எடுத்துகிட்டு வந்து வங்கியில் கொடுத்தாலே அவங்க நம்மக்கிட்ட நேரடியாகவே கடன் வாங்கிக்கலாம். புதுச்சேரியில் இருக்கிற எந்த புதுச்சேரி கிராம வங்கி அணுகினாலுமே உடனடியாக இதுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் தலைமை அலுவலகத்துக்கு தெரிவித்தா கூட நாங்கள் உடனே அவங்களுக்கு அருகாமையில் இருக்கிற வங்கிக்கு நாங்கள் தெரிவிப்போம். நன்றி.
2: என்னுடைய பெயர் பிரபாகரன். நான் புதுச்சேரி கிராம வங்கி பாகூரில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கவுன்சிலராக இருக்கிறேன். நான் இப்போது கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி விவசாயத்துறையின் சார்பாக இங்கே பிஎஸ் பாளையத்தில் ஒரு கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேம்பில் வந்து விவசாயிகள் எல்லாம் அழைச்சிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து பயிர் வளர்க்குறதுக்கு மற்றும் வந்து கால்நடை வளர்ப்புக்கு மற்ற இதர விவசாய பணிகளுக்காக வந்து லோன் கொடுக்குறோம். எவ்வளவு தகுதி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லோன் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மேற்கொண்டு அவர்கள் வந்து கணக்கு ஆரம்பிக்கிட்டால் கணக்கு ஆரம்பித்தும் கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் சம்மந்தமான அவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தையும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். நாங்கள் மேற்கொண்டு எந்த தகவல் வந்தாலும் சம்மந்தப்பட்ட கிளையை அணுகி முழு விவரம் பெற்று அவங்க பயனடையுமாறு எங்களுடைய வங்கியினுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். எங்கள் பேர் திருஞானமூர்த்தி. ஆர்கானிக் ஃபார்ம ப்ரொடியூசர் கம்பெனியை வந்து ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆகுது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணுக்குறோம். பாண்டிச்சேரியிலேயே வந்து ஆர்கானிக்காக ஒரு எஃப்ஓ ஆரம்பிச்சுது. இதுதான் முதல் முறை. இது இதில் ஒரு 500 ஃபார்மர் இருக்கிறோம். எல்லாருமே ஆர்கானிக்கில் தான் வந்து விவசாயம் பண்ணுறோம். எல்லா பயிர்களும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம். அங்கே எங்களுடைய பாரம்பரிய அரிசிகள்லாம் வந்து நாங்கள் கருப்பு கவுனி, வாசனை சீரக சம்பா, தூயமல்லி எல்லாமே வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசி தான் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் 3 ஸ்கீமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை பண்ணிக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து விவசாயிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்குது. இது அதனால் எங்களுடைய பொருள்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தி வச்சுக்கிறோம். ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வந்து ஆர்டர் வருது. எங்களுக்கு அரசாங்கத்து மூலியமாக எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே ஒரு நாங்கள் ஸ்டால் போட்டுக்கிறோம். மேற்படி வந்து எல்லாமே இங்கே சிறப்பாக பண்ணிக்கிறோம். நாங்கள் எல்லாமே ஆர்கானிக் பொருள் தான். இது எல்லாமே வந்து பாரம்பரிய அரிசியில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நோய் இல்லாத வாழ்விற்கு இயற்கையான முறையில் விளையிற பொருளை வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ மருந்து அடித்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நோய்க்கு வந்து உங்களுக்கு வரும். உங்களோட சந்ததிக்கு வந்து நோயை வந்து பரப்பிட்டு போடுவீங்க. அதனால் இயற்கையில் வந்து நீ சாப்பிடுங்க.
1: வணக்கம் சார். விமன் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். பிள்ளையார் குப்பத்தில் இருந்து நபார்ட் மூலயமா ப்ரமோட் பண்ண எஃப்இஓ. எங்களுடைய எஃப்இஓ ப்ரமோட் பண்ண மெயின் காரணமாக வந்து எம்எஸ்எஸ்ஆர்எஃப்ம் கூட. இப்போ வந்து நாங்கள் வந்து 631 பெண் விவசாயிகளை நாங்கள் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு சிறு குறு விவசாயிகளை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க விளைவிக்கிற பொருட்களை வந்து நாங்கள் வாங்கி வேல்யூ அடிஷன் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்கிறது முக்கியமான நோக்கம் என்னென்னா நபார்ட் மூலயமா எங்களுக்கு இந்த ஸ்டால் வந்து கிடைச்சிது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சேல்ஸ் வந்து டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எங்களுக்கு கிடைச்சிது. இதில் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆயில், பல்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸு, மில்லட்ஸு. இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை பொடி வந்து அது வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலான ஒன்று. அது டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ரெடி டு ஈட் ப்ராடக்டாக நாங்கள் எங்கள் எஃப்ஓ மூலயமா நாங்கள் செஞ்சு ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது நபார்ட் மூலயமா 2 ரூரல் மார்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுடைய சேல்ஸ் வந்து அதன் மூலயமா சேல் ஆகிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அதில் வந்து சிறு குழந்தைகளும் அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து அதனுடைய பெனிஃபிட்டெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி வத்தல் வந்து செஞ்சு அவங்களும் அந்த பப்பன் மூலயமா அவங்க சாப்பிட்ணும், அவங்களுக்கு வேண்டிய ஹெல்த் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம். முளைக்கட்டுனா கேழ்வரகு. எங்களுடைய ஆஃபீஸில் வந்து சோலார் ட்ரையர் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து கேழ்வரகு எங்களுடைய விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கி 2 நாள் முளைக்கட்டி அதை வந்து சோலார் ட்ரையரில் காய வச்சு அது வந்து நாங்கள் பேக் பண்ணி கேழ்வரகு மாவாக கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார். அதுவும் இல்லாமல் எங்களுடைய எஸ்எஜி மெம்பர்ஸ் கூட இந்த ட்ரைனிங் கொடுத்தோம். அதன் சார்பாக வந்து ஜூட் பேக்லாம் வந்து தச்சு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நாங்கள் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம் சார். எங்களுடைய எஃப்இஓக்கு வந்து நபார்டு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. 11 லாக் வந்து இந்த ஈக்விட்டி கிராண்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்லாம். வருமானம் வந்து லாஸ்ட் இயர் வந்து 20 லாக் டேர்ன் ஓவர் நடந்தது. அதில் வந்து 55,000 கிட்ட ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் சார் லாஸ்ட் இயர். ஓவரால் நாங்கள் எஃப்இஓ ஆரம்பித்து வந்து 7 இயர்ஸ் ஆகுது. அந்த 7 இயர்ஸில் வந்து 1 கரோர் கிட்ட நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம் சார். இந்த ஸ்டால் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பொதுமக்கள் வரவங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ சார்.
2: வணக்கம் சார். நாங்கள் வந்து பசுமை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் சோரப்பட்டில் இருக்கேங்க சார். எங்கள் நிறுவனத்தில் வந்து ஆண்களும் பெண்களும் இருக்கிறோம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், உளுந்து இது போல் மதிப்பு கூட்டுற பொருளை வந்து எங்கள் விவசாயியிடமே வாங்கி நாங்களே அது வந்து மதிப்பு கூட்டி இது போல் சேல்ஸ் பண்ணுறோம். எங்கள் விவசாயிங்க விளைவிக்கிற பொருளை வந்து நாங்களே வாங்கிக்கிறோம். அவங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு போட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபார்மருக்கு 1 ஏக்கருக்கு லோன் போல் சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நபார்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எம்எஸ்எஸ்ஆர்எஃப் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க. 2016 வந்து ப்ரொடியூசர் கம்பெனி வந்து ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து 10 வருஷமாகுது. 10 வருஷம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து 5 லட்சம் 6 லட்சம்னு சொல்லி நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணின்னு இருந்தோம். 5 வருஷமாக வந்து 25 லட்சம் 30 லட்சம், இந்த வருஷம் வந்து 60 லட்சரூபா வந்து நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு 1 வருஷமாக ப்ராஃபிட் வந்து 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்குது. நல்லா தான் பண்ணின்னு இருக்கிறோம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இந்த கம்பெனியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 5 BOD மெம்பர் இருக்கிறாங்க, CO இருக்கிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு இங்கே ஸ்டால் வைக்க வந்து நபார்டு வந்து எங்களுக்கு சொன்னாங்க. சரிங்க சார், நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே ஸ்டால் வச்சது எங்களுக்கு

0: இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலர் சரத் சௌகான் அவர்கள், வேளாண்மைத்துறை அரசு செயலர் யாசின் முகமது சௌத்தரி அவர்கள், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் உயர் அதிகாரிகள், வேளாண் விஞ்ஞானிகள், உழவர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரையை தொடர்ந்து வந்தே மாதரம், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இதுவரை புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் புதுச்சேரி புராண சிங்குப்பாளையம் PM ஸ்ரீ பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விவசாயிகள் சந்திப்பு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து, ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படைவீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆனந்தி முருகன்.
2: இந்தியா உலகின் மிகப்பெரிய ராணுவ சக்திகளில் ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. ராணுவத்தின் நவீனமயமாக்கல், உள்நாட்டு ஆயுத உற்பத்தி, தொழில்நுட்ப வளர்ச்சி போன்ற துறைகளில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. திரு மோடி அரசின் முக்கிய முயற்சிகளில் ஒன்று ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது தன்னிறைவு இந்தியா. இந்த திட்டம் பாதுகாப்பு துறையில இந்திய உற்பத்தியை அதிகரிப்பதாகும். முன்பு வெளிநாடுகளில் அதிகம் சார்ந்திருந்த ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி ராணுவ வீரர்களின் வசதிகளுக்கும் அரசு கவனம் செலுத்தியுள்ளது. எல்லை பகுதிகளில் சாலை, பாலம் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வீரர்களின் விரைவான இயக்கத்திற்கு உதவியாக அமைந்துள்ளன. பாதுகாப்பு துறையில தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் பாதுகாப்பு ஏற்றுமதியை வளர்க்கவும் அரசு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தத்தில் பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் இந்திய ராணுவம் நவீன தொழில்நுட்பம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு திறன் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசில் இந்திய ராணுவத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், ராணுவ வீரர்களுக்கான சலுகைகள் மற்றும் முப்படைகளின் செயல்திறன்கள் குறித்து நம்முடன் பேச வந்துள்ளார் முன்னாள் விமானப்படை வீரரும் முன்னாள் படை வீரர் சங்க தலைவருமான திரு மோகன். வணக்கம் சார். தாய் நாட்டை காக்கிற பணியில ஈடுபட்ட முன்னாள் விமானப்படை வீரரான உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய ராணுவத்தோட முக்கிய பணி என்ன, அதுல சேர்றதுக்கான தகுதி, அப்புறம் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சி குறித்து சொல்லுங்க சார்.
1: வணக்கம். நான் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 1983 வந்துட்டு வெளியே வந்துட்டேன். 1985 எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய அசோசியேஷன் தலைவராக இருந்து நான் பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நீங்க கேட்டீங்க இந்திய ராணுவத்தினோட முக்கிய பணி என்ன, அதில் சேருவதற்கு என்னென்ன தகுதின்னு. நாட்டின் இறையாண்மையும் மற்றும் எல்லையை பாதுகாக்கிறது வந்து எங்களுடைய மெயின் இது. அதுதான் வந்து ஆக்சுவலாக எங்களை ட்ரைனிங் அதுவே கொடுக்குறாங்க. வெளிநாட்டு அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது, எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கண்காணிப்பு, எல்லைப்பகுதியில் வந்து 24 மணி நேரமும் எங்களுடைய கண்காணிப்பு இருந்து ஆகணும். அதில் சண்டை நடக்கும்போதுன்னு இல்லை, சண்டை நல்ல இல்லாத சமயத்துலையும் ஏன்னா என்ன இன்ஃபில்ட்ரேஷன் ஊடுருவல் இல்லாததெல்லாம் பார்க்குறதும் எங்களுடைய தொழில் தான். பயங்கரவாத எதிர்ப்புகளை வந்து நாங்கள் வந்து அதுக்கு அதை கண்காணித்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். நேச்சுரல் கிளைமேட்டி இயற்கை பேரிடர் வருது பார்த்தீங்களா, இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ராணுவத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து எங்களுடைய கோர்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து வந்துட்டுருக்கோம். சண்டை நடக்கிற சமயத்தில் சண்டை போடுறது, சண்டை இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி இதில், அதனால் வருஷம் 365 நாளும் 24 hours எங்களுக்கு வந்து வேலைகள் அந்த மாதிரி. இதுதான் எங்களுடைய இராணுவத்தினருடைய வேலைகள் இருக்கும். அதில் இதில் சேர்றதுக்கு என்ன தகுதி வேணும்னா, சோல்ஜர் ரேங்க்கில் சேர்றதுக்கு 10வது வகுப்பு படிச்சிருக்கணும், 12வதும் அதில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து கொஞ்சம் டஃப்பான ட்ரைனிங் தான். டஃப்பான ட்ரைனிங் வந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஒரு சுய கட்டுப்பாடு எல்லாமே வரும். ஆஃபீஸராக போகிறதுக்கு வந்து +2 இல்லைன்னா கிராஜுவேஷன் அது மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மூலமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க டைரெக்டாக ஆஃபீஸராக போயிடுவாங்க. இதுக்கு வயசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோல்ஜருக்கு வந்து 17.5 வயசுலேருந்து 21 வயசு இல்லைனா 23 வயசு வரைக்கும் அவங்களுக்கு உடற்தகுதி இருக்கிறது வந்து நல்ல ரன்னிங் ரேட் பண்ணணும். அது உயரம், எடை, இந்த செஸ்ட் இது இதெல்லாம் பார்த்து தான் அவங்கள எடுப்பாங்க. மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி பெறணும். அதில் எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாது, அதாவது பர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி நோய் இருக்கக்கூடாது. பை பர்த்லேயே சிலதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நடுவில் வந்துட்டு போகிறதெல்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எழுத்து தேர்வு இருக்குது, உடற்தகுதி தேர்வு இருக்குது, மருத்துவ பரிசோதனை, அதிகாரி பதவிக்கு வந்து செலெக்ஷன் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும். மற்றதில் வந்து இன்டர்வியூலாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபிட்னஸ் இருந்தாலே அவங்களே எடுத்துக்குவாங்க. என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அடிப்படையில் ராணுவத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆயுத பயிற்சி, போர் தந்திரங்கள், மலையிலேருந்து சண்டை போடுறது, பாலைவனத்தில் சண்டை போடுறது, அது மாதிரி பயிற்சியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்றாங்க. சகிப்புத்தன்மை பயிற்சி, அது என்ன வந்தாலும் நம்ம அதை சகிச்சுட்டு போராடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வர்றதுக்கு அதுக்குரிய பயிற்சி. வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து நம்ம அங்கே ட்ரைனிங்லாம் எடுப்படுறோம், ஹோம் சிக்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரைனிங்கை வந்து நமக்கு அதில் ஜாஸ்தி கொடுப்பாங்க. இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை பயிற்சிங்கிறது வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கொடுக்குறது தான். இந்த ஊர்ந்து போய் சண்டை போடுறது, அதை பண்ணுறது, அந்த மரம் செடி தலையிலலாம் தலையில் வச்சு பதுங்கி பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு அந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் அது முடியும். அது
0: சரி. இப்போ அந்த ட்ரைனிங் இதெல்லாம் பற்றி சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து இந்த பிரதமர் மோடியோட தலைமையிலான அரசு காலத்தில் வந்து மத்திய இராணுவத்தோட நவீனமயமாக்கலில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்குங்க சார்?
1: நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னா நவீனமயமாக்குதல் அப்படின்னா என்னப்போ, அந்த காலத்தில் நீங்கள் பண்ணும்போது உள்ளதெல்லாம் வந்து ஒன்லி மேனுவல் தான். எல்லாம் டேங்க் ஆப்ரேட் பண்ணுறது, எது பண்ணாலும் மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ண தான். இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிறதுல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக், இது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை வச்சு பண்ணிட்டாங்க. 2014 முதல் பல முக்கிய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. 2014 மோடி டேக் ஓவர் பண்ணதுலேருந்து எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள், நவீனமயமாக்குதல் எல்லாமே நடந்திருக்கு. ரஃபேல் போர் விமானம் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப எஃபெக்டிவான ஃபைட்டர், அது வந்து நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுத்துருக்குது. அதில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு, அது ஒன்று நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து ரொம்ப ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும்தான் அந்த இது இருக்குது. அது எல்லை பகுதிகளில் கண்காணிப்பு தொழில்நுட்பம் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து ரொம்ப பண்ணியிருக்கோம். ட்ரோன்கள் மூலமாக பண்ணுறது, ஆளில்லா விமானங்கள் அது மூலமாக பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக நம்ம இங்கே உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணி கன் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஒரிஜினலாக சோல்ஜர் மாதிரியே இருப்பாங்க, பட் அவங்கெல்லாம் வந்து AI மூலமாக வந்தவங்க தான். அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டிருக்கோம். உள்நாட்டு பாதுகாப்புக்கு உற்பத்தி திறனை நம்மளே பண்ணியிருக்கோம். வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் நம்ம வந்து வாங்கினது எல்லாம் போக, இப்போ நம்மளே வந்து எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி

0: செய்கிற மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் சீர்திருத்தங்கள் ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஈவன் சோல்ஜர்ஸுக்கு கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து 2014 முன்னால் இருந்ததை விட அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எல்லா இதுமே பண்ணியிருக்காங்க. ஈவன் யூனிஃபார்ம்லேருந்து ஒரு லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு ரொம்ப இதை வந்து அவர் முன்னேற்றமாக கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நவீனம்.
1: நீங்கள் வந்து பிரதமர் மோடியோட நவீனமயமாக்கல் பற்றி சொல்லும்போது அவருடைய ஒரு நவீனமாக்கல் திட்டத்தில் ஒரு இது வந்து அக்னிபத் திட்டம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதோட நோக்கம் என்ன, அதோட நன்மைகள் பற்றி?
0: இந்த அக்னிபத் திட்டங்கிறது வந்து உண்மையிலே நல்ல திட்டம் தான். எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் சேர்றவங்களுக்கு வந்து ஆர்மி சர்வீஸ் வந்து 4 வருஷம் தான் சர்வீஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. இப்போ அதுக்கு முன்னால் 2014 முன்னால் என்ன மாதிரி இருந்ததுன்னா, நம்ம போய் அதில் சேர்ந்தோம்னா 15 வருஷம், அதுக்கப்புறமா 20 வருஷம், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். 15 வருஷத்தில் சில பேர் வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த 15 வருஷம் சர்வீஸ் போயிட்டா வெளியே வந்து அது வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சிவிலில் ஒரு வேலை கிடச்சி அவங்க இருந்துருவாங்க. இப்போ பாதுகாப்புத்துறையில் இராணுவத்தை வந்து எப்போவுமே வந்து யங்காக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது வந்து நார்மலாக தேவைப்படும். ஏன்னா அவங்களாம் அந்த எனர்ஜியோடு ஃபைட் பண்ண முடியும். அந்த காலத்தில் அது மாதிரி இல்லை, எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வரும்போது ரொம்ப சீனியராக இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம நாலெட்ஜை வச்சு ஃபைட் பண்ணுறதை விட நமக்கு வந்து தேவையானது ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறது தான். ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணுறதுல வேர் லாக்கிங். அதனால் வந்து அவங்க மோடியோடைய கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க, அவங்க ஓகே நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் எடுப்போம், அப்போ நீங்கள் நார்மலாக இவங்களை வந்து எவ்வளோ காலம் வச்சுக்க முடியும், ரெண்டாவது இப்போ 15-20 வருஷம் கழித்து ஒருத்தரும் வெளியே போகும்போது இந்தியாவில் ரிட்டையர் ஆகிற சோல்ஜர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். டிஃபென்ஸ் பட்ஜெட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஷன் வந்து அதில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பென்ஷனில் போயிடுது. அப்போ பாதுகாப்புத்துறைக்கு அவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ண முடியல. அதனால் இந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த 4 வருஷத்தில் இவங்களுக்கு உரிய ட்ரைனிங்கை கொடுத்துட்டு இவங்கள எடுத்துடுறாங்க வெளியே. இப்போ 100 பேர் எடுக்கிறாங்க அந்த திட்டத்தில் எடுத்தாங்கன்னா 75 பேரை வந்து இவங்க 4 வருஷம் கழித்து வெளி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, மீதி 25 பேர் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீனியாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும், சீனியர்ஸாக போயிட்டுருப்பாங்க. இந்த 75 பேரையும் சும்மா அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சைஸபுளாக ஒரு அமௌண்ட்டு அவங்க கவர்மெண்ட்லேருந்து 25-30 லட்சம் பணம் கொடுத்து அவங்க வந்து லைஃபை செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு இதை வச்சு கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்க வெளியே போய் செட்டில் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட்டும் எக்ஸர்விஸ்மெண்ட் கோட்டாங்கிற மாதிரி அந்த இதில் ரிசர்வேஷனும் கிடைக்கும். மெயினாக இந்த இதில் கொண்டு வந்ததுக்கு காரணமே ஃபைட்டிங் ஃபோர்ஸை எங்காக வச்சுக்கணும், அதுக்காக 4 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாற்றும் போது எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வருவாங்க. அது இல்லாமல் அதில் ஒரு போர்ஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக எடுத்துக்கிறாங்க. அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது, எங்கே வர சோல்ஜர்ஸும் எங்கும் கிடைக்குது. அதுதான் மெயின் திட்டமே அதில். இது கவர்மெண்ட்டோட நல்ல திட்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் ஃபுல்லாக வரவேற்கிறோம்
1: சார். இந்த அக்னிபத் திட்டம் பற்றி வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போது நாட்டோட உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன இந்த இராணுவத்துறையில்?
0: இப்போ மேக் இன் இந்தியா திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அது ஒன்று. பாதுகாப்பு தொழில் வழித்தடங்கள், டிஃபென்ஸ் காரிடர்ஸ். இப்போ உள்நாட்டு பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்மளுடைய தளவாடங்கள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வரவங்கள பண்ணுறது படுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து இறக்குமதிப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ மேக் இன் இந்தியா திட்டம் செல்ஃப் சஃபிஷியன்சி நம்மளுடைய சுய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய நாட்டிலேயே உள்கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ணி அதிலேயே நம்ம எல்லாமே உற்பத்தி பண்ணிட்டு அதையே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பில் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு சக்தி வாய்ந்த இதாக பண்ணியிருக்கோம். அதில் அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் நம்ம மோடி கவர்மெண்ட்டோட இது வந்து எல்லாமே சக்சஸ் தான்
1: சார். இப்போ ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் இராணுவத்துறையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது?
0: இறக்குமதியை ரொம்ப குறைஞ்சதுங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இறக்குமதி பண்ணுறது எல்லாமே சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்மளே உற்பத்தி பண்ணி இப்போ வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம். இப்போ எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணுற பார்ட்ஸ் பூரா நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து வரதை பண்ணி நம்ம இங்கே ஒரு இதை பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஃபாரின் அமெரிக்காவுக்கே நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏர்க்ராஃப்டோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி புது புது கம்பெனிங்க உருவாகிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டம் இது. ஏன்னா இந்தியாவில் தொழில்நுட்பம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது, அதை வந்து சரியாக யூஸ் பண்ணதுனால வல்லுநர்கள்லாம் ஃபாரின் போக ஆரம்பித்தாங்க. இப்போ நம்மளே இங்கே பண்ணுறதுனால எல்லா வல்லுநரும் இங்கே தான் இருக்கிறாங்க. வெளிநாடும் நம்மகிட்டேருந்து ஆர்டர் போட்டு நம்மகிட்ட வாங்கிட்டுருக்காங்க. ஏற்றுமதி நல்லா வளர்ந்துருக்குது. நம்ம ஏர்க்ராஃப்ட் இங்கே பண்ணுறது இதெல்லாம் நம்மளே இங்கே பண்ணும்போது அதற்குரிய ஆராய்ச்சி பண்ணுறது இந்த ரீசர்ச் இதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகி அது நல்ல வேலை வாய்ப்பு நல்லா உருவாகிருக்கு. அதனால் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டம் வந்து நல்ல ஒரு சஃபிஷியண்டான ஒரு திட்டம், நல்லாவே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அதில்.
1: சார், இப்போ நீங்கள் பேசும்போது எல்லை பாதுகாப்பு பற்றி நிறைய பேசுனீங்க. இப்போ எல்லை பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளில் என்னென்ன மேம்படுத்தப்பட்டிருக்கு?
0: எல்லை பாதுகாப்பு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லே லடாக் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ரோடு வசதியெல்லாம் அவ்வளோ கிடையாது. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இராணுவ தளவாடங்கள் போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு. முதல்ல அந்த சாலை இதெல்லாம் வந்து சரி பண்ணாங்க.

0: அது இப்போ வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி பாலங்கள் கட்டியிருக்காங்க, மலை டு மலை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பாலங்கள். ரெண்டாவது சுரங்கங்கள் அடியில் போய் போகிற மாதிரி, முன்னால் அதெல்லாம் கிடையாது. இந்த கோவேறு கழுதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது மேலெல்லாம் உட்காந்துலாம் வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த எல்லை பாதுகாப்பு நவீனமயமாக்கணும்ல, அதில் அவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இராணுவ முகாம்கள் வந்து ரொம்ப இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் அங்கங்கே எல்லையில் எல்லா இடத்துலையும் இராணுவ முகாம்கள் இப்போ இருக்குது. ஆரம்ப காலத்தில் அது மாதிரிலாம் கிடையாது, எங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்கும், அதனால தான் ஊடுருவல் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை, கண்காணிப்பு அமைப்புகள் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. த்ரூ 24 hours கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப அமைப்புகள் பண்ணியிருக்கிறாங்க. லடாக் போன்ற வடகிழக்கு எல்லைகளில் வந்து படைகள்லாம் விரைவாக போகிறதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இதில் இந்த இதில் உருவாக்கியிருக்கிறாங்க.
1: சரி, இப்போ வந்து எல்லா துறைகளுமே வந்து பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இருக்காங்க, இராணுவத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய வாய்ப்புகள் என்னங்க சார்?
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு நிகராக இருக்கிறத இப்போ பெண்கள் வந்து இராணுவத்துலேயும் நிகராக வந்துட்டாங்க, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ அக்னிபத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் ஜாஸ்தி சேர்றாங்க, நல்லா துடிப்பாக செய்கிறாங்க ரொம்ப. அதாவது இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்குமான்னுலாம் நாங்கள்லாம் இப்போ எங்கள் வயசுக்கு நாங்கள்லாம் யோசனை பண்ணியிருக்கோம், பொம்பளைங்களாம் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும், நம்ம செய்கிற ட்ரைனிங்லாம் பண்ண முடியும்னு. இப்போ இவங்க செஞ்ச ட்ரைனிங்லாம் நாங்கள் பண்ணதில்லை, அந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இதில் வந்து இன்னும் ஒரு நீங்கள் ஒரு 10-15 வருஷம் கழித்து பாருங்கள், நம்மளுடைய இராணுவத்தோடைய தலைமை தளபதியாக பெண்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து இதில் நல்ல வாய்ப்பு இருக்குது, அவங்களும் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது, வந்தாங்க போகிறாங்க மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா இப்போல்லாம் கண்ணை மூடிட்டு ஃப்ளைட்டெல்லாம் அவங்களாம் சர்வசாதாரணமாக ஓட்டுறாங்களே, அவங்க ஃபைட்டிங் ஃபோர்ஸஸில் எல்லாத்துலேயும் அவங்க இறங்கிட்டாங்க அவங்க. அதனால் இதில் நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு, நல்ல வாய்ப்பு. இதை வந்து பெண்கள் பயன்படுத்திக்கணும், இது வந்து இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் லைஃப், இது வெளியே வந்து அதுக்குரிய மரியாதையே வேறு. அதனால் பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு, அதை நல்லா அவங்க வந்து பயன்படுத்திக்கணும் அவங்க.
1: சரி, இப்போ பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இராணுவத்தோட செயல்திறனை எப்படி பாதிக்குது?
0: இராணுவத்தினுடைய பட்ஜெட்டில் மாற்றங்கிறது நான் சொன்னது ஏற்கனவே, இந்த பென்ஷனுக்குரிய பணத்தை வந்து அதை ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. அதில் அந்த பணத்தை வேறு இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குது. இது ஆயுதம் கொள்முதல் பண்ணுறது நம்ம, அதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ணி செலவு பண்ண வேண்டி அப்போ பண்ண வேண்டியிருந்தது, பட்ஜெட் பற்றாக்குறையினால ரொம்ப இதாக இருந்தது. இப்போ வந்து தாராளமாக அதை கொள்முதல் பண்ணுறாங்க. உள்கட்டமைப்பில் முதலீடு வந்து உயர்ந்திருக்கு நமக்கு, அதில் வந்து அதில் டவுட்டே கிடையாது. உள்நாட்டு உற்பத்திக்கு நிதி ஆதரவு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை செய்கிற பாதுகாப்பு பட்ஜெட்டில் இப்போ மாற்றம் என்ன, இது ஒரு பெரிய மாற்றம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவையை நம்மளை இங்கேயே பூர்த்தி செய்கிறதுக்கு ஃபண்டு வேணும் இல்லை, அதை ரொம்ப பேர் முதலீடு பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் இருந்தாலும் ரொம்ப பேர் வந்திருக்காங்க, வந்து அந்த முதலீட்டு மூலமாக அது வந்து நடந்துகிட்ருக்குது. தொழில்நுட்பம் வந்து நவீனமயமாக்கல் வேலை வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்குது. அதில் இந்த இராணுவ பட்ஜெட்டில் இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் நல்லா உயர்த்தி பண்ணியிருக்கிறாங்க அதில்.
1: ஓகே சார், பாதுகாப்பு துறையில் வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு?
0: இப்போ பாதுகாப்பு இப்போ நம்ம வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இஸ்ரேல் இவங்கெல்லாம் வந்து பலம் வாய்ந்த ஒரு நாடுங்க. அவங்க நாட்டோட நம்ம ஈக்குவலாக வந்து வந்துட்டோம். இப்போ அதனால் அவங்களுடைய முதலீடும் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏன்னா இப்போ முன்னெல்லாம் இந்தியாவை வந்து அவ்வளோ ஒரு ஏளனமாக பேச மாதிரி இப்போ பேச முடியாது. ஒரு சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்தியாவை வந்து சர்வசாதாரணமாக நினைக்க முடியாது. அதனால் இப்போ அவங்களும் வந்து நம்ம நாட்டில் முதலீடு செஞ்சு எல்லாம் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு அவங்க நம்மக்கிட்ட வந்து நம்ம கூட சேர்ந்து செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த விதத்தில் வந்து நமக்கு அது வந்து ஒரு பெரிய வெற்றி பயணம் தான். அந்த இதில்
1: ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்களே முன்னாள் ராணுவ வீரர்கள், இவங்களோட நலனுக்காக மோடி அரசு கொண்டு வந்த முக்கிய திட்டம் என்னங்க சார்?
0: முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒன்று இவங்க கொண்டு வந்ததில் நாங்கள் எல்லாருமே வரவேற்கிற திட்டம். அதில் ஒன்று ரெண்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், அதில் இருந்தாலும் அது ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் எதை நினைக்கிறோம்னா, ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று, அதாவது ஒரு ரேங்க்குக்கு ஒரு பென்ஷன். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலையும் இப்போ சில பேர் வந்து டெக்னிக்கல் பீப்புளாக இருப்பாங்க, நான் டெக்னிக்கலாக இருப்பாங்க, எலக்ட்ரீஷியன் இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. சர்வீஸில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சேலரி எல்லாம் ஒரு மாதிரி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறமா எல்லாருமே ஒரே மாதிரி ஈக்குவல் தான். 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேங்கில் வெளியே வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பென்ஷன், அது எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி இவங்களும் இருந்தாலும் அதே மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அதுதான் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கீமை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக போராடிக்கிட்டு இருந்தோம். அது இவர் பீரியடில் வந்து ஒர்க் அவுட் ஆகி அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ அந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷனுங்கிறது பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து 100க்கு 100 வரவேற்கத்தக்க ஒரு இது வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்மே அதனால் பெனிஃபிட் ஆகுங்க. அதே மாதிரி சுகாதார வசதிகள், அதாவது எங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ்னு ஒன்று இருக்குது, அவர் எங்களுடைய பங்களிப்போட மருத்துவ வசதி எங்களை வெளியே வரும்போது நாங்கள் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கட்டிடுறோம், அது லைஃப் லாங்காக நாங்கள் எங்களுக்கு

0: இருக்கும். அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம். இப்போ எல்லா இடத்தையும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுக்காக தனியாகவே பாலிகிளினிக்லாம் பண்ணி எங்களோட ஃபேமிலியெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப டிலேவாக கொடுத்துட்டு இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ எல்லாமே நல்ல தரமான மருத்துவ வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப இடத்துல நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்ப நல திட்டங்கள் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது அதனால் ஒரு ஒரு சோல்ஜர் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டார்னா அவங்க குடும்பத்தில் இவங்களை யாரும் விட்டுறதில்லை. அந்த குடும்பத்துக்கும் அது தேவையானதெல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோடைய கவர்மெண்ட்டில் வந்து நல்ல ஸ்கீம் நல்லா பண்ணியிருக்காங்க எங்களுக்கு.
1: சார், இப்போ வந்து தேசிய பாதுகாப்பு கொள்கையில் மோடி அரசு வந்ததுக்கப்புறம் ஏற்பட்டுள்ள முக்கிய மாற்றம் என்ன? இந்த மாற்றங்கள் வந்து இந்தியாவோட பாதுகாப்பு திறனை எவ்வாறு வலுப்படுத்துது?
0: பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் வந்து நம்ம வலுப்படுத்தியிருக்கோம். பாதுகாப்பு வந்து நவீனமயமாக்கம் பண்ணியிருக்கோம். எல்லாமே கடல் மற்றும் சைபர் பாதுகாப்பு திறன்களை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா இதில் கடலில் நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடலோர காவல் படை அவங்க ரோந்து வந்து 24 hours அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இது நடந்தால் கூட வித்தின் 2 to 3 minutes போய் ரீச் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மேம்படுத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதில் தொழில்நுட்ப ரீதியான வலுவான படைகள் நம்மகிட்ட ஃபோர்ஸ் இருக்குது. தொழில்நுட்பத்தில் நல்ல முன்னேற்றம் கடந்து அது அந்த படை இது இருக்குது. அது வந்து நல்ல பாதுகாப்போடு பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ வந்து உலக நாடுகளே நம்மளை வந்து ஒரு உத்து பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆபரேஷன் சிந்தூர். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எந்த மாதிரியான சூழலில் தொடங்கப்பட்டது? இதில் இந்திய இராணுவத்தோட பங்கு என்னங்க சார்?
0: இப்போ நம்ம இந்தியாவில் வந்து சுற்றுலா தலங்கள் வந்து எல்லா ஏரியாவிலும் இருக்குது. பாண்டிச்சேரிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. காஷ்மீர் வந்து ரொம்ப மெயினான சுற்றுலாத்தலம். அப்போது அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு வரவங்க வந்து ரொம்ப எல்லா கண்ட்ரிலேருந்து வராங்க, நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து போகிறாங்க. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதோடைய ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா 22/4/2025 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்த பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அது ஒரு சுற்றுலாத்தலம், நல்லா ஏரி ஏரி எல்லாம் போட்டு நல்லா அருமையாக இருக்கும். அங்கே இந்த சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு 26 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் ஒரு 20-25 பேர் காயம் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த 26 பேரில் வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, லேடிஸ் வந்து அவங்க குங்குமம் அடைஞ்சு போச்சு. ஒரு கண்ணி மைக்க நேரத்தில் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில். அதுக்கு வந்து எந்த பயங்கரவாத அமைப்புகளும் வந்து பொறுப்பேற்றுக்கல ஃபஸ்ட்டு. ஆனால் இது பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலடி நம்ம செய்யணும், இல்லைன்னா இதை வந்து இவ்வளவு விடக்கூடாது அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மே மாதம் அதே வருஷம் 2025 மே மாதம் 6ஆம் தேதிக்கும் 7ஆம் தேதிக்கும் நடுவில், அதாவது நைட்டு 12 மணி 12 மணி 12 மணிக்கு யாரும் எதிர்பார்க்க, இது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ஒன்றும் கிடையாது. யாரும் அதுக்கு முன்னால் வந்து அந்த ட்ரோன் மூலமாக இதெல்லாம் வச்சு அந்த தீவிரவாதிகள் முகாமெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு கிளியராக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பாயிண்ட் பாயிண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து நான் சொல்கிறேன் 6-7ஆம் தேதி நடுவில் மிட் நைட்டில் போயிட்டு 9 இடத்தை வந்து ஒரு ஒரு வித்தின் ஒரு 3 to 4 minutes அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 இங்கேயும் எங்கேயும் நடந்துச்சு, அவங்களோட இது சுத்தமாக அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ மற்ற நாடுகள் தலையிட்டனாலும் வந்து சீஸ் ஃபயர் ஆகிடுச்சு. அதில் அதுக்கு வந்து பிரதமர் மோடி வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா உங்களுக்கு சிந்தூர்னா பொட்டுன்னு அர்த்தம். இறந்து போனவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க விதவையாயிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் அதை ஆரம்பித்து செய்ய வச்சார். அதை அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அதை லீட் பண்ணி போனவங்க ரெண்டு பேரும் ரெண்டு லேடி ஆஃபீஸர்ஸ். ஒருத்தவங்க வந்து ஆர்மியில் வந்து கர்னல் சோஃபியா குரேஷி, அவங்க வந்து ஆர்மி. இன்னொருத்தவங்க விங் கமாண்டர் லியோஹா சிங்னு ஒருத்தவங்க. அவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் இந்த ஆப்ரேஷன் நடந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொண்டு வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தினதுனால 1971 வாரில் எப்படி இந்தியாவை கண்டு மற்ற நாடுகள் பயந்ததோ அதே பயம் வந்து இந்த 4 நிமிஷத்தில் இந்தியா வேர்ல்டில் இருக்க எல்லா நாடுகளும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாத்துக்குமே உண்டாக்கிடுச்சு. ஆப்ரேஷன் இந்தியா எந்த லெவலுக்கு போவாங்க, அது யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டின ஒரு மோதிதான்.
1: சார், இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து முக்கிய தொழில்நுட்பங்கள் என்ன சார் பயன்படுத்தப்பட்டுச்சு?
0: அதான் சொல்கிறேன், நம்ம வந்து எதிரிகளை போய் அடிக்கிறத விட ரூமுக்குள்ளே உட்காந்து அடித்தது, ஆள் இல்லா விமானங்களை அனுப்பிச்சது எல்லாமே இங்கே இருந்து மூலமாக ஆப்ரேட் பண்ணி இங்கேருந்து அனுப்பினது தான். யாரும் எதுக்க போய் நல்லா துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு பண்ணலை. எல்லா தொழில்நுட்பம் நம்மளுடைய நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இது பாதிப்பும் இல்லை. நம்ம சைட்லேருந்து எந்த விதமான இறப்பும் கிடையாது, சோல்ஜர்ஸும் கிடையாது. ஆனால் அங்கே இருக்கிற அவ்வளவு தீவிரவாதிகளும் நம்மளோட எதிர்ப்பு இல்லாமல் எல்லாமே வந்து இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அடித்தது தான். அது ஒரு பெரிய ஒரு அதில் வந்து நம்ம வந்து ஒரு கிங் மாதிரி ஆகிட்டோம்.

0: மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு உதாரணமான ஒரு இதாகச்சு அது.
1: சார், இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூரில் முப்படைகளோட ஒருங்கிணைப்பு வந்து எப்படி செயல்பட்டு?
0: எந்த ஒரு வாரா இருந்தாலும் முப்படையோட ஒருங்கிணைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுமா. ஏர்க்ராஃப்ட் போயிட்டு போய் ஒவ்வொரு ஏரியாவாக சர்வே பண்ணி அனுப்புகிறாங்க. கடல் வழியிலேருந்தே அதாவது இதில் நேவி எங்கே வருது, கடல் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடலில் இருக்கிற கப்பல்லேருந்து கூட நம்ம ஏர்க்ராஃப்ட் கிளம்பி வரோம். அவங்களும் வந்து அங்கேருந்து வந்து எந்தெந்த ஏரியாவில் எங்கெங்கே இருக்காங்கிறத அந்த சேட்டலைட் மூலமாக அவங்க அனுப்பிச்சு ஆர்மி போய் அடிக்குது. அதே மாதிரி தான் இதுவும் இதோடைய வான்படையோடைய அதாவது ஏர்ஃபோர்ஸோடைய இது டெக்னாலஜி இல்லாமல் இவங்க அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. அவங்க எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். இது இப்போன்னு கிடையாது, 71 வார்லேருந்தே இது இருக்குது. எந்த ஒரு சண்டையாக இருந்தாலும் மூணு சீஃபும் உட்காந்து பேசி அவங்க பிளான் பண்ணி பொதுவாக என்ன பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்லாம் இவங்க இந்த மூணு சீஃபையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னு சொல்லி அவங்க கையில் விட்டுருவாங்க. அவங்க உட்காந்து எல்லாம் பண்ணி அவங்க பண்ணுறது தான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷன் சிந்துன்னு அது மாதிரி வந்தது தான்.
1: ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா வந்து இந்தியாவை வந்து உலக நாடுகள் பார்க்குற விதமே வேற மாதிரி ஆயிருச்சு. இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரோட அனுபவம் வந்து எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கையில் எப்படி பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
0: மேன் பவர், ஆளே இல்லாமல் வந்து எந்த பாதுகாப்பு நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த இடத்துக்குமே வந்து ஆள் இல்லாமல் எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். இந்த தொழில்நுட்பம் இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்த போர்க்கால நடவடிக்கைகளில் வந்து இதெல்லாம் நம்ம செய்யலாங்கிறத வந்து துல்லியமாக வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.
1: சார், இவ்வளோ நேரம் வந்து இந்திய இராணுவத்தோடைய நடவடிக்கைகள் மக்களுக்கு வந்து நல்ல தெள்ள தெளிவாக நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று, மோடி அரசு ஏற்றதுக்கு அப்புறமா வந்து இராணுவத்தோடைய முன்னேற்றங்கள் பற்றியும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார்.
0: இதோட முடிவாக நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய மக்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் பாண்டிச்சேரியாக இருந்தாலும் இராணுவத்தையும் மதிக்கணும், இராணுவ வீரர்களை மதிக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும். இந்த ஆப்ரேஷன் சிந்து நடக்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வீரர் ஒருத்தர் போயிருக்கார். அவர் பேர் கமலநாதன் பேர். அவங்க அப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க சித்தப்பா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர், அவங்க தாத்தா இராணுவத்திலேருந்து ரிட்டையர் ஆனவர். இவர் இப்போ இராணுவத்தில் இப்போ பயன் இருக்கார். அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் கலந்துக்கிட்டவர். அவர் பாண்டிச்சேரிக்காரர். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா பெருமைப்படலாம். அதே மாதிரி தமிழ்நாடு பாண்டிச்சேரி எதாக இருந்தாலும் வீட்டில் ஒருத்தர் இராணுவத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கையோடு நம்ம வந்து ஒரு லைஃப்பை கொண்டு போகணும். பாதுகாப்பு துறையில் வந்து நம்மளுடைய பங்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு இராணுவ வீரராக நீங்கள் வெளியே வந்து லைஃப்பை நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு லைஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஆனால் இராணுவ வீரராக நீங்கள் போனீங்கன்னா வருஷம் 365 நாளும் உங்களுக்குரிய மரியாதை வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளர்ச்சி பயணம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்த தொடர் நிகழ்ச்சி. பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஓய்வு பெற்ற விமானப்படை வீரரும் புதுச்சேரி முன்னாள் படை வீரர் நலவாழ்வு சங்கத்தின் தலைவருமான திரு மோகனுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஆனந்தி முருகன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி எல் விஜயா. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, 1.

7@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம். நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நேர்களே, உங்கள் அனைவருக்கு நாளை காலை 7:25 நலமாய் வாழ. முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஏ. வேல்குமாரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் ஒரு கல்லூரியின் கதையை திரைப்படத்திலிருந்து.

ആകാശവാണി പുതുവൈ നേരം 8:35. திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அறிந்து மறியாமலும் திரைப்படத்தில் இருந்தார்.

ஆகாஷ்வாணி புதுமை, நேரம் 8:39 43 நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியிலே 1215 கிலோஹெட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். திரைசி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அவள் பெயர் தமிழரசி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:45:37 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கல்லூரி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:51. பத்து நொடி நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் அன் ஆப்பிலும் கேட்கலாம். திரைசை நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். போராளி திரைப்படத்திலிருந்து

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இன்று மாணவர்கள் உட்பட பலர் தீ விபத்தில் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் அரசு நிர்வாகம் மீதான மக்களின் நம்பிக்கையை வெற்றிகரமான முறையில் வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் வணிகத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டு இவ்வாறு கூறியுள்ளார். வளர்ச்சியின் தேவைகளுக்கு ஏற்ற நிர்வாகத்திறன் மற்றும் அனுபவம் உள்ள அதிகாரிகளை கண்டறிந்து உரிய இடத்தில் பணியமர்த்த ஏதுவாக தயாரிக்கப்பட்டுள்ள IAS E-Civil பட்டியலை மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமிழக முதலமைச்சர் திரு விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் உடனிருந்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் காலாப்பட்டுக்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி உட்பட 13 பள்ளிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை நடைமுறைகளில் சிறப்பாக செயல்பட்டதற்காக தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை முறையாக அமல்படுத்துவது குறித்து நகராட்சி ஆணையர் திரு அருண் ஐயாவு இன்று மொத்த கழிவுகளை உருவாக்குவோருடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் இந்திய நேரப்படி இன்றிரவு 10:30 நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரியா அர்ஜென்டினா அணிகள் மோத உள்ளன. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேரலை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: And then next comes the war fighting capability. And there, India is making great strides, although it is a very technologically intensive sector, especially for weapons and sensors. But we are fully indigenous and self-sufficient in EW sensors, that is electronic warfare sensors. We are indigenously developing and manufacturing our underwater sonar suites. We are having rocket capabilities. The gun mounts, which are on the ships, are built in India. There are joint ventures with our collaborators from abroad for other high technology equipment like the advanced sensors and weapons, especially the missiles. The BrahMos missile, which is talk of the town today, is being exported also. And it is a joint venture between India and Russia. So we are moving towards the right direction. The thrust of the government from 2014 onwards has been towards the establishment of a typical ecosystem, which will get integrated with the larger objective of shipbuilding and enhancing the India's power in the maritime sector. Now, coming to the merchant vessels which are there, so these are the vessels which are used for transportation of either oil, gas, other goods which are in containers and all that. So the government has launched a shipbuilding sector initiative, and there is a move to say now establish shipbuilding clusters in various places within the country. Tuticorin is a big example which is there. Then establishment of the Vadhavan Pro Port, which will come up in a few years from now, is a growing assertion of our strength, our capabilities in the Indian Ocean region. The thrust given by the government to the maritime sector is unprecedented, if I can say so.
1: Commodore Joshi, thank you so much for giving us such deep insights into the India's maritime sector.
0: Thank you very much.
2: You were listening to a discussion on Made in India Maritime Strength, Advancing India's Naval Capabilities. The participants were Commodore K.D. Joshi, Defence Analyst, and Diksha Saxena, Akashvani Correspondent. This program was produced and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official.
3: Spotlight.
4: सेवा प्रभाग से प्रस्तुत है हमारा साप्ताहिक
5: आकाशवाणी पुदुवै நேரம் 9 மணி 30 நிமிடம்
6: ஆகாஷ்வாணி அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் வினோத் குமார் தமிழாக்கம் டிஎஸ் கோபால் நாடகத்தில் பங்கேற்போர் பிஸ்மிலாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன் பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி அஷ்வாக்காக எல் என் ஜி ரவிசங்கர் சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன் யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம் மற்றும் நிலையத்தார் ஆனந்த் அமிர்தராஜ் விஜயகுமார் செந்தில் முருகன் ஆகியோர் ஒளிப்பதிவு இ வள்ளி அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன் அமைப்பு வேலு ஹரிஹரன் இதோ அக்னிபுத்திர பிஸ்மில் அகில பாரத நாடகம்
7: டிசம்பர் 19 நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்தவர்களில் புகழ்பெற்ற புரட்சியாளர் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லின் நினைவு நாள். நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்பவர்களில் பண்டிட் ராம்பிரசாத் பிஸ்மில்லும் ஒருவர். அவர் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு முழுமை பெறாது. புரட்சியின் ரத்தம் தோய்ந்த வரலாற்றில் பிஸ்மில் ஒளிரும் செந்தாமரை போன்றவர். அதன் ஒளி இந்த நாட்டின் உயிர் துடிப்பில் புதிய வலிமையை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது. இவர் 1897 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜகான்பூர் நகரத்தில் உள்ள ஒரு பக்தியுள்ள சத்திரிய குடும்பத்தில் பிறந்தார். அப்பா திரு முரளிதர் மற்றும் தாய் திருமதி மூலமதி அதீத பக்திக்கு பெயர் பெற்றவர்கள். அப்பா முரளிதரை அனைவரும் பண்டிட்ஜி என்று அழைத்து வந்தார்கள். இதன் காரணமாகத்தான் ராம்பிரசாத் பிஸ்மில்லையும்

0: மக்கள் பண்டிட்ஜி என்ற பெயரால் அழைக்க தொடங்கினர். அகில பாரத நாடகத்தில் இன்று பிஸ்மில் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். அவருடைய வாழ்க்கையின் சில சம்பவங்களை மையமாக கொண்டதே ஏக்தா பிஸ்மில் என்ற இந்த நாடகம்.
1: பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே.
2: புரட்சி தோள்களில் பட்ட குண்டுகள் ஒரு புதிய மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இது போன்ற அழைப்புகள் மற்றும் ஆரவாரங்களால் வரலாறே நடுநடுங்கி விடுகிறது. சிம்மாசனம் நடுங்க தொடங்குகிறது. அதிகாரத்தின் போதையில் மூழ்கிய பெருமிதம் அடிபட்ட பாம்பு போல புழுதியில் புரளத் தொடங்குகிறது. பூமி புரள்கிறது, அநீதியின் கால்கள் தடுமாறுகிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையிலும் புரட்சியின் அக்னிபுத்திரன் தங்கள் வழிகளை மாற்றுவதில்லை. அவர்கள் தன் லட்சியத்தை அடைய ஒவ்வொரு ஆபத்தையும் ஒரு புதிய வழியில் எதிர்கொள்கிறார்கள். அவர்களின் தியாகத்தால் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குகிறார்கள். நாட்டின் கலாச்சாரத்திற்கும் துணிச்சலுக்கும் பங்களிக்கிறார்கள்.
3: ஒரு முறை வரும் மரணத்திற்கண்டு பயம் ஏன்? இறப்பை விளையாட்டாக புரிந்து கொண்டால் மரணம் ஏன்? நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடு எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் இருக்கட்டும்.
4: எதுவும் நடக்கவில்லையா? நம் வேதனை உங்களுக்கு புரியவா போகிறது? எதுவுமே நடக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்பா, எங்கள் வழியை புரிந்து கொள்ளும். என் நடவடிக்கைகள் நன்றாக இல்லை என்று அவர் கூறுகிறார். நான் அரசுக்கு எதிராக எழுதுகிறேன். அதற்கு எதிரான செயல்களை ரகசியமாக செய்து வருகிறேன். காவல்துறையினர் என்னாலும் என்னை சிறைப்பிடிக்கும் நோக்கத்தோடு வாசலில் நின்று கொண்டுதான் இருப்பார்கள். நான் திருந்தட்டுமா அல்லது வீட்டை விட்டு வெளியேறட்டுமா? என் பதிலை எதிர்பார்க்காமல் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் உங்களுக்கு என்ன? நான் வீட்டில் இல்லாவிட்டால் அம்மாவின் நிலை என்னவாகும் என்று தெரியுமா?
5: டே ராம் பிரசாத், என்னவாயிற்று உனக்கு? திருமணம் செய்து கொண்டு குழப்பத்தோடு இல்லாமல் நிம்மதியாக இந்த வீடு என்ற கோவிலில் இருக்கிறாயல்லவா? தேசபக்தி எல்லாவித பிரச்சனைகளையும் வழிகளையும் கொண்டு வருகிறது. அதை தேர்ந்தெடுக்கும் நபருக்கு இந்த தொல்லைகள் மற்றும் வழிகள் அனைத்தும் ஆறுதலாகவும் எளிதாகவும் மாறுகிறது. ராம் பிரசாத், நம்முடைய லட்சியத்தின் மீது உற்சாகமாக இருக்க வேண்டும்.
4: நீங்கள் சொல்வது சரிதான். நான் உற்சாகமாக இருக்கிறேன். அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன். இந்த நாட்டின் மண்ணின் மீது உள்ள பாசத்தினால் நான் இவ்வளவையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அதை தாங்க தயாராகவும் இருக்கிறேன்.
5: விதி தானே உன்னை தேர்ந்தெடுத்தது என்பதை நினைவில் வைத்துக் கொள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நெருப்பை உமிழ்ந்து கொண்டே புத்தகங்களை எழுதி அச்சடிக்க தொடங்கியிருந்தாய். புத்தகங்களின் விற்பனையினால் கிடைத்த பணத்தில் அணுகுண்டுகளையும் துப்பாக்கிகளையும் வாங்க தொடங்கிவிட்டாய்.
4: என்ன செய்வது? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து பாரதத்தின் மீது இருண்ட நோக்கத்துடன் வெள்ளைக்காரனின் ஆட்சியை பார்த்திருக்கிறேன். பசியுடன் இருக்க முடியும், ஆனால் ஆயுதம் இல்லாமல் வெள்ளைக்காரர்களோடு சண்டையிட முடியாது. இரும்பை இரும்பால் தான் அறுக்க முடியும். வெடிகுண்டுகள் மற்றும் துப்பாக்கி சூட்டால் தான் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க முடியும்.
5: மிதவாதிகளான பிற தலைவர்கள் மறுத்தாலும் லக்னோவின் மாநாட்டில் லோக்மானிய திலக் இரவோடு இரவாக ஊர்வலம் நடத்திய போது அவர் இளைஞர்களிடையே பிரபலமாகிவிட்டார்.
4: ஆமாம், ஆங்கிலேயர்களின் கண்களுக்கு அது உறுத்தலாகிவிட்டதம்மா.
5: இதெல்லாம் இருக்கட்டும். தற்போது பண்டிட் முரளிதரனின் மகன் ராம் பிரசாத் ஒரு புரட்சிக்காரன் என்பதும் ஆங்கிலேயர்களை உயிரோடு புதைக்க கங்கணம் கட்டி தருவதும் அவர்களுக்கு தெரியாது.
4: ஆமாம், உண்மை. ஆங்கிலேயர்களின் நெஞ்சில் உதைத்து பாரதத்தில் விளையும் ஒரு தானியத்தை கூட சாப்பிட விட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உண்மையை சொன்னீர்கள் அம்மா. விதியானது ஒரு சிறப்பான நோக்கத்தோடு தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது.
5: சரி ராம் பிரசாத், அடுத்து என்ன? உன் தாய்நாட்டு பற்றின அமைப்பு எப்படி இயங்கும்? இப்போது அந்த அமைப்பை உருவாக்க நாம் பணத்தையும் புதிய கூட்டாளிகளையும் திரட்ட வேண்டும்.
4: ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது.
5: என்ன தீர்வு அது ராம் பிரசாத்?
4: கொள்ளையடிப்பது. அது ஒன்று மட்டும்தான் தீர்வு.
2: இன்றைய சமீபத்திய செய்திகள். மெயின்புரியில் மூன்றாவது கொள்ளை. காவல்துறையினர் மெயின்புரியில் கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கொள்ளையில் முக்கிய பங்காற்றிய கேந்தாலால் தீட்சித் சிக்கினார்.

0: டெல்லி மற்றும் ஆக்ராவில் நடக்கியிருந்த கொள்ளைக்காக திட்டமிட்டவர்களை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். இரண்டு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கி சூடு தொடங்கியது. பலர் கொல்லப்பட்டனர். இதில் சிறை பிடிக்கப்பட்ட கேந்தாலால் தீட்சித் சிறையில் இருந்து கைவிலங்கோடு தப்பி ஓட்டம். தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.
1: மைன்புரி சம்பவத்தின் கதை தனித்துவமானது மற்றும் ஊக்கமளிக்கிறது. தீட்சித் ஜி மற்றும் அவரது கூட்டாளிகள் இன்னும் பிடிபடவில்லை. அவர்களில் நம் பிஸ்மிலும் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?
2: யாருக்கு தெரியும்? இப்போதெல்லாம் இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பிரிட்டிஷ் உளவாளிகள் மூளை முடுக்கி பரவி இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு இப்போது பழக்கமாகிவிட்டது.
3: நீங்கள் ஷாஜகான்பூருக்கு திரும்பியதற்கு கடவுளுக்கு நன்றி ராம் பிரசாத்.
4: மெயின்புரி சதியில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு பொது மன்னிப்பு அறிவித்ததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை என்றால் ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகியதாக இங்கு செய்து வந்திருக்கும்.
2: பிஸ்மில், நீங்கள் தியாகி என்று நாங்கள் நினைத்தோம்.
5: யோகேஷ், உனக்கும் சசீந்திரனுக்கும் பின்னால் போலீஸ் துரத்தி கொண்டு இருப்பது போல இங்கும் அப்படியே நடக்கிறது. தியாகியாக மாறுவதில் எந்த குறையும் வைக்கவில்லை. வீரர்களின் கண்ணில் மண்ணை தூவி மெயின்புரி சிறையில் இருந்து கேந்தலால்ஜி தப்பியதால் பிரிட்டிஷ் காவல்துறை கோபமடைந்துள்ளனர். எங்கள் சந்திப்பு நடந்து கொண்டிருந்தது. போலீஸ் அங்கு வந்துவிட்டது. யமுனையில் குதித்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை.
4: கேந்தலால்ஜி எங்கே இருந்தார்? இத்தனை நாள் என்ன செய்தார்?
5: நதிக்கரையில் உள்ள கிகார் காடுகளில் மாத கணக்கில் தங்கி புத்தகங்களையும் கவிதைகளையும் எழுதினார்.
4: நிறைய சிரமப்பட்டிருப்பார். எதுவும் நடந்திருக்கலாம். இப்போது ஆங்கிலேயர்களுக்கு உங்களை ராம் பிரசாத் என்று தெரியாது. இப்போது கவனமாக இருங்கள்.
2: இப்போது நம் கவிஞர் புரட்சியாளர் ராம் பிரசாத் பிஸ்மிலை மிகவும் மென்மையாக கருத வேண்டாம். கடற்கரை மணலில் வரையப்பட்ட கோடுகள் அலைகள் வந்து அவற்றை அழிக்க இயலாது.
5: இந்த பேச்சையெல்லாம் விட்டுவிடுங்கள். அடுத்து என்ன செய்வது என்பதுதான் முக்கியம். காந்திஜி ஒரு பொது தலைவர் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்க அகமதாபாத் சென்ற போது என்ன நாடகம் நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும்.
3: இப்போது புரட்சியின் ஜோதி உங்கள் கைகளில் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் கல்கத்தாவுக்கு திரும்புகிறோம். சுதந்திரம் கிடைக்கும் வரை நாட்டின் விடுதலைக்கான போராட்டம் நிறுத்தப்படக்கூடாது. யதுகோபால் முகர்ஜி முடிவெடுத்தபடி சங்கத்தின் அரசியலமைப்பு தயாரானது. 1923 செப்டம்பரில் டெல்லியில் நடந்த இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் சிறப்பு அமர்வுக்கு பிறகு கான்பூரில் நடந்த இந்த கூட்டத்தில் நம் இளம் நண்பர்கள் அனைவரும் அதிருப்தியில் மூழ்கினார்கள். இன்று கான்பூர் கூட்டத்தில் எதிர்காலத்தில் என்ன நடவடிக்கை என்று முடிவு செய்ய வேண்டும். ஊக்கத்திற்கு பஞ்சமில்லை. பற்றாக்குறை என்றால் அது பணமே.
5: என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது.
3: என்ன திட்டம் சொல்லுங்கள்.
2: விருந்துக்கு பணம் சேகரிக்க பாம்பரவழியில் 1924 ஆண்டு December 25 அன்று பிஸ்மில் தலைமையில் ஒரு கொள்ளை நடத்தப்படும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது.
0: அஸ்ஸலாமு அலைக்கும் பிஸ்மில்லா சாஹேப்.
5: கூறுங்கள்.
0: நான் அஸ்வாகுல்லா கான் வார்சி.
5: சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்தீர்கள்?
0: நான் ரியாசத்துல்லாவின் தம்பி.
5: ரியாசத்துல்லா கார்.
0: ஆம் பிஸ்மில் சாஹிப், அவர் உங்களோடு நடுநிலை பள்ளியில் படித்தார்.
5: அமருங்கள்.
0: நன்றி.
5: இங்கு எப்படி வர நேரிட்டது?
0: பிஸ்மில் சாஹிப், நான் மைன்புர் சூழ்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். புரட்சியாளர்களின் குருவான கேந்தாலால் தீட்சித்தை சிறையில் இருந்து தப்பிக்க நீங்களும் உங்கள் தோழர்களும் சேர்ந்து ஒரு வெற்றிகரமான திட்டத்தை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். முழு கதையையும் கேட்பது வேடிக்கையாக இருந்தது பிஸ்மில் சாஹிப்.
5: சகோதரரே, பாருங்கள், கவிதைகள் மட்டும்தான் எழுதுகிறேன். அரசாங்கத்துக்கு ஏதோ தவறான புரிதல் இருக்கும் என தோன்றுகிறது. சிலர் தவறான தகவல் கொடுத்திருக்கலாம்.
0: உங்கள் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். நானும் நாட்டுக்காக மனதார ஏதாவது செய்ய விரும்புகிறேன்.
5: அவசியம் செய்யுங்கள், அது ஒரு நல்ல விஷயம்.
0: அல்லாஹ்வுக்கு நன்றி. பிஸ்மில் ஐயாவை பார்த்து விட்டேன். ஆனால் அவரது

0: குரலில் முன்பு போல உயிர்ப்பு இல்லையே, அவரும் அப்படி என்ன செய்வார்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பலத்த அவநம்பிக்கை உள்ளது. எங்களை பணியில் சேர்ப்பதாலோ அல்லது தகவலாளிகளாக்கியோ பிரிட்டிஷ் அரசு முஸ்லிம்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. என்ன செய்வது? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் பிளவை உருவாக்கி புரட்சியின் கழுத்தை நெறித்து கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த பிஸ்மில் ஐயாவின் மனதை வெல்வதோடு நாட்டை விடுவிக்கவும் போராட வேண்டும்.
1: சத்தியமாக சொல்கிறேன், பிஸ்மில், அஸ்வாத் இருவருக்குமான ஒரு வருட நட்பில் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ள நட்பு அபரிதமானது.
2: பிஸ்மிலும் அஸ்வாத்தும் ஒரே தாயின் இரட்டை பிள்ளைகள் போல தெரிகிறது நண்பா.
1: ஆமாம், இருவருமே நண்பர்களாகிவிட்டதால் நம் கட்சியின் பலமும் ஆதிக்கமும் அதிகரித்து விட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு அச்சமும் மேலோங்கிவிட்டது.
2: நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். தேசபக்திக்கு எந்த மதமும் சமூகமும் தெரியாது என்பது இவர்களை பார்க்கும் போது நிரூபணமாகிறது.

0: பார்த்தும் ஒரே தாயின் இரட்டை பிள்ளைகள் போல தெரிகிறது நண்பா.
1: ஆமாம், இருவருமே நண்பர்களாகிவிட்டதால் நம் கட்சியின் பலமும் ஆதிக்கமும் அதிகரித்து விட்டது. இனி ஆங்கிலேயர்களுக்கு அச்சமும் மேலோங்கிவிட்டது.
0: நீங்கள் உண்மையை சொல்கிறீர்கள். தேசபக்திக்கு எந்த மதமும் சமூகமும் தெரியாது என்பது இவர்களை பார்க்கும் போது நிரூபணமாகிறது. பிஸ்மிலை போல அஷ்வாக்கும் நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்வதற்கு உறுதி எடுத்து இருக்கிறார்.
1: இறுதியாக ஓர் உறுதியான ஆரிய சமாஜ்வாதிக்கு ஒரு உண்மையான முஸ்லீமுடன் நட்பு கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நாட்டுப்பற்றின் நெருப்பில் கொதிக்கும் இரண்டு ஜுவாலைகள் இணைந்து விட்டனர். இருவரின் லட்சியம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது. நாட்டுக்காக இது நடக்க வேண்டியதுதான்.
0: சில நேரங்களில் இது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று நாம் பெரும்பாலும் நமது மதத்தையும் நம்பிக்கையும் முதன்மைப்படுத்தி மற்றும் புரட்சிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளித்து இளைஞர்களின் சுதந்திரத்தின் புதிய குரலாக மாறிய பிஸ்மில் அஷ்வக்கின் ஜோடி இது.
1: ஆமாம், பிஸ்மில் ஐயா தனது பெரும்பாலான நேரத்தை ஆரிய சமாஜ் கோவிலில் செலவிட்டிருக்கிறார். நாட்டில் இந்து முஸ்லிம் மோதல் இருந்த போது கூட அஷ்வாக் ஐயா கோவிலுக்கு செல்வதை தவிர்க்கவில்லை. அப்போது அஷ்வாக்கை அந்த ஊர் முஸ்லிம்கள் எல்லோரும் நாத்தியன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் அஷ்வாக் ஐயா உண்மையான முஸ்லிம் தான், அதோடு உண்மையான தேசபக்தரும் கூட.
2: இன்று ஒரு விசேஷ லோக்கத்திற்காக இங்கு கூடியிருக்கிறோம் சகோதரா.
3: சச்சேந்திரநாத் பக்ஷி, தாக்கூர் ரோஷன் சிங், ராஜேந்திர லஹாரி, மன்மதநாத் குப்தா, முஹிந்திலால், கேசவ் சந்திரா, ராமகிருஷ்ண கத்ரி, முராலிலால் சர்மா, பன்வாரிலால், அஷ்வக் பாய் மற்றும் அனைத்து நண்பர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக இளமையை மட்டுமல்ல அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். நாடு, நம் எதிர்காலம், குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டோம். ஆனால் புரட்சி இயக்கம் எண்ணங்களால் அல்ல என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒருவேளை சாப்பாடுதான் உள்ளது. புரட்சிக்காரர்கள் வயிற்றை எப்படி நிரப்புவது? பிறகு ஆயுதங்கள் தேவைப்படுகிறது, ஆயுதங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது.
4: ஆனால் சாதாரண மக்களின் வீடுகளில் கொள்ளையடிப்பதை நிறுத்த வேண்டும்.
2: இவர்கள்தான் அஷ்வாக் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறார்கள்.
4: அப்படி இருந்தும் நாம் இப்படி செய்தால் சமூகத்தில் தவறான செய்தி சென்றடையும். நாம் பொதுமக்களை நம் பக்கம் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை புறக்கணிக்க கூடாது. மக்களின் மனதில் புரட்சியாளர்களுக்காக இனம் புரியாத அனுதாபம் உள்ளது. அவர்கள் நம்மை போன்ற புரட்சிக்காரர்களுக்காக நேரடியாக உதவுவதில் தயங்குகிறார்கள். ஆசாத் அண்ணா, தயவு செய்து ஏதாவது சொல்லுங்கள்.
3: பிஸ்மில் ஐயா, நாம் ஏன் அரசாங்க கஜானாவை கொள்ளையடிக்க கூடாது?
5: அரசாங்க கருவூலமா? பண்டிட்ஜி என்ன பேசுகிறார்?
3: அந்த பணமும் நம்முடையதுதான், நம் நாட்டின் பணம். ஆங்கிலேயர்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
6: நன்றாக சொன்னீர்கள், இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் திட்டம் உறுதியானதாக இருக்க வேண்டும்.
4: ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு பகிரங்க எச்சரிக்கையாக இருக்கும். ராஜேந்திர அண்ணா, நம்மை ஆங்கிலேயர்கள் தீவிரமாக பின்தொடர்வார்கள். அத்தகைய தாக்கத்தை தாங்கும் அளவுக்கு நாமும் நம் கட்சியும் வலுவாக இல்லை.
2: எது எப்படி இருந்தாலும் அஷ்வாக் அவர் யார்? நம்மை விட்டுவிட போகிறார்களா? அஷ்வாக், நாம் இப்போது கூட அவர்களின் கண்களுக்கு உறுத்தலாக தான் இருக்கிறோம்.
4: நீங்கள் சொல்வது சரிதான் ஐயா. திட்டம் நன்றாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்மிடம் தைரியத்திற்கு பஞ்சம் இல்லை, இல்லையா ஆசாத் ஐயா?
3: சரியாக சொன்னீர்கள், நீங்கள் சொல்வது சரிதான். ரிவால்வரை பயன்படுத்த நமக்கு வாய்ப்பு தேவை, அவ்வளவுதான்.
2: என்னுடைய மனதில் ஒரு திட்டம் உள்ளது.
3: என்னது?
2: அதாவது லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலை கொள்ளையடிப்போம்.
3: லக்னோ சஹாரன்பூர் டவுன் பயணிகள் ரயிலையா? அதுவும் முழு ரயிலையுமா?
2: இல்லை, இன்ஜினுக்கு பின்னால் உள்ள ரயில் பெட்டியில் ஒரு இரும்பு பெட்டி, அதில் பெரிய பூட்டு உள்ளது. அதில் தான் அரசாங்க மூலதனம் உள்ளது.
6: இதை எப்படி செய்வது? ரயிலில் தான் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதே.
2: நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். சொல்ல போனால் ஆங்கிலேயர்களிடம் நாம் இப்படி ஒரு செயலை செய்ய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்காது. அதனால் தான் சுற்றிலும் ஒரே ஒரு ஓட்டுநர் தான் இருப்பார். டவுன் பயணிகள் ரயில் சஹரான்பூரிலிருந்து கிளம்புகிறது. நாம் அதை காக்கோரியில் கொள்ளையடிப்போம்.

0: 1925 ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்த நாளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்.
1: பாரத் மாதா கி
2: ஜெய்.
1: பாரத் மாதா கி
2: ஜெய்.
1: பாரத் மாதா கி
2: ஜெய்.
3: அஸ்வா, இந்த பையை எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பு. சீக்கிரம் கிளம்பு, கிளம்பு அஸ்வா.
4: இதோ இதோ இதோ நானும் கிளம்புகிறேன். ஆனால் நீங்களும் சீக்கிரம் கிளம்புங்கள்.
3: சீக்கிரம்
4: நானும் வருகிறேன். இப்போ இப்போது அனைவரும் பார்க்க வேண்டும், நான் கிளம்புகிறேன்.
5: காக்கோரியில் அரசு கருவூலம் சூறையாடப்பட்டது. கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம்.
6: எவ்வளவு தைரியம்! அரசாங்கத்தின் கருவூலத்தை கொள்ளையடித்தது அரசாங்கத்திற்கே சவால் விட்டது போல் தெரிகிறது. யாரையும் விடக்கூடாது, தூக்கிடுவேன், அனைவரையும் கொன்று விடுவேன். I kill them all.
7: ஒரு மாதத்திற்குள் சந்திரசேகர் ஆஜாத் தவிர பிஸ்மில் மற்றும் அவரது அனைத்து புரட்சிகர கூட்டாளிகளும் ஒருவர் பின் ஒருவராக போலீசாரிடம் சிக்கிவிட்டார்கள். சிலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு நீண்ட ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. பிஸ்மில், அஷ்பாக், தாக்கூர் ரோசன் சிங் மற்றும் ராஜேந்திர லாகிரி எல்லோருக்கும் தூக்கிலிடும் தண்டனை விதிக்கப்பட்டது.
8: மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 புரட்சியாளர்களும் வெவ்வேறு சிறைகளுக்கு அனுப்பப்பட்டனர். பிஸ்மில் கோரக்பூருக்கு அனுப்பப்பட்டார். அஸ்பாகுல்லா கான் பைசாபாத் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோசன் சிங் அலகாபாத் நைனி சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜேந்திரநாத் லாகிரி கவுடா சிறையில் அடைக்கப்பட்டார்.
4: பாரத் மாதா கி ஜெய்.
9: உனக்கு எவ்வளவு சுமர் இருந்தா கூட வேலை பண்ணி
8: அந்த இந்துக்களும் தங்களுக்கென்று ஒரு நாட்டை பெறுவார்கள். அது உங்களை பயன்படுத்திக் கொள்ளும்.
4: இதை இந்திய சுதந்திரம் என்று சொல்லுங்கள், இந்துக்களின் சுதந்திரம் என்று சொல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன புரியும்? நீங்களோ ஆங்கிலேயர்களை புகழ்வதையே பெருமை என்று நினைக்கிறீர்கள். போங்கள், இங்கிருந்து உடனே கிளம்புங்கள்.
10: அம்மாவுக்கு கடிதம் எழுதுவோம். இந்த கடிதத்தின் வாயிலாக இங்கு உள்ள நிலைமையை அம்மாவுக்கும் தெரிவிப்போம். அம்மா, இன்று எனக்கு ஷாஜஹான்பூரின் ஒவ்வொரு தெருவும் நினைவிற்கு வருகிறது. அந்த டவுன் ஹால் ரோடு, அந்த ஆரிய சமாஜ் மந்திர், இங்குதான் தேசபக்தியின் முதல் பாடம் கற்றுக்கொண்டோம். எங்கள் சந்திப்புகள் இங்குதான் நடக்கும். அனைத்தையும் கடிதம் வாயிலாக நினைவு கூறுகிறேன். என்னுடைய நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறேன். குறிப்பாக அஷ்பாக், தாக்கூர் மற்றும் ராஜேந்திர லாகிரி ஆகியோரின் பிறந்த இடம் ஷாஜஹான்பூர். ஆனால் எனக்கு மிகவும் உன் நினைவுகளே உள்ளன. உன் பாதங்களில் வீழ்ந்து பணிவிடை செய்து என் வாழ்க்கையை வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாது போல் தோன்றுகிறது அம்மா. நான் விரைவில் தூக்கிலிடப்படுவேன் என்ற செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மகன் இந்திய அன்னையின் சேவையில் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான் என்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருங்கள். உங்களை நான் இதுவரை கலங்கப்படுத்தவில்லை. இது என்னுடைய கடைசி செய்தி. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு உங்கள் பாசத்திற்குரிய மகன் ராம் பிரசாத் பிஸ்மில்.
11: ராம் பிரசாத்,

0: ராம் பிரசாத், உன்னை சந்திக்க உன் அம்மா வந்திருக்கிறார்கள்.
1: வாருங்கள் அம்மா. நீங்கள் ஏன் இங்கே?
2: ராம் பிரசாத், உன் கண்களில் கண்ணீரா? என் மகன் வீரன் என்று இருந்தேனடா. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சத்தியம் செய்வார்கள். உன்னுடைய பெயரை கேட்டாலே இந்த வெள்ளைக்கார அரசே நடுநடுங்கும். உன் கண்களில் கண்ணீரா? என் துணிச்சலான மகன் மரணத்திற்கு இவ்வளவு பயப்படுவான் என்று எனக்கு தெரியாது.
1: அம்மா, உங்களின் இந்த மகன் மரணத்திற்கு சிறிதும் பயப்படுவதில்லை அம்மா, சிறிதும் பயப்படவில்லை. இத்தகைய மரணம் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் அம்மா. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு வாய்த்துள்ளது அம்மா. உங்கள் மகன் இந்த விஷயத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி அம்மா, மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு தாய் நாட்டிற்காக தூக்கு மேடையில் ஏறும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கண்ணீர் பயத்தின் காரணமாக அல்ல அம்மா. நான் என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவ விரும்புகிறேன் அம்மா, கழுவ விரும்புகிறேன்.
2: ஒருபொழுது நீ கண்ணீர் சிந்தக்கூடாது. எல்லோரும் பாருங்கள், என் செல்ல பிள்ளை நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார். நாட்டுக்காக சிரித்துக் கொண்டே தூக்கு கயிறை முத்தமிடுவார் என்று எல்லோரிடமும் சொல்லி.
1: அம்மா, அம்மா,
2: சத்தியம் செய்யாம். ஒவ்வொரு பிறவியிலும் நீ என் வயிற்றில் பிறப்பாய். ஒவ்வொரு பிறவியிலும் உன் தாயாக நான் தானடா இருப்பேன். ஒவ்வொரு பிறவியிலும் நானே உன் தாயாக இருப்பேன் மகனே.
1: அம்மா, 19ஆம் தேதி என்ன நடக்க இருக்கிறதோ அதற்கு நான் தயாராகிவிட்டேன். இதெல்லாம் என்ன அம்மா? இது உடலில் ஏற்படும் ஒரு சிறு மாற்றம் மட்டும்தான் அம்மா. தாய் நாட்டிற்கு சேவை செய்ய என் ஆன்மா விரைவில் திரும்பும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள் அம்மா. அனைவருக்கும் என் வணக்கங்களை சொல்லுங்கள். நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை. எனக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் விருப்பம் இல்லை அம்மா, சொர்க்கத்திற்கும் செல்வதற்கு விருப்பம் இல்லை. இந்திய தாயே, எனக்கு ஒரு வரம் கொடு. நான் எப்போதும் இந்தியாவை பற்றி நினைத்து பைத்தியமாக இருப்பேன். கோடிக்கணக்கான துக்கங்கள் ஏற்பட்டாலும் நான் என் இனத்திற்காக சேவை செய்வேன் இந்திய தாயே. அம்மா, விடை கொடுங்கள் அம்மா. நான் மீண்டும் பிறப்பெடுப்பேனே, ஆனால் அது இந்தியாவில் தான் இருக்கும். அது இந்தியாவில் தான் இருக்கும். உன் வயிற்றில் பிறப்பெடுப்பே அம்மா. வாழ்க என் தாயகம், வாழ்க என் பாரதம், வாழ்க என் இந்தியா.

0: 1927 டிசம்பர் மாதம் 19 தேதி கோரக்பூர் சிறையில் பிஸ்மில் தூக்கிலிடப்பட்டார். அவர் நாட்டுக்காகவே வாழ்ந்தார். நாட்டுக்காகவே தன் உயிரையும் தியாகம் செய்து தன்னையே அர்ப்பணித்து விட்டார். தாய் நாடுதான் நமக்கு எல்லாமே. அவருடைய இந்த தியாகத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து போற்றுவோம். வாழ்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது அக்னிபுத்ர பிஸ்மில், அகில பாரத நாடகம். ஹிந்தி மூலம் வினோத்குமார், தமிழாக்கம் TS கோபால். நாடகத்தில் பங்கு பெற்று பிஸ்மிலாக SM முத்துகிருஷ்ணன், பிஸ்மிலின் அம்மாவாக கீதாமணி, அஸ்வாக்காக LNG ரவிசங்கர், சசீந்திரநாத்தாக வேலு ஹரிஹரன், யதுகோபால் முகர்ஜியாக கவிஞர் மூரா, யோகேஷ் சந்திர சாட்டர்ஜியாக யு அண்ணாதுரை, சச்சீந்திரநாத்தாக ஜான் பாக்கிய செல்வம், மற்றும் நிலையத்தார் ஆனந்த், அமிர்தராஜ்.

விஜயகுமார், செந்தில் முருகன் ஆகியோர். ஒளிப்பதிவு இ வள்ளி. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு வேலு ஹரிஹரன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மழை.
1: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: 10 மணி 8 நிமிடம் 19 தேன்மணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து.
1: உத்தரவின்றி உள்ளே

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:12. எட்டுநொடி நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 135வது மன் கி பாத் உரை வரும் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1815 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆர் அண்ட் ஆப்பிலும் கேட்கலாம். தேன்வழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். புவனா ஒரு கேள்விக்குரிய திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:21. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காவல்காரன் திரைப்படத்திலிருந்து

0: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
1: அது என்ன கடமை, நீ கவலைப்பட.
0: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுவே வாழ காலி.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:32. நேர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அன்னை திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:36. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:14. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம், கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:52 நொடி. அழகான சூப்பரான பாடல்களை, இனிமையான பாடல்களை இரவோடு சேர்த்து நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இது நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். விவசாய திரைப்படத்துல இருந்தேன்

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:56. தேன்மொழி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சக்கரம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷவாணி புதுவை நேரம் 11 மணி. நேர்களே, 1812 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்து 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரவள்ளி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழலறிவும் ஒலி மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் வழங்கு கே குணசேகர் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 மலரும் மொட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. 10 பருவம் மாணவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர்கள் ஆசிரியரின் பங்கு குறித்து உளவியல் ஆலோசகர் டி விஜயகுமாரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. முதியோர்களுக்கான யோகா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் உடலியல் துறை பேராசிரியர் டாக்டர் வேல்குமாரி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி ஊட்டி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கசை ஆணையாம்பாட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம் கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரர் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே எனக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேயரம் தலைப்பு புதுச்சேரியில் நாட்டம் கொள்வோம் நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் தலவானூர் குடவரை கோயில் சித்திரம் எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவலூர் மோகனம் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் வரைவோம் இதில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழங்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு சிட்டுக்குருவி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை ஆர் செல்வராஜ் திரைக்கதை வசனம் கவிஞர் வாலி இயக்கம் தேவராஜ் மோகன். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது சிட்டுக்குருவி என்ற தலைப்பில் பாடல் கேட்டு மகிழலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிறல். 7 மணி முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் இதில் மேம்படுத்தப்பட்ட எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல். அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி. 8 மணி முதல் 8:58 வரை திரையிசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நேரில். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:05 பிற்பகல் 2 மணி 3:05 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: and collective commitment of citizens towards the life-saving cause of organ and tissue donation. The Ministry of Health and Family Welfare said, "This achievement underscores the increasing public recognition of organ donation as a profound act of humanity that offers hope and a second chance at life to patients awaiting transplantation." In shooting, India added 4 more medals at the ISSF Junior World Championship, including a gold medal by teenager Pritam Kendre at Zue in Germany, to strengthen its position at the top of the medals tally. India's overall medal tally has now risen to 12, comprising 5 gold, 1 silver and 6 bronze medals. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 11:10. நேர்களே, புதுவை வானொலியின் மத்திய அலை 1815 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் கேட்க இருப்பது விழுப்புரம் மாவட்டம் மயிலம்பட்டம் தளவானூர் குடைவரை கோயில் சித்திரம். எழுதியவர் செஞ்சி தமிழினியன் என்கிற ஆர் வி விவேகானந்தன் அவர்கள்.